0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசை ஊடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM இன் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று அக்டோபர் மாதம் 6, இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று அக்டோபர் 6 தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்துள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாகத்தில் 13 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடையும். அந்த வேளையிலே சில இடங்களிலே லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. நாளை புதன்கிழமை பகல் பொழுது அதிகுடி வெப்பநிலை 22 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் காலைப்பொழுதும் மதியப்பொழுதும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வப்போது சில இடங்களிலே லேசான மலைத்தூரல் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இதுபோன்று வியாழக்கிழமையும் 18 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 6 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 17 பாக செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. வெள்ளிக்கிழமை இரவு பொழுது 3 பாக செலுத்ததாக குறைவடைந்து சனிக்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். 17 பாக செல்சியஸ். ஞாயிற்றுக்கிழமை 21 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சீமார் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நள்ளிரவுக்கு பின்பு ஏற்படும் நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 3% குறைவடைய இருக்கிறது. 184.9% சாதாரண தர எரிபொருள் விற்பனையாக இருக்கிறது. 12 மணிக்கு பின்பு தற்பொழுது இதைவிட மிக குறைந்த விலையிலே சாதாரண தர எரிபொருள் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களை விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. எனவே எரிபொருள் தேவை என்று நினைப்பவர்கள் நீங்கள் 12 மணிக்கு முன்பு நிரப்பிக் கொண்டிருக்கணும்னால் சில சதத்தை நீங்கள் மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம். நேர்கள் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பில் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்கள் இந்தியநாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 மணிக்கு வினாடி வினா போட்டி நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ளலாம். 12 மணி முதல் 1 மணி வரை உங்களுக்கு ஆன்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னரவு அதிகாலை காலை நிகழ்ச்சியோடு காலை 9 மணி வரை CMR தமிழ் FM ஓடு இணைந்திருக்கலாம். உலகின் பாடலோடு மனோ சுஜாதா.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 9:11. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நேர்களை சந்திப்பதற்கான நேரம் விளைவிப்போல விடுகதை ஒன்று உங்களுக்காக தரப்போகிறோம். அதை நீங்கள் விடுவிக்க வேண்டும். 416-599-3005 விடுகதை என்று சொல்லிவிட ஒரு சிறு கணக்கு விடுவோம். சி, கணக்கு சொல்லுவோம். ஒரு அறையிலே 4 மூலைகள் இருக்கின்றன. பொதுவாகவே ஒரு சதுர அறை என்று சொன்னால் 4 மூலை. ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு பூனை, ஒவ்வொரு பூனைக்கும் எதிரே 3 பூனைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பூனைகளுக்கும் எதிரே 3 பூனைகள் தெரிகின்றன. அறையிலே மொத்தம் எத்தனை பூனைகள் இருக்கின்றன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. ஒரு அறையிலே 4 மூலைகள், ஒவ்வொரு மூலையிலும் ஒரு பூனை, ஒவ்வொரு பூனைக்கும் எதிரே 3 பூனைகள் தெரிகின்றன. அறையிலே மொத்தம் எத்தனை பூனைகள்? இலகுவான கேள்விதான். சரி, 416-599-3005. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது முதலிலே சிறிய உடற்பயிற்சி செய்வது போன்றுதான் இன்றைய நிகழ்ச்சிக்கான தொடக்கம் இது.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்.ஜி. ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்.ஜி.ஆர். 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: veggies fresher, price bester, delivery faster. answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். 119 நாட்கள் மருத்துவமுறையில் சிகிச்சை பெற்று வந்த அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஆலே மீண்டும் குற்ற புலனாய்வு தினக்கிடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள எரிபொருள் இறப்பு நிலையங்களில் மீண்டும் எரிபொருள் பற்றாக்குறை நிலவி வருவதாக சுட்டிக்காட்டிய பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கத்தின் தலைவர் டி.வி. சாந்தசில்வா, தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் நிதி நஷ்டம் தொடர்பாக இதுவரை உரிய தீர்வுகள் எதுவும் அரசாங்கத்தால் எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் கடற்பகுதியில் எம்டி ஆன் பேசஸ் என்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 11 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் 7வது டொரண்டோ படைப்பிரிவின் 2 உறுப்பினர்களை கைது செய்ய தொடர்ந்து அவர்களை இராணுவ பணியிருந்து நீக்கியுள்ளதாகவும் தளங்களுக்குள் அவர்கள் நுழைவதை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தேசத்துரோகம் மற்றும் உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜெர்மன் உளவுத்துறை தலைவர் ஆகஸ்ட் ஹானிங் கைது செய்யப்பட்டுள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். நேரம் 9:17. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அறையிலே 4 மூலைகள் இருக்கின்றன. 4 மூலைகள் இருக்கு, சி 4 மூலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறையிலும் ஒரு பூனை, ஒவ்வொரு பூனைக்கும் எதிரே 3 பூனைகள் இருக்கின்றன. மொத்தத்தில் எத்தனை பூனைகள் என்று கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், ஜார்பேஸ்கிறீர்கள், சொல்லுங்கள் உங்களுடைய கண். நீங்கள் அதுலேயே ஒரு பூனையாக இருந்தால் எப்படி, எத்தனை?
6: 4
1: தானா? பார்ப்போம் கணக்கு சரியாக இருக்கிறதா என்று. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கூட்டி கணக்கு பார்த்தா சிறப்பு சரியாக அண்ணாவில விடம் அடிக்கடி வாக்குறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்து நீங்கள் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார். என்ன சார் குறைந்து விட்டது குமாருக்கு? சரி சொல்லுங்கள் குமார். என்று செவ்வாய்க்கிழமையா? 4 பூனை தான் எடுத்துருக்கிறது. 2வது நாள் தானே என்று, அதாவது திங்கட்கிழமை வேலை தொடங்கியது, செவ்வாய்க்கிழமை ஆனால் உற்சாகம் குறைந்து விட்டது குமாருங்க. சரி பார்ப்போம், கொஞ்சம் உற்சாகமாக இருங்கள் குமார். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போய்க்கு. உங்களுடைய ஊக்கம்தான் எங்களுக்கு ஊக்கம் தரும். அடுத்து நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், வெண்பா சொல்லுங்கள். அதே 4 பூனை தானா? உங்களை வீட்டையும் அதே பூனை தான் இருக்கிறதா? சரி பார்ப்போம், சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள். சரி, இது உடற்பயிற்சிக்கு முன்பு கொஞ்சம் உடலை சூடாக்கி கொள்வது. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்கள். 4 தான் என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார். குமார் சொல்லுங்கள். குமார்,
6: அது ஓடு தெரியாவிட்டால் அது நிறைய பூனமாய் தெரியுமா? அது ஒரே இடத்துல பார்த்தபடிதான் 4
1: பூனை. ஒரே இடத்துல நின்றபடியால் 4 தான். ஓடி தெரிந்தால் இன்னும் கூடுதலாக தெரியும் என்று சொல்கிறீர்கள். சரி பார்ப்போம், நன்றி குமார். ஆமாம், அனைத்து நேர்களுமே இந்த விடுகதையை விடுவித்திருக்கிறார்கள். ஒரு கரையிலே 4 பூனைகளும், ஒரு மூலையிலேயும் ஒரு பூனை என்றது இலகுவாகத்தான் இருக்கிறது. மொத்தம் எத்தனை பூனைகள்? 4 பூனை. அதாவது அறைக்கு 4 பூனைகள் எடுத்தனால் ஒவ்வொரு மூலையிலையுமே ஒரு பூனை, 4 பூனைகள் அமைந்திருக்கின்றன. சதுர வடிவு அறை என்று கற்பனை செய்தால் நீங்கள் ஒரு மூலையில் இருக்கும் ஒரு பூனை இடத்திலிருந்து பார்த்தால் அந்த மற்ற 3 பூனைகள் தெரியும். எனவே மற்ற மூலையிலிருந்து பார்க்கும்பொழுது அடுத்த மூலை எப்படியே வரப்போகிறது. எனவே 4 என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொண்டபெரும் பாகத்தில் இப்பொழுது 13 பாக செலுத்ததாக இருக்கிறது. காற்று தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 இதயநாதம். 11 வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். 12 உங்களுக்கு ஆனல் செய்தியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 1100 டாலர் வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
10: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
11: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
10: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
12: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு
1: நேரம் 9:21. சிபார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். JP டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டெக்சஸ் மற்றும் கலிஃபோர்னியா ரன்னுக்கு டீம் டிரைவர்ஸ் ஒரு மைலுக்கு 70% வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி நீங்களும் 70% வரை சம்பாதிக்கலாம். அதே போன்று சோலோ யூஎஸ் டிரைவர்ஸுக்கும் ஒரு மைலுக்கு 60% டிரைவர்ஸ் ரேட்டாக வழங்கப்படுகிறது. ஆக குறைந்தது 1 வருடம் ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை என்று சொல்லப்படுகிறது. மேலும் டெலிகேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் இருப்பதாக தெரிவிக்கப்படுது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு ட்ரக் டிரைவரா ஒரு கேள்வி வருகிறது. அப்படியானால் சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளலாம். 6475743547 6475743547 6475743547 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து நீங்களும் ஒரு ட்ரக் டிரைவராக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் 9:22.
13: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 முதல் 5 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-3020
14: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com
15: Stereo அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
1: தேர்வு 9:23, 9:30 இலங்கை தேசிய செய்திகளை கேட்கலாம். ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கிறீர்களா? எந்த பில்டர்ஸ், எந்த லொக்கேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்களையும் newhomecenter.com என்ற ஒரே தளத்திலே உங்களுக்கு இந்த ஒரே தளத்திலே அனைத்து விதமான தகவல்களையும் கொண்டு வருகிறது. இனி ஒவ்வொரு பில்டர்ஸாக ப்ரொஜெக்டை தேடி நீங்கள் அலைய வேண்டியதில்லையாம். டவுன் ஹோம் தொடக்கம் டிட்டாச் ஹோம் வரை பல தெரிவுகள், புதிய ப்ராஜெக்ட் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்வதற்கு newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 ஆரம்பமாகிறது. அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரெபிட் மூலம் கிட்டத்தட்ட 130,000 வரை பெறும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. ப்ராஜெக்டுகளின் ப்ரைஸ், லொக்கேஷன், ஃப்ளோர் பிளான் மற்றும் முக்கிய விவரங்கள் அனைத்துமே ஒரு இடத்தில் கிடைக்கிறது. newhomecenter.com உங்கள் புதிய வீட்டை இன்றைய தேடுங்கள். newhomecenter.com எழுதிய விவரங்களுக்கு 416-700-3333 416-700-3333 4-6-7-0-0-3-3-3-3 4-6-7-0-0-3-3-3-3 என்ற சர்வீஸ் இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.

0: நேரமிரவு 9:30 சிமார் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நெடுந்தீவு யாழ்ப்பாணம் கடல் மாக்கத்தில் புதிய பயணிகள் போக்குவரத்து படகொன்றை சேவையில் ஈடுபடுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனோஜன் சிவராசா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் மின்சார தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் மத்திய அரசிடம் கூடுதல் மின்சாரம் கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளன. பாலியல் வழக்கில் கைதான கிரனைட் வீரமணி மீது நடவடிக்கை எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு காப்பாற்றியதென அமைச்சர்கள் நிமால்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் குற்றம் சாட்டினர்.
1: இலங்கை செய்திகள்.
0: மாத்தரை பிரவுன்ஸ்கில் பகுதியில் முன்னாள்

0: அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு தொடர்புடையதாக கூறப்படும் காணி தொடர்பில் நிதி குற்ற விசாரணை பிரிவு மாத்திரை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து உத்தரவை பெற்றுள்ளது. இதன்படி குறித்த காணிக்கு உரிமை கோரும் வேறு எந்த ஒரு தரப்பினரும் தனது உரிமையை முன்வைப்பதற்காக 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நெடுந்தீவு யாழ்ப்பாணம் கடல் மார்க்கத்தில் புதிய பயணிகள் போக்குவரத்து படகு சேவையொன்றை ஈடுபடுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக பிரதான நிலப்பகுதிக்கும் நெடுந்தீவு உள்ளிட்ட வெளித்தீவுகளுக்கும் இடையில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கு போதுமான வசதிகள் இல்லாததால் கடல்வழி பயணிகள் போக்குவரத்து சவாலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வாக ஒரே நேரத்தில் சுமார் 180 பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய சீஃபரி படகு ஒன்றை நெடுந்தீவு யாழ்ப்பாணம் கடல் மார்க்கத்தில் சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த பயணிகள் படகு சினோர் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் இயக்க நடவடிக்கைகள் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ள நெடுந்தீவு அபிவிருத்தி சங்கத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த படகு மூலம் கிடைக்கும் வருமானம் சங்கத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தொழில் நீர்வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் முன்வைத்த இந்த யோசனையை அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வவுனியா வடுக்கனாரிமலை பகுதியை மையப்படுத்தி 260 ஏக்கர் பகுதி தொல் பொருளியல் திணைக்களத்துக்கு சொந்தமாக்குவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு அதன் முதற்கட்டத்தில் 51 ஏக்கர் நில அளவை கொள்வனவு செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இது பற்றிய மேலதிக தகவலோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: வவுனியா நெடுங்கேணி வடுக்குனாரி மலையை மையப்படுத்தி 260 ஏக்கர் பகுதி தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமாக்குவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதோடு அதன் முதல் கட்டத்தில் 51 ஏக்கர் நில அளவை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே சமளங்குளம் கல்லுமலை பிள்ளையார் கோவில் இருக்கும் பகுதியில் கல்கமூவ சந்தோபதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடு நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்தின் சமளங்குளம் கல்லுமலை பிள்ளையார் கோவில் அமைந்துள்ள பகுதியில் கல்கமூவ சந்தபோதி தேர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை எதிர்வரும் காலங்கள் முன்னெடுப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அந்த பகுதியானது அன்றாபுர காலத்தைச் சேர்ந்த பண்டைய பௌத்த வளாகத்தின் இடுபடலை கொண்ட வரலாற்று இல்லமாகும் என்றும் அது வவுனியா நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமளங்குளம் ஏரிக்கரிகள் அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் கீழமைப்பு 8 பக்கங்கள் மற்றும் 6 பக்கங்கள் வடிவங்கள் சதுரம் முறை கட்டப்பட்டிருப்பது தனித்துவமான அம்சமாகும். தொல்பொருள் திணைக்களத்தின் அகழ்வாராய்ச்சியின் போது வெண்கலத்தால் செய்யப்பட்ட போசத்துவர் சிலையும் அந்த சிலைக்குள் புத்த சிலையின் பகுதியும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அத்தகைய பண்டைய தொல்பொருள் நிலத்தில் தற்போது சமணங்குளம் பிள்ளையார் கோவில் என்ற பெயரில் நவீன இந்து கோவில் கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகளை பௌத்த தரப்புகள் முன்வைத்து வருகின்றன. பெரும்பாலான பௌத்த இடிபாடுகள் நீரில் அழியப்படும் அபாயத்தில் இருப்பதால் அந்த பகுதியில் பௌத்த அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் வழிபாடுகளை மேற்கொள்ள பௌத்த பேரர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றமை சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது.
0: சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனோஜன் சிவராசா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல்களுக்கு இலக்கான அனோஜனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அனோஜன் தொலைபேசியூடாக தங்களை தொடர்பு கொண்டு தகவல் வழங்கியுள்ளதாகவும் குடும்பத்தினர் கூறினர். இந்த நிலையில் விளிவுகார அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களங்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனோஜனின் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அனோஜனின் விடுதலை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சவுதி சென்றுள்ள இலங்கை குழுவினரிடமும் இந்த விடயம் குறித்து தொலைபேசியூடாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அனோஜனின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் அனுஜனின் உயிரை பாதுகாத்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையை விரைந்து செயல்படுத்துமாறு அனுஜனின் குடும்பத்தினர் உருக்கமான கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கையில் ஆட்சியில் இருந்த எந்தவொரு அரசாங்கமும் தனது காவியுடையினை கலற்றவில்லை என பொதுபல சேன அமைப்பின் செயலாளர் ஞானதேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
1: இலங்கையில் ஆட்சியில் இருந்த எந்தொரு அரசும் தனது காவியுடையினை கலற்றவில்லை என பொதுபல சேனாவின் அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். எனினும் ஞானசார தேரர் விவகாரத்தில் சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்துக்கு அமையவே சிறைச்சாலை அதிகாரிகள் செயல்பட்டிருப்பதாகவும் அவருக்கு எந்தவிதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாதெனவும் இலங்கை அரசின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதி சேதரிவித்திருக்கிறார். தற்போது 63 பௌத்த பிட்சுகள் சிறைத்தனை அனுபவித்து இலங்கை சிறைகளில் இருந்து வருகின்றனர். ஞானசார தேரருக்கும் மற்றவர்களைப் போன்ற உரியமுறை நடத்துவதற்கு பின்பற்றப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டு 6 வருடகால சிறைத்தனை அனுபவித்து வரும் ஞானசார தேரர் வெளிக்கடை சிறைச்சாலையில் சாதாரண கைதிகளுக்குரிய சீருடை மாற்றப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஞானசாரத்திரன் சிறுடையை கழற்ற வேண்டாம் என்றும் அவரை தொடர்ந்து சம்பிரதாயபூர்வமான பிக்கச்சூருடையான காவியுடையிலேயே அணிய அனுமதிக்க வேண்டும் எனவும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திடம் அனுநாயக்க மகாநாயக்க தேரர் கட்டப்படிய ராகுல தேரர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு பிக்கினுடைய சீருடையை அகற்றும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பிக்கிற்கும் அவர் சார்ந்திருக்கும் மகாசபைக்கும் மட்டுமே உரித்ததானது. சிறைச்சாலையில் பிக்கியுடைய அகற்றப்பட்டது வெளியான தகவல் தொடர்பில் மகாசங்கம் விசேட கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: திருகோணமலை சிறைச்சாலையின் உதவி அத்தியட்சகர் ஒருவர் சிறைச்சாலை வளாகத்திலே ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உணவு வழங்கும் ஒப்பந்ததாரரிடமிருந்து 12,35,000 ரூபாய் கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
2: இந்திய செய்திகள்.
0: பாலியல் வழக்கில் கைதான கிரனைட் வீரமணி மீது நடவடிக்கை எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு காப்பாற்றியதென அமைச்சர்கள் நிமல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் குற்றம் சாட்டினர். தமிழக வெற்றி கழகத்தின் நிமல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகிய ஐடி பிரிவினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க தடை விதிக்கவும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கவும் உத்தரவிடக் கோரி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி கோவிந்தராஜன் திலகபதி வழக்கு தொடர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுமதி வழங்கினார். இந்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிமல்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இரவு நேர மின் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க மத்திய அரசிடம் கூடுதல் மின்சாரம் ஒதுக்கீடு செய்யுமாறு தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. நாட்டில் வழக்கத்தை விட நீடிக்கும் வெயில், நிலக்கரி மின் நிலையங்களின் பாரம்பரிய பணிகள் மற்றும் எல்னினோ காரணங்களால் நீர் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டின் பல மாநிலங்களில் மின்சார தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் மற்றும் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மத்திய அரசிடம் கூடுதல் மின்சார ஒதுக்கீடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளன. மத்திய அரசிடமிருந்து 14 முதல் 15 கிகாவாட் வரையிலான அவசர கால மின்சார இருப்பு ஏற்கனவே பெரும்பாலான மாநிலங்களுக்கு பிரித்து ஒதுக்கப்பட்டுள்ளதால் கூடுதல் மின்சாரம் வழங்குவதில் மத்திய மின்சார அமைச்சகம் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் மட்டுமே நாட்டின் மின்சார பற்றாக்குறை 56 கோடி கிலோவாட் ஆக உயர்ந்துள்ளது. இது 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பதிவான மிக அது கூடுதலான தட்டுப்பாடாகும். நிலக்கரி மின் உற்பத்தி 13.3% உயர்ந்த போதிலும் நீர்மின் உற்பத்தி 20% வரை சரிந்ததே இந்த நெருக்கடிக்கு முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேர மின் தட்டுப்பாட்டை தவிர்க்க பெட்டரி சேமிப்பு அமைப்புகளை விரைந்து ஒருங்கிணைக்குமாறு புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நெடுந்தீவு யாழ்ப்பாண கடல் மாக்கத்தில் புதிய பயணிகள் போக்குவரத்து படகொன்றை சேவையில் ஈடுபடுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனோஜன் சிவராஜா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் மின்சார தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் மத்திய அரசிடம் கூடுதல் மின்சாரம் கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளன. பாலியல் வழக்கில் கைதான கிரனைட் வீரமணி மீது நடவடிக்கை எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு காப்பாற்றியதென அமைச்சர்கள் நிமல்குமார், ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் குற்றம் சாட்டினர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10:00 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: சோண்ட பெருபாக்கத்திலே 13 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு திசைக்கு மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடையும். அந்த வெளியிலே சில இடங்களிலே லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை பகல் பொழுது புதன்கிழமை அங்காங்கே இடையிடையே மழை பொழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. 30% அதிகூடிய வெப்பநிலை 22 பாக செல்சியஸ். சூரியோடு இடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். இரவு பொழுதும் மீண்டும் 11 பாக செலுத்ததாக குறைவடையும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாழக்கிழமை சூரியோடியோடு முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 18 பாக செலுத்ததாகவும் இரவு பொழுது 6 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 17 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடு இதன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். இரவு பொழுது வெள்ளிக்கிழமை 3 பாக செலுத்ததாக குறைவடைய போகிறது. அந்த வழியிலும் சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகள். 30% சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் சூரியோலி தென்படும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கிறது. சனிக்கிழமை 17 பாக செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 21 பாக செல்சியஸாக இருக்கும். நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 3% குறைவடைய இருக்கிறது. 184.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இதைவிட குறைந்த விலையிலே சாதாரண எரிபொருள் விற்பனையாக கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று சேவை இருப்பவர்கள் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். லிட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். எனவே மறந்துடாதீர்கள், நள்ளிரவுக்கு பின்பு 3% குறைய இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது அதைவிட குறைந்த விலையிலே சாதாரண எரிபொருள் விற்பனையாக கொண்டிருக்கிறது. நாளை இரவு பொழுது நீங்கள் நிரப்பிக்கொண்டால் இன்னும் மேலதிக சதத்தை மிச்சம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, உங்களுக்கு ஒரு தகவலை தருகிறோம். அது பற்றிய தேடுதல் உங்களுக்கு தேவைப்படும் என்பதற்காக. எனவே ஒரு நல்ல ஆசிரியர் பாடத்தை மட்டும் கற்றுத்தருவதில்லை. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறார். எதற்காக இதை சொல்லியிருக்கிறோம்? சரி, உங்களுக்கான தேடுதல் இது. எதற்காக இதை சொல்லியிருக்கிறோம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 416-599-3005 10 மணிக்கு கேரடியை உலகம் மற்றபடி அடுத்த செய்திகளை கேட்கலாம். 10:30 இது ஏனாகும். ஏன் இந்த தரவு தந்தோம்? ஒரு நல்ல ஆசிரியர் பாடத்தை மட்டும் கற்றுத்தருவதில்லை, வாழ்க்கையையும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். எதற்காக இந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம்? ஒரு தேடுதல் உங்களுக்காக இருக்கட்டும் என்பதற்காக. சரி, தேடுங்கள். அது ஏன் இது சொல்லப்பட்டது என்பதை கண்டுபிடித்து நீங்கள் அழைக்கலாம். 416-599-3005 4 விடை தந்து 1 விடைக்கு கீறுங்கள் என்று சொல்வது போன்று, 3 விடை தந்து 1 விடை எந்த விடை என்று கேட்பதை விட ஒரு தேடுதல் உங்களுக்காக தருகிறோம். 416-599-3005 உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தில் அங்கமான வாகனமும் இரண்டுமே மிக முக்கியம். எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுட்காப்புறுதி அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாத கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்து அது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறதா தெரிவு செய்வதென்றால் கவலை வேண்டாமாம். உங்கள் தேவைகளை எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு மிக சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து மாதாந்தம் குறைந்த மாதாந்த கட்டணத்திலே சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஓல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 என்ற தொலைபேசியில் இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3963963444 talentaacademy.ca real estate தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி ஏகேஎஸ் ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220 8888 குணா குணராஜா 647-624-4165 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 ஆறு கதிரைகளுடன் சாலிட் வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
3: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
0: இந்த ப்ரெஷர் குக்கர் என்று சொன்ன உடனே தான் ஞாபகம் வருகிறது. சில வீடுகளிலே இந்த ப்ரெஷர் குக்கர் வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். என்று சொன்னால் எந்த நேரம் விசில் அடிக்கும், எந்த நேரம் விசில் அடிக்க ஆகும், விசில் அடித்தால் என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் சிலர். எனவே இந்த ப்ரெஷர் குக்கர் சரியா, அதை விடுவோம். இப்பொழுது ஒரு நல்ல ஆசிரியர் பாடத்தை மட்டும் கற்றுத்தருவதில்லை, வாழ்க்கையையும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். எதற்காக இந்த தரவு தரப்பட்டது என்று நேரிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? கோதா, சொல்லுங்கள். ஒரு நல்ல ஆசிரியர் பாடத்தை மட்டும் கற்றுத்தருவதில்லை, வாழ்க்கையும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார் என்பது எதற்காக சொல்லப்பட்டது?
4: கடமைதான். ஆனால் இது நேற்று ஆசிரியர் தினம், சர்வதேச ஆசிரியர் தினம், அதனால்தான் இந்த கேள்வி வந்திருக்கும்
0: என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நேற்றைய நாளுக்குரிய நாள் என்று சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி.
0: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், பண்பா
0: சொல்லுங்கள்.
5: நேற்று சர்வதேச ஆசிரியர் தினம், 60வது ஆண்டு.
0: நேற்று மிச்சம் விட்டு அதை தூக்கி குளிர்சாந்த பொட்டியில வச்சுட்டு இப்ப திருப்பி எடுத்துட்டு வார்.
6: ஆமா, அங்க குறிப்பிட்ட மாதிரியும் கிடந்தது. ஆனால் இந்த கதை கொண்டு
0: சர்வதேச ஆசிரியர் தினம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில்
6: ஆசிரியர் வந்து பாடத்தை மட்டும் கற்பிக்கிறீர்கள், நன்னறிவுகளையும் கற்பிக்கிறோம்.
0: ஆமா, நுண்ணறிவுகளையும் கற்றுத்தருகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி தேவகுமார். அடுத்த நேரத்தை இப்போ மடக்கு வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: ஆனந்த் வேசன். மற்ற நேரங்கள் சொன்னது போல நேற்றைய தினம் ஆசிரியர் தினம். அது மட்டும் இல்ல, நல்ல நிகழ்ச்சி தொகுப்பாளர் நல்ல நல்ல செய்திகளையும் தொகுத்து தர்றதும் அதே கடமையும்.
0: சரி, நான் குறிப்பிடுவது
7: அந்த வகையில நீங்கள் செய்யும் உதவிகளுக்கு எங்கள் நன்றி.
0: நன்றி. ஆனால் நான் குறிப்பிட வந்த விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே ஆசிரியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது இலங்கையிலே. அதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் கேள்வி சொல்லியிருந்தோம். நன்றி ஆனந்த்.
7: நன்றி. என்ன உண்மை?
0: சரி, ஆமாம், உலக ஆசிரியர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டாலும் இலங்கையிலே ஆசிரியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டாலும் இலங்கையிலே பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் அக்டோபர் 6ஆம் தேதி சிறப்பான நிகழ்வு மூலம் ஆசிரியர்களை போற்றுகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. சிறப்பு பாட இலங்கை பாடசாலையில் ஆசிரியர்களால் மாணவர்களை நோக்கி முத்து முத்தான சித்திரங்கள் என்ற ஆசிரியர் பண் பாடப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை இயற்றியவர் பொன் ஸ்ரீ பாமதேவன் என்றும் தெரிவிக்க. கொண்டாட்டங்கள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து அட்டைகள் வழங்குதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் மற்றும் ஆசிரியர்களின் தேவைகளை பாராட்டி பள்ளிகளில் சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்வர் போன்ற நிகழ்வுகளும் அங்கே இலங்கையிலே நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சில பாடசாலைகளில். எனவே நேற்றைய தினம் அக்டோபர் 5ஆம் தேதி, உலக ஆசிரியர் தினம் இன்றைய தினம் அக்டோபர் 6ஆம் தேதி இலங்கையிலே ஆசிரியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த கேள்வியை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். நேரம் 9:50.
8: நாங்கள் இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
9: அவேண்ட எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதிதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
10: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
11: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
12: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

நேரம் 9:52 10 மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். ஒரு வீடு வாங்க வேண்டும் என்பது உங்களுடைய கனவாக இருக்கும். ஒவ்வொருவருக்குமே ஊரிலே தாயகத்திலே இருக்கும் பொழுது கூட ஒரு வீடு வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போன்று புறமிந்த நாடுகளிலுமே ஒரு வீடு எங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று நினைப்பவர்கள், எனவே ஒரு புதிய வீட்டை வாங்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? இந்த பிரச்சனை காலத்திலும் எந்த பில்டரிடம் எந்த லொக்கேஷனில் என்ன ப்ரைஸில் என்று ஆரம்பிப்பது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஜிடிஏ பெரும்பாக பகுதியில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ரொஜெக்டையும் newhomecenter.com என்ற ஒரே தளத்திலே உங்களுக்காக கொண்டு வருகிறது. எனவே இனி ஒவ்வொரு பில்டர்ஸாக ப்ரொஜெக்ட் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லையா? டவுன் ஹவுசஸ் தொடக்கம் டிட்டாச் ஹோம் வரை பல தெரிவுகள், புதிய ப்ரொஜெக்ட் அனைத்தையுமே ஒப்பிட்டு சிறந்ததை நீங்கள் தெரிவு செய்ய newhomecenter.com என்ற இணையதளத்துக்கு சென்றீர்கள் சொன்னால் இலகுவாக உங்கள் தெரிவுக்கு பல வீடுகள் இருக்கின்றன. புதிய வீடுகள் சொன்னால் கிட்டத்தட்ட 600,000 தொடங்குகிறது. அது மட்டுமல்லாமல் 1.5% ரீபிட் மூலம் நீங்கள் 130,000 வரை மீண்டும் திரும்ப பெறுகின்ற வாய்ப்பும் உங்களுக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ப்ரொஜெக்டுகளின் ப்ரைஸ், லொக்கேஷன், ஃப்ளோர் பிளான் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்துமே ஒரே இடத்தில் கிடைக்கிறது, newhomecenter.com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றி தேடுங்கள் newhomecenter.com இணையதளத்திலே. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-700-3333 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அந்த தகவலை தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம் 416-700-3333. 416-700-3333 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒலிக்கிறது ரமேஷ் விநாயகம் மற்றும் சாய் ஹரிப்ரியா குழுவினர் பாடுகின்ற பாடல் சாட்டை.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரமிரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். திங்களன்று நடந்த மாகாண தேர்தலில் பார்ட்டி கியூபெக்வா கட்சியின் சிறுபான்மை இடங்களை பெற்ற பிறகு கியூபெக்கின் முதல்வராக பதவியேற்றுள்ள பால் செயின் பியர் பிளமண்டுடன் பிரதமர் மாக்ரானி பேசியதாக கூறினார். அதிகரித்து வரும் மனநலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை கருத்தில் கொண்டு நிதியுதவி திட்டங்களை நீடிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை மக்களுக்கு சேவை செய்யும் குழுக்கள் வலியுறுத்தியுள்ளன. லிதுவேனியாவின் நாடாளுமன்றம் இன்று தனது எல்லைக்குள் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான அரசியலமைப்பு தடையை நீக்குவதற்கு ஆதரவாக வாக்களித்தது. இன்று அதிகாலை கருங்கடலில் உள்ள பல்கேரியாவின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்தில் 2 வணிக கப்பல்கள் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகின.
1: கனேடிய செய்திகள்.
0: திங்களன்று நடந்த மாகாண தேர்தலில் பார்ட்டி கியூபெக்வா கட்சியை சிறுபான்மை இடங்களை பெற்ற பிறகு கியூபெக்கின் முதல்வராக பதவியேற்றுள்ள பால் செயின் பியர் பிளமண்டுடன் பிரதமர் மாக்ரானி பேசியதாக கூறினார். இது நாட்டுக்கு முக்கியமான நேரம் என்றும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்கும் ஒன்றை பற்றி அல்லாமல் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் என்று பிரதமர் கூறினார். உள்கட்டமைப்பு, நிதி மற்றும் அமெரிக்க வர்த்தக போரினால் பாதிக்கப்பட்ட கியூபெக் தொழிலாளர்களுக்கான ஆதரவு குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக கூறினர். மொன்றியில் உள்ள ஆதரவாளர்களிடம் பேசிய செயின்ட் பியர் பிளமண்ட், கியூபெக் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கியூபெக்கின் ஆங்கிலம் பேசுவோருடனும் பிரதமருடனும் இணைந்து பணியாற்றுவேன் என்று கூறினார். திங்களன்று நடந்த தேர்தலில் பார்ட்டி கியூபெக் 59 இடங்களை வென்றது. இது பெரும்பான்மை அரசாங்கத்துக்கு தேவையான 64 இடங்களை விட 5 இடங்கள் குறைவாகும். அதே நேரத்தில் கொலிஷன் அவென்யூ கியூபெக் 8 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்தும் ஒரு இடத்தை கூட வெல்ல தவறி படுதோல்வியடைந்தது. அதிகரித்து வரும் மனநலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை கருத்தில் கொண்டு நிதியுதவிகளையும் திட்டங்களையும் நீடிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை மக்களுக்கு சேவை செய்யும் குழுக்கள் வலியுறுத்தியிருக்கின்றன. ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் 2022 கனடியருக்கு ஆதரவளிக்கும் வகையில் பிரைட் அணிவகுப்புகளில் பாதுகாப்பு நிதியளிப்பது மற்றும் ஆராய்ச்சி திட்டங்களை மேம்படுத்துவது போன்ற ஒரு செயல் திட்டத்தை தொடங்கியது. அந்த திட்டங்கள் அடுத்த வசந்த காலத்தில் காலாவதியாக உள்ளன. சிறுபான்மையினர், இணையவழி அச்சுறுத்தல்களையும், திருநங்கை இளைஞர்களை பாதிக்கும் புதிய மாகாண கொள்கைகளையும் எதிர்கொள்வதால் தேவைகள் அதிகரித்து வருவதாக எகால் கனடா கூறுகிறது. பாலியல் மற்றும் பாலின சிறுபான்மையினரை கைவிட மாட்டோம் எனது தனது உறுதிமொழிக்கு லிபரல் அரசாங்கம் நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும், அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு தற்பொழுது திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் செனட்டர் கிறிஸ்டோபர் வெல்ஸ் கூறினார். இதேவேளை வெளிநாடுகளில் அடக்குமுறையை எதிர்கொள்ளும் மக்களுக்காக கனடா குரல் கொடுக்க வேண்டும் என்றும் டெக்னிக் நெட்வொர்க் கூட்டணி கூறுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: இன்று அதிகாலை கருங்கடலில் உள்ள பல்கேரியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் 2 வணிக கப்பல்கள் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகின. இதில் ஒரு கப்பல் மூழ்கியது, மற்றொன்று சேதமடைந்து தீப்பிடித்தது. சேதமடைந்த கப்பலிருந்து 7 இந்தியர்கள் உட்பட 18 பணியாளர்கள் மீட்கப்பட்டனர். அதேவேளை மூழ்கிய கப்பலில் இருந்தவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்கேரிய அதிகாரிகளின் தகவல்படி பல்கேரிய கடற்கரை நகரமான பியாலா பகுதிக்கு கிழக்கே சுமார் 70 கடல்மை தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்த தாக்குதல்கள் 2 கப்பல்களின் பணியாளர்களும் உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறிய பிரதமர் ருமன் ரபிடேவிட், இந்த சம்பவம் கடல்சார் மற்றும் சர்வதேச சட்டங்களில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மீறல் என்று குறிப்பிட்டார். மூழ்கிய கப்பல் அல்பாவதனன் என அடையாளம் காணப்பட்டது. இது டூகா நாட்டின் கொடியுடன் இயங்கும் கப்பலாகும். தாக்குதலுக்கு பிறகு பலவு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏபிள் என்ற 2வது கப்பல் சேதமடைந்து தீப்பிடித்தது. எஃப்எஃப் செய்தி சேவையின் அறிக்கையின்படி 2 கப்பல்களும் துருக்கியைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானவை. கேபிள் கப்பலில் 11 துருக்கியர்கள் மற்றும் 7 இந்தியர்கள் என மொத்தம் 18 பணியாளர்கள் இருந்தனர். கப்பலை விட்டு வெளியேறி அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டதாக பல்கேரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த வாரம் துபாயிலிருந்து ஸ்ரேல் நோக்கி பயணித்த ஃப்ளை டுபாய் விமானத்தின் தலைமை விமானியை அவசர உதவிக்கு பயன்படுத்தப்படும் கோடாரியால் தாக்கி விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் ஒமான் நாட்டைச் சேர்ந்த உதவி விமானி 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் நியூசிலாந்தில் தமது விமான பயிற்சியின் ஒரு பகுதியை நிறைவு செய்துள்ளதாக நியூசிலாந்தின் காவல்துறை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை சட்டத்தரணி இந்த சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதல் என குறிப்பிட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டு அமீரக காவலில் உள்ள ஹமாம் அல் ஹம்மாமி தொடர்பில் சர்வதேச அளவில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உதவு ஆணையாளர் மைக்கேல் ஜான்சன் வெளியிட்ட அறிக்கையின்படி குறித்த நபர் பிரித்தானியாவை சேர்ந்த நிறுவனம் ஒன்றின் மூலம் 2018 நவம்பர் 30 முதல் 2019 மே 23 வரை மாணவர் விசாயில் நியூசிலாந்தில் தங்கியிருந்து விமான பயிற்சி பெற்றுள்ளார். அதேபோல குறித்த நபருக்கு ஆஸ்திரேலியாவுடன் ஏதேனும் தொடர்புகள் அல்லது ஆதரவாளர்கள் உள்ளனரா என்பது தொடர்பிலும் ஆஸ்திரேலிய பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். லிதுவேனியாவின் நாடாளுமன்றம் இன்று தனது எல்லைக்குள் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான அரசியலமைப்பு தடையை நீக்குவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது. இந்த மாற்றத்துக்கு தேவையான 2 வாக்கெடுப்புகளில் இது முதலாவதாகும். அதேவேளையில் இத்தடையை நீக்குவது அந்த பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கும் லிதுவேனியா எடுத்துள்ள இந்த நடவடிக்கையும் அங்கு அமெரிக்க இராணுவ தளத்தை அமைப்பதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த திட்டமும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ரஷ்யா கூறியது. நடைமுறையில் நேட்டோவின் முன்னணி நாடாக திகழும் அமெரிக்காவின் இராணுவ கட்டமைப்பு எங்கள் எல்லைகளுக்கு அருகில் நகர்த்தப்பட்டால் அதை பதட்டத்தை அதிகரிக்கும் ஒரு நடவடிக்கையாகவே பார்க்க முடியும் என்று ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியதாக ரோய்ட்டர் செய்தி சேவை தெரிவித்தது. மேலும் அண்டை நாட்டின் எல்லைக்குள் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கும் இதுவே பொருந்தும் என கூறினார். இந்த நிகழ்வுகள் ஏதும் ஐரோப்பிய கண்டத்தில் திறத்தன்மையோ அல்லது கவனிக்கக்கூடிய சூழலையோ உருவாக்காது, மாறாகவே பதட்டத்தை மேலும் தீவிரமாக்கும் நடவடிக்கைகளாகவே அமையும் என்பது வருந்தத்தக்கதெனவும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இலங்கையின் ஈட்டி எறிதல் வீரர் ருமேஷ் தரங்க பத்ரிகே 2026 ஆண்டுக்கான உலகின் சிறந்த ஆண் தடகள வீரர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள 10 வீரர்களில் ஒருவராக இடம்பெற்றுள்ளார். 2026 ஆண்டுக்கான இந்த விருதுக்காக உலகின் முன்னணி தடகள வீரர்கள் 10 பேர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை வெளியிட்டுள்ள செப்டம்பர் மாதத்துக்கான சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சமரி அத்துப்பத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். கடந்த மாதம் அவர் வெளிப்படுத்திய சிறப்பான துடுப்பாட்டம் மற்றும் தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விருதுக்கு அவர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஐசிசி அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திங்களன்று நடந்த மாகாணசபை தேர்தலில் பார்ட்டி கியூபெக்வா கட்சி சிறுபான்மை இடங்களை பெற்ற பிறகு கியூபெக்கின் முதல்வராக பதவியேற்றுள்ள பால் செயின்ட் பீட்டர் பிளமண்டுடன் பிரதமர் மாக்ரான் பேசியதாக கூறினார். அதிகரித்து வரும் மனநலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை கருத்தில் கொண்டு நிதியுதவி திட்டங்களை நீடிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை மக்களுக்கு சேவை செய்யும் குழுக்கள் வலியுறுத்துகின்றன. லிதுவேனியாவின் நாடாளுமன்றம் இன்று தனது எல்லைக்குள் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான அரசியலமைப்பு தடையை நீக்குவதற்கு ஆதரவாக வாக்களித்தது. இன்று அதிகாலை கருங்கடலில் உள்ள பல்கேரியாவின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்தில் 2 வணிக கப்பல்கள் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகின. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: பெரும்பாக்கத்திலே 13 பாகை சிறிதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்மேற்கு நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 11 பாக செலுத்ததாக குறைபடியும் அந்த வெளியிலே சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. நாளைய பகல் பொழுதும் அங்காங்கே அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30%. அதிகூடிய வெப்பநிலை 22 பாக செலுத்தி சூரியொலியுடன் முகில் கூட்டம் என்று காணப்படும். இரவு பொழுது மீண்டும் 11 பாக செலுத்ததாக குறைபடையும். இரவு பொழுதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோன்று வியாழன் வெள்ளிக்கிழமையிலும் மழைக்குரிய நாட்களாகத்தான் இருக்கப் போகிறது. இடையே மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வியாழக்கிழமை 18 பாகை செலுத்திய சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். இரவு பொழுது 6 பாகை செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 17 பாகை செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள். வெள்ளிக்கிழமை இரவு பொழுது 3 பாகை செலுத்ததாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஒளி இணைந்த நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை 13 பாகை செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 10:11. மரண அறிவித்தல். திரு எட்வர்ட் சிரில் மான்வேல்பள்ளி அவர்களின் மரண அறிவித்தல். முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் யாழ் கொய்யாத்தோட்டத்தை வதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாக கொண்ட திரு எட்வர்ட் சிரில் மான்வேல்பிள்ளை அவர்களின் மரண அறிவித்தல் ஒலிபரப்புக்காக கிடைக்கப்பெற்றுள்ளது. முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் யாழ் கொய்யாத்தோட்டத்தை வதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாக கொண்ட திரு எட்வர்ட் சிரில் மான்வேல்பிள்ளை அவர்கள் 1/10/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலஞ்சென்ற அந்தோனி பிள்ளை மானுவேல் பிள்ளை, லெல்லி டொரத்தி மானுவேல் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலஞ்சென்ற சுவாம்பிள்ளை ஜோசப் மரியம்மா ஜோசப் தம்பதிகளின் மருமகனும், மேரி திரீசா மானுவேல் பிள்ளை தவம் ஆசிரியை ரிக்ஷா டீச்சர் அவர்களின் அன்பு கணவரும், டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ மெரின்லேண்ட் யுஎஸ்ஏ, டாக்டர் கலிஸ்டா தயாளினி ராஜகாரியர் தயா ஆகியோரின் அன்பு தந்தையும், பெல்சியா ரோஹினி அஞ்சலோ மற்றும் டாக்டர்ஸ் ராஜகாரியர் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ரமீஸ் மிதுனன் அஞ்சலோ, ஷிவோன் நயனி அஞ்சலோ, ஜூலியஸ் ஜெமன் அஞ்சலோ, ஷரோன் நெரியா டாக்லஸ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும், காலம் சென்ற ஹெலன் ரெஜினா பெருதுப்பிள்ளை, லினி மார்ஷல், மேரி இமெல்லா நோமா, அனட் பேட்ரியஸ், ஜெரார்ட் பெனாட், ஸ்டான்லி சுவித்தன், கலிஸ்டஸ் பேசி லில்லி ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பெருதுப்பிள்ளை, ஜோசபின் கந்தையா, ஸ்டீபன் மேரி மற்றும் மேரி ஜேபிசன், கிரேஸ், லீனா ஆகியோரின் மைத்துனரும், மேரி மாலினி, நளினி, காலம் சென்றவர்களான ராபர்ட்சன் வேல்ஸ், வில்லியம் சார்ல்ஸ், ஆன் டோர்த்தி, காலம் சென்றவர்களான மரினோ ஆண்டனி, லில்லி பெனட் மற்றும் மாரி ஜெசந்த், பியோ மாரியோ ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், ஜெசி மனோகரி, ராஜு ரெஜினால்ட், லில்லி டொரத்தி, ஜோசப்பின் பாத்திமா, மெர்சி ஹில்டா, அலிஸ்தேனியஸ் மெர்வின், அடோல்ஃப் ஹென்சன், சரோஜினி, சத்குருநாதன், சத்குணநாதன், லீஜா, காலஞ்சென்ற ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும், டொரத்தி, சானா, ரொசாரியோ தாமியந்தி, கிறிஸ்டி லக்ஷ்மன், பில்சன்மேன் டாக்லஸ், லோரியன், லோரிட்டா, பெடிசன், சென்சன், ஹெரால்ட், ஜஸ்டின், லான்சி ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 முதல் 9 வரையும், பின்னர் அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 8 முதல் 9 வரை, இலக்கம் 89-11 வூட்பைன் அவென்யூ மார்க்கத்தில் அமைந்துள்ள சப்பல் ரீச் ஃபீனல் ஹோமில் பார்வைக்கு வைக்கப்பட்டு, அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 10 இலக்கம் 14 ஹைகேட் டிரைவ் மாக்கத்தில் அமைந்துள்ள சென்ட் தாமஸ் த அப்போஸ்ட்ரி ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட பின்னர், அக்டோபர் 10 அதே நாள் சனிக்கிழமை 11:30 இலக்கம் 77-70 ஸ்டீல் 7 யூஸ்ட் மார்க்கத்தில் அமைந்துள்ள கிறிஸ்த கிங் கத்தோலிக் செமிட்ரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல், டாக்டர் ஜோசப் அஞ்சலோ ஜோய், யுஎஸ்ஏ, மகன், 1-410-937-6588. டக்ளஸ் ராஜகாரியர் கனடா, மருமகன், 416-904-9504. டாக்டர் கலிஸ்டா ராஜகாரியர் கனடா, மகள், 416-276-3812. மீண்டும் தகவலுக்குரிய தொலைபேசி இலக்கங்கள், டாக்டர் ஜோசப் அஞ்சலோ ஜோய், ஜிஎஸ்சி, மகன், 1-410-937-6588. டக்ளஸ் ராஜகாரியர் கனடா, மருமகன், 416-904-9504. டாக்டர் கலிஸ்டா ராஜகாரியர் கனடா, மகள், 416-276-3812. முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் ஜால் கொய்யா தோட்டத்தை பதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாக கொண்ட திரு எட்வர்ட் சிறில் மேனுவேல் பிள்ளை அவர்களின் மரண அறிவித்தல் கேட்டீர்கள். நேரம் 10:17 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
3: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கலை மரபுரிமை உபக்குழு ஒருங்கிணைக்கும் கலையரசி 2026 கலை நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:31 மார்க்கத்தில், இலக்கம் 171 டவுன் சென்டர் புளோவார்டில் அமைந்திருக்கின்ற பிளாட்டோ மார்க்கம் தியேட்டரில் நடைபெறும். 416-995-6099.
2: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 முன்னர் அனுப்பி வையுங்கள்.
0: சேம்பார் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். நேரம் 10:19.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
6: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
7: புரட்சி தலைவா தம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்.
6: MGR 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள்.
8: 10:21
0: கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 10:30 கேட்கலாம். ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு, டெக்சஸ் மற்றும் கலிஃபோர்னியா ஆரனுக்கு டீம் டிரைவர்ஸ் ஒரு மைலுக்கு 70% வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் சோலோ ஜூஎஸ் டிரைவர்ஸ் ஒரு மைலுக்கு 60% நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஆக குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். மேலும் டெலிகேட்டட் லோடட் மற்றும் வீக்லி பே வசதியும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு ட்ரக் டிரைவராக இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம். அப்படியானால் இந்த சிறந்த வேலை வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். 6475743547 தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றோம். 6474 5745 3547 தமிழில் சொல்லிங்க, அதே இலக்கம் தான் வருகிறது சார். 10:22 உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் மக டிவியை சிஎம்ஆர் அவ்வப்போது அவர்களுடைய பாடல்களை ஒளிபரப்பி வருகிறது. இதை விட பல வருடங்களுக்கு முன்பு சிஎம்ஆர் டிவியை பல காணொலிகளை உள்ளூர் கலைஞர்கள் வைத்து உருவாக்கியிருக்கிறது. இசைத்தோப்புகளை கூட உருவாக்கியிருக்கிறது. உங்களுடைய தயாரிப்புகளோடு உங்களிடம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அவ்வப்போது நாங்கள் அவற்றினை ஒலிபரப்பு செய்ய தயாராக இருக்கின்றோம். இதைவிட பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இன்றைய நாள் 8:00 to 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் நினைவோம் என்ற ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோன்று பிரதி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே அந்த இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து உங்களை பாடி மகிழ்வித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் தாயகத்தில் இருந்தாலும் சரி, புலம்பு நாடுகள் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நேரடியாக இந்த ஒளிபரப்பினை நீங்கள் பார்க்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தெரிவிக்கிறோம். அதோடு இதன் ஒலிபரப்பினை, அதாவது சோண்டு பெரும்பாக்கத்தில் நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால், வீட்டிலே இல்லை வெளியிலே நிற்கிறீர்கள் சொன்னால், இந்த ஒலிபரப்பினை நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் சிஎம்ஆர் HT2 வானொலி ஊடாக கேட்கலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். எனவே உங்கள் கலைஞர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்களின் பிள்ளைகள் அல்லது உங்கள் நண்பர்கள் அல்லது நீங்கள் யாராவது ஒருவர் தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அந்த வேளையிலே அவர்களோடு பேசிக்கொள்ளலாம். அவர்கள் தருகின்ற கேள்விகள் இருக்கின்றன, அதற்கு பதிலளிக்கலாம். அவர்களை உற்சாகப்படுத்தலாம். நீங்கள் விரும்புகின்ற பாடலின் ஒரு சில வரிகளை பாடச் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் பாடி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள். எனவே உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் இந்த நிகழ்ச்சியினை காண தவறாதீர்கள். அதோடு ஆதரவு வழங்கவும் தராதீர்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 to 9:30 வரை நடைபெறுகிறது மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம். சரி, அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை ஒலிபரப்பு செய்ய போகிறோம். என் செல்லமே திரைப்படத்திற்காக இந்த பாடல் தயாரிக்கப்பட்டதான படம் வெளிவரவில்லை. இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கின்றார் செந்தூரன் அழகையா. பாடல் நான் இளங்கோ பாடல் வரிகளை இயற்றியிருக்கிறார். அவர் தான் இந்த படத்தை தயாரிப்பதாக இருந்தது. பின்பு இந்த படம் தயாரிக்கப்படாமல் இருந்து இந்தியாவில் சென்ற ஒரு படம் அழகிய பாண்டிபுரம் என்ற திரைப்படத்தை தயாரித்திருந்தார். அந்த திரைப்படத்தில் நடித்தும் இருந்தார் இளங்கோ என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது செந்தூரன் அழகையா பாடுகின்ற பாடலை கேட்போம்.

0: നാഗൻ പാടും സിന്ധു സിയമാ തമിഴ്ഫം 101.3
1: நேரம் 10:29 மணி. உங்கள் வாழ்நாளில் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதுமே பாதுகாக்கமாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதி அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி சேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதுக்கு சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருந்தால் கவலை வேண்டாம் என்று தெரிவிக்கின்றார்கள். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு மிகச் சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்திலே சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ஸ், சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ் வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லேத்ரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547.
3: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
3: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
3: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
3: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
3: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டார்.

0: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
1: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
7: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சுனா
8: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க.
0: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். கால் பிரதி செல்வம்
7: 416-268-0155.
9: CMR Tamil FM 101.3.
10: நேரம் 10:35, 11 மணிக்கு நேர்கள் வினாடி வினா நிகழ்ச்சியினை கேட்கலாம். தொடர்வது

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதயநாதம் தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்களிடம்.

இன்றைய இதயநாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லா. இல்ல நமது சிறந்திட மகிழ்ந்திட மழலைகள் பேச்சு சத்தம் வேண்டுமே, ஆனால் கூடி மகிழ கூடி இன்பம் தந்திட மழலை இல்லையே என மனதால் எங்கும் இதயங்களின் கானமாய் இன்றைய இதயநாதம் கேட்போமா.

0: என்ன சாந்தி, டிவியில படம் தண்டவாடல ஓடிக்கொண்டிருக்குது, நீ அங்கேயே யோசிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு.
1: யோசிக்காம என்ன செய்யறது இப்படியே? எத்தனை நாளைக்கு ரெண்டு பேருமே ஒரு ஆளை ஒரு ஆள் பார்த்துக்கொண்டும் பழச்சுக்கொண்டும் இந்த வீட்டுக்குள்ளேயே தானே? எனக்கு கெதியில விசராக்க போகுது.
0: நீர் பொம்பளை என்றபடியால் வாய் விட்டு சொல்றேன். நான் என் மனசுக்கு வச்சுக்கொண்டு என்னையே வதச்சு கொண்டிருக்கிறேன். எங்கட பேர் சொல்ல ஒரு வாரிசு இல்லைன்றது ஒரு பெரிய சித்திரவதை தெரியுமே.
1: மற்றவே என்ன பார்த்து நல்லடி என்று பார்வையாலேயே சொல்லேக்க என்ன மனம் படுற பாட்ட நான் யார்கிட்ட சொல்றது? கடவுள்கிட்ட மட்டும்தான் கண்ணீர் விடணும்.
0: கடவுள் அங்க இருக்கிறார். இருந்தா இவ்வளவு காலம் நாங்கள் படுகிற இந்த பாட்டை பார்த்துக்கொண்டு இருப்பாரு.
1: எங்கட விதிக்கு கடவுளை கோவிச்ச என்ன பலன்? பாப்பம், இனியாவது கண் திறக்க மாட்டாரா? ஆண்டு

வாழ்க்கையிலே மரணம் ஒருமுறை வரும். தினம் மரணித்து வாழ்வதனில் வாழவா முடியும்? வாழ்க்கையிலே துன்பம் சில முறை வரும். துன்பமே வாழ்வனில் வாழ்க்கையே வேண்டுமா? கருவறை கனத்திடும் ஒரு வரம் தந்திட திருவருள் இங்கு கூடி வந்திடுமோ?

0: எத்தனை தரம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஏன் ஒரு பதிலும் சொல்லாம இருக்குது?
1: இதுல நான் என்னத்தை சொல்றது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்.
0: தெரியும் தெரியாண்டதை விட்டுட்டு மக ஆம்பளை பிள்ளை பிடிக்குமோ பொம்பளை பிள்ளை பிடிக்குமோ?
1: 10 வருஷத்துக்கு பிறகு எங்களை இந்தியாவுக்கு வர பண்ணி எங்களோட ஆசையை நிறைவேற்ற பண்ணின கடவுளுக்கு எங்களுக்கு என்ன பிள்ளைய தர வேணும்னு தெரியாம இருக்குமோ? என்ன பிள்ளையனாலும் எனக்கு சரி.
0: சும்மா விளையாடாதே, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். உமக்கு
1: ஏன் ஆம்பளை பிள்ளை வீட்டுக்காக? அதோ ஏன் உங்களை போல வந்துடும் பயப்படுறீங்க போலையா? எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்.
0: இவ்வளவு காலத்துக்கு பிறகு பிறகு கேட்க முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை என்றால் வயசு போய்க்க கவனமா எங்களை வச்சு பார்க்கும் இல்லை.
1: என்ன முதல் பிள்ளை கடைசி பிள்ளைன்னு கதைச்சு கொண்டிருக்கிறீங்க? டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஒரு பிள்ளைக்கு மேல தாங்குற சக்தி எனக்கு இல்லையன்னு சொன்னதை மறந்துட்டீங்க போலையா? இதையும் எவ்வளவு கவனமா பார்க்க சொன்ன வரன்றது ஞாபகம் இருக்கேன்.

உயிருக்கு உயிர் தந்த உயர்ந்த வரம் இது. உள்ளுக்குள் இருந்தே உயிர்ப்பிக்கும் உயிர் இது. கண்ணுக்குள் கனவாக, கனவுக்குள் நிஜமாக, கவிதைக்குள் பொருளாக எனக்குள்ளே வளர்ந்தாயே. சுமக்கின்ற சுகம் தந்து தாயாக்கியனை இங்கு பலத்தோடு வாழ்விக்க வாரிசு.

உயிரோடு கலந்து உணர்வுகளில் நிறைந்து 10 திங்களதில் பாராள வருவான். இருவராயிருந்த நாம் மூவராய் ஆகுறோம் என ஆனந்தத்தில் குதிக்கும் இதயங்கள் இங்கே.

0: യാത്ര കൺപെട്ടതോ അല്ലെ യാർക്ക് എന്നെ പാവം ചെയ്തോ ഏനെങ്കിലും
1: അളാതെയും ചാന്തി இந்த நேரத்தில் நீர் இப்படி கவலைப்படக்கூடாது. பிளீஸ் அமைதியாயிரும்.
0: இப்படி அமைதியா இருக்கிறது, இப்படி அமைதியா இருக்கிறது. குறிஞ்சி பூ மாதிரி ஒரு பூ வச்சு வந்து பாதி வழியில பாதி கொடுத்துட்டு என்னென்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? அப்பவும் எத்தனை தரம் சொன்னான், எங்களுக்கு இப்ப ஒரு பாட்டியும் தேவையில்லைண்டு, பேசாம வீட்டை விருப்பம் உண்டு. கேட்டீங்களா?
1: ஆருக்கு தெரியும் சாந்தி, பாட்டிக்கு போயிக்க இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அபோஷன் வருமெண்டு நான் கணவரை கூட நினைக்கல. ரியலி ரியலி ஐ அம் சாரி.
0: உங்களை நான் பழி போட இல்ல, ஆண்டவனுக்கு பிடிக்கல, அது நான் தரையில. எங்களுக்கு அப்படி ஒரு பலன் இல்லையாண்டா, இனி அதை பற்றி பேசி பயன் இல்ல. 4 மாதம் வேண்டாலும் ஒரு குழந்தைய சுமந்து தாய்மையாண்டா என்ன நிறைஞ்சிட்டேன். அவ்வளவு போதும், எனக்கு போதும்.
1: கவலைப்படாது கவலைப்படாது மீரும்.

பாதி பாதையில் பள்ளம் இருப்பதை யாரும் சொல்லவில்லை. மீதி தூரம் போக கால்கள் இரண்டிலும் தைரியம் ஏதுமில்லை. பூக்களை பறிக்கும் கரங்களில் இருந்து குருதி வழிவதேனோ? ஏக்கச் சுவைகளை தூக்கி தூக்கி இறந்து போதலே நியதியோ? உயிர்வலி அறிய யாருண்டு இங்கே? உயிரே எரிந்து உருவின்றி ஆனபின்

0: பழையபடி நீங்களும் நானும் மட்டும் உண்டாயிட்டோம். ஆயிலுக்கும் இதுதான் எங்களுக்கு நியதி போல.
1: ஏன் இப்படி விரக்தியா கதைக்கிறேன் சாமி? கடை நாளா என் மனசுக்கு ஒரு ஆசை, சொன்னால் கோவிக்க மாட்டேன்.
0: சொல்லுங்க.
1: நாங்கள் பிள்ளைகள் இல்லாமல் தவிக்கிற மாதிரி அம்மா அப்பா இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கணும்? அவையிலே ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தார் என்ன?
0: உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை நான் மறுக்கலை. நான் ஆசைப்பட்டது ஒன்றுமே நடக்கல. இனி உங்களோட விருப்பமாக நடக்கட்டும்.
1: இல்லை, ரெண்டு பேருந்து ஆறுதலுக்காகவும் தான் இதை சொல்றேன். உமக்கு அந்த பிள்ளையின் முகத்தை பார்க்க ஒரு அமைதி வரும் என்று நான் நினைக்கிறேன்.
0: சரி, கடவுளோட விருப்பமும் அதுண்டா, அதையே செய்வோம். பெற்றவிய தேடி எங்கேயோ ஒரு பிள்ளை பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறது போல.

நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும், நடப்பவை நல்லவைகளாகவே நடக்கட்டும். காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை, காரியங்கள் நடக்கையில் காரணங்கள் புரிவதில்லை. கைவிட்டு போன துன்பம் மீண்டும் கை கொண்டு வரும்பொழுது கவலைகள் கலைந்து போகும்.

0: இல்ல நமது சிறந்திட மகிழ்ந்திட மழலை பேச்சு சத்தம் வேண்டுமே. ஆனால் கூடி மகிழ கோடி இன்பம் தந்திட மழலை இல்லையே மனதாளும் இதயங்களின் கானத்தை இதுவரை கேட்டீர்கள். இன்றைய இதயநாதமாய் சாமந்தி கனகராஜா, ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
4: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. GTA கிரெடிட்.
8: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் .com இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333, 416-700-3333. நியூ ஹோம் சென்டர் .com. ஜெயரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
9: நேரம் 11:06.
1: CMR
9: தமிழ்FM செய்தி சுருக்கம். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நெடுந்தீவு யாழ்ப்பாணம் கடல் மாக்கத்தில் புதிய பயணிகள் போக்குவரத்து படகொன்றை சேவையில் ஈடுபடுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனோஜன் சிவராசா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். பாலியல் வழக்கில் கைதான கிரனைட் வீரமணி மீது நடவடிக்கை எடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு காப்பாற்றியதென அமைச்சர்கள் நிமல்குமார் மற்றும் மாதவ் அர்ஜுனா ஆகியோர் குற்றம் சாட்டினர். அதிகரித்து வரும் மனநலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை கருத்தில் கொண்டு நிதியுதவிகளையும் திட்டங்களையும் நீடிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை மக்களுக்கு சேவை செய்யும் குழுக்கள் வலியுறுத்தியிருக்கின்றன. லிதுவேனியாவின் நாடாளுமன்றம் இன்று தனது எல்லைக்குள் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான அரசியலமைப்பு தடையை நீக்குவதற்கு ஆதரவாக வாக்களித்தது. சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 11:07 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலேயும் 12 செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 11 செலுத்ததாக குறைபடியும். அந்த வழியில் லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளைய பகல் பொழுது புதன்கிழமை அங்காங்கே இடையே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30% மழைக்குரிய வாய்ப்புகள். சூரிய ஒளி இடமுக்கில் கூட்டம் என்று காணப்படும். இரவு பொழுது மீண்டும் 11 செலுத்ததாக குறைபடியும். இரவு பொழுதும் லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 30%. வியாழக்கிழமை 18 செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியோடு மிகில் கூட்டம் என்று காணப்படும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாழக்கிழமை 20:06 செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 17 செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் என்று காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 3 செலுத்ததாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். 17 செல்சியஸ் சனிக்கிழமை, 21 செல்சியஸ் ஞாயிற்றுக்கிழமை. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது வினாடி வினா நிகழ்ச்சி. உங்களுக்காக 10 வினாக்கள் தயாராக இருக்கின்றன ஒரு பொதியிலே. எனவே நீங்களும் கேள்வி பொதியின் இலக்கத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கான கேள்வி வரும். அது இந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055 நிறைய நேயர்கள் அழைத்திருக்கின்றார்கள். நாங்கள் தான் கேள்விகளோடு இப்பொழுது தயாராக வேண்டும். சரி, முதலாவது கேள்வி அதோடு தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165930055 வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? ஸ்ரீ ஸ்கந்தராஜா. சென்ற வாரம் முதலாவதாக கலந்து கொண்டிருக்கோம். நீங்கள் இன்றைக்கு அதுக்கு முதலே அழைத்து விட்டீர்கள். அப்படியும்
1: அதுக்கு முதலே அழைத்து விட்டேன்.
0: சரி, என்ன இலக்கம் உங்களுக்கு? ஐந்தாவது இலக்கத்தை சொல்லியிருக்கிறீர்கள். சரி, ஐந்தாவது இலக்கத்திலே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். 5 சரி, ஐந்தாவது இலக்கத்திலே உங்களுக்குரிய கேள்வி, இந்த பென்குயின்களால் பறக்க முடியும், இது சரியா பிள்ளையா என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. பென்குயினால் பறக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது, இது சரியாக இருக்குமா அல்லது பிள்ளையா என்பதுதான் உங்களுக்கான தரவு. இது பொய்யா உண்மையா அல்லது சரியா பிள்ளையா ஏதாவது ஒன்று?
1: சரி.
0: என்ன சரி?
1: பறக்க முடியும்.
0: பென்குயின்களால் பறக்க முடியும் என்று சொல்லுகிறீர்களா? எப்படி பறக்க முடியும் என்று சொல்லுகிறீர்கள்?
1: பறவைதானே
0: பென்குயினா? இல்லை, பென்குயின் பறவை இல்லை. பென்குயின்களால் காற்றில் பறக்க முடியாது, ஆனால் அவை தண்ணீருக்குள் மிக சிறப்பாக பறக்கின்றன, நீந்துகின்றன. பெண்குயின்களால் பறக்க முடியாது போனதுக்கு காரணம் அவற்றின் தனித்துவமான அம்சங்கள் என்று சொன்னால், உடல் அமைப்பு பெண்குயின் எலும்புகள் காற்றில் பறக்கும் பறவைகளைப் போல் வெற்று எலும்புகளாக இல்லாமல் கனமாகவும் உறுதியாகவும் இருக்கின்றன. எனவே அவை தண்ணீருக்கு எளிதாக மூழ்கி நீந்த உதவுகிறதா? தொடுப்பு போன்ற இறக்கி, அவற்றின் இறக்கி காற்றில் பறப்பதற்கு பதிலாக தண்ணீருக்குள் தொடுப்புகளைப் போல அந்த படகு ஓட்டுவோமே அந்த தொடுப்புகள் போல செயற்படுகிறவையால் அவை வேகமாக நீந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காற்றில் பறக்க முடியாத இந்த இறக்கைகள் கொண்டு அவை தண்ணீருக்குள் கிட்டத்தட்ட மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்திலே இது செல்லும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் சாதாரணமாக ஒரு விளங்கவில்லை. இல்லை இல்லை, பறவை இனம் இல்லை, அது ஒரு பாலூட்டி என்று சொல்வார்கள் பெங்குயின்கள். சுருக்கமாக சொன்னால் பரிணாமலையில் பெங்குயில் காற்றில் பறக்கும் திறனை இழந்து தண்ணீருக்குள் பறக்கும், அதாவது நீந்துகின்ற தன்மையை கொண்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. உங்களை விளக்கத்துக்கு
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், எத்தனையாவது கேள்வி?
2: முதலாவதாக வந்தாலும் என்னுடைய முதலாம் இலக்கத்தை விட்டு தந்த நண்பர் ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கு நன்றி.
0: விட்டு தந்த ஸ்ரீஸ்கந்தராஜா. சரி,
2: இலக்கம் ஒன்று.
0: சரி, விண்வெளிக்கு போக விருப்பம் இருக்கிறதா?
2: ஆமாம், எனக்கு அந்த விடயங்களில் ஆர்வம் அதிகம்
0: இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, விண்வெளி சம்பந்தமான
2: விருப்பம் இல்லை, அந்த விடயங்களில்
0: ஆர்வம். இன்றும் சென்ற வாரம் விண்வெளி சம்பந்தமான ஒரு கேள்விதான் வந்தது உங்களுக்கு.
2: ஆமாம்,
0: இது முதலாவது கேள்வியாக அந்த விண்வெளி கேள்வியை மாற்ற வேண்டும். சரி,
2: விண்வெளி களம் தூரம் பயணம் செய்த களம்.
0: ஆமாம், அதை பற்றி தான் கேட்டது. இன்று விண்வெளி, அதாவது விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் இருக்கும் பொழுது அந்த மனித உடலால் எந்த இயல்பான செயலை வினையை செய்ய முடியாது என்றால், சிரிக்க முடியாது, கை கால்களை மடக்க முடியாது, ஏப்பம் விட முடியாது, எது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
2: ஓகே, நான் அந்த
0: சிரிக்க முடியாது, கைகார்களை மடக்க முடியாது, எப்பமிட முடியாது.
2: இந்த விண்கலங்களில் உள்ளே அந்த வீரர்கள் இருக்கும் காணொளிகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் சிரிப்பார்கள்.
0: சிரிப்பார்கள்.
2: ஆமாம். அவர்கள் சிரிக்க முடியும். அந்த காணொலிகளிலே சிரிப்பார்கள்.
0: காணொலிகளிலே சிரிக்கிறார்கள்.
2: ஆமாம். அடுத்தது ஒரு இடத்திற்கு ஒரு இடத்தில் இருந்து அதற்குள்ளேயே மற்ற இடத்துக்கு அவர்கள் போகும்போது, மிதந்து போகும்போது ஒரு நீந்துவது போல கைகால்களை அசைத்து தான் முன்னேறுவார்கள். ஈர்ப்பு விசை குறைவுன்றபடியும். ஆகவே எனக்கு இந்த ஏப்பத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவை முதல் இரண்டும் அவர்கள் செய்வதை பார்த்திருக்கிறேன். ஆகவே ஏப்பம் விட முடியாது என்றுதான்,
0: ஏப்பம் விட முடியாது என்றுதான் சொல்லுகிறீர்கள்.
2: ஒரு ஊகம் தான். ஆம்.
0: ஆமாம், விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் இருக்கும்போது அழும் பொழுது கண்ணீர் கீழே சிந்துவதும் மற்றும் ஏப்பம் விடுவது போன்ற வினைகளை செய்ய முடியாது என்று தான் சொல்லுகிறார்கள். சிரிக்கவும் முடியும், கைகால்களை மடக்க முடியும். அந்த விண்வெளி புவியீர்ப்பு இல்லாததால் விண்வெளி வீரர்கள் அழும் பொழுது சுரக்கும் கண்ணீர் கன்னத்தில் வழிந்து கீழே சொட்டாதாம். அதுக்கு பதிலாக கண்ணீர் ஒரு குமுள் போல கண்களிலே அப்படியே சுற்றி தேங்கி நிற்குமாம். அவர்களாகவே துடைக்க வேண்டும். ஏப்பம் விட முடியாது என்று சொன்னால், பூமியிலே நான் சாப்பிடும் பொழுது புவி ஈர்ப்பு விசையினால் உணவும் திரவங்களும் வயிற்றின் கீழே தங்கிவிடுமாம். அந்த வாயு கேஸ் மட்டும் மேலே வந்து ஏப்பமாக வெளியேறுமாம். ஆனால் விண்வெளியில் புவி ஈர்ப்பு இல்லாதவர்கள் வயிற்றுள்ள திரவம் வாயு தனித்தனியாக புரியாமல் ஒன்றாகவே மிதக்கும். எனவே ஏப்பம் விட்டால் வாயுவோடு சேர்ந்து உணவும் திரவம் பாந்தி போல வெளிவந்துவிடும். அதே அதற்கேற்றவாறு தான் அப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள். இருமல் தும்மல் மாறுபடுமாம். விண்வெளியில் தும்மவோ இருமவோ முடியும், ஆனால் பூமியைப் போல தும்மல் என்பது வெளிவரும் அந்த துகள்கள் கீழே விழாமல் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கும். எனவே மற்ற விண்வெளி வீரர்கள் தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மிகவும் கவனமாக இருப்பார்களாம் விண்வெளி வீரர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
2: குளிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள்.
0: அங்கே என்னத்துக்கு தேவையில்லை. சரி, நன்றி. நீங்கள் ராஜவர்மன் முதலாவது, அதை எழுத தவறுவிட்டேன், இரண்டாவது ராஜவர்மன். சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. சரி, ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கப் போகின்றோம். 4164509300055 அழைத்திருக்கிறார்கள் நீங்கள் நிறைய பேர். சரி,
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸ்க்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.

0: நேரம் 11:17 நிமிடம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். அழைப்பிலே இருக்கும் அடுத்த நேயர் வடக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, சென்ற வாரம் கலந்து கொண்டீர்கள், உங்களுக்கான இலக்கம் 10 கடைசிக்கு போய்விட்டீர்களா? உங்களுக்கான கேள்வி மிக மிக சிறப்பான ஒரு கேள்வி தான் வந்திருக்குது. பொய்யா உண்மையா தான் சொல்ல போறீர்கள். நத்தை தெரியுமா? நத்தையை கண்டிருக்கிறீர்களா? யாழ்ப்பாணத்திலே கண்டிருக்கிற இஞ்சியை இம்போர்ட் பண்ணணும்னு நத்தை இல்லை நத்தை தத்தை நத்தை வேகமாக ஓடும் விலங்குகளில் ஒன்று.
1: நத்தை
0: வேகமாக ஓடும் விலங்கு அப்படியே தான்
1: உந்து உந்து போகும். நீங்க வேகமாக ஓடுற விலங்கு சொல்றீங்க, நத்தை விலங்கு தானே? அப்ப சரி
0: சரி என்று சொல்றீர்கள், வேகமாக ஓடும் என்று சொல்லுகிறீர்கள். நத்தை வேகமாக ஓடும் என்றீங்களா? இல்லை, நத்தை மிக மெதுவாக நகரும் விலங்குகளில் ஒன்றாகும். நத்தை வேகமாக ஓடும் விலங்கு என்று கூட்டு தவறானதான். உலகிலே மிக வேகமாக ஓடும் விலங்கு என்று சொன்னால் அது சிறுத்தையாம். சராசரி வேகம், நத்தையின் சராசரி வேகம், ஒரு தோட்டத்து நத்தை காடின நத்தை எடுத்து சொல்கிறார், ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 0.03 மைல் தூரம் வேகத்தில் மட்டுமே நகர முடியும். அதாவது ஒரு நிமிடத்துக்கு வெறும் 3 அங்குலம், அதாவது 8 சென்டிமீட்டர் மட்டும்தானா இது ஓடுமா? நத்தைகளுக்கு கால்கள் கிடையாது, அவை தசைப்பாதம் எனப்படும் உடலின் அடிப்பகுதியை சுருக்கி விரிப்பதன் மூலம் ஒருவித வலுவாழ்வப்பான சிரமத்தை சுரப்பதன் மூலமே அது மெதுவாக ஊர்ந்து செல்கிறதாம். உலகின்ன சாதை புத்தகத்தின்படி நத்தை 1990 31 சென்டிமீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 13 வினாடுகள் கடந்து உலகின் வேகமான நில நத்தியாக சாதனை படுத்ததாம் ஒரு நத்தி என்று தெரிவிக்கப்படுது. அதிகபட்ச வேகமே நொடிக்கு 0.23 சென்டிமீட்டர் தான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நத்தை மெதுவாகத்தான் போகும். முயலும் ஆமையும் மாதிரி கிட்டத்தட்ட ஆமையின் ஸ்பீடை விட குறைவாகத்தான் இருக்க போகுது. நல்ல விடயங்களை தெரிந்து கொள்வது நல்லதுதான். நாங்களும் உங்களுக்கான கேள்விகளை தயாரிப்பது, நானும் சில விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறேன்.
1: நிச்சயமாக
0: நன்றி, பயனுள்ளதாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் நீங்கள், நாங்களும் அதை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன இலக்கம்?
2: 6.
0: இலக்கம் 6. 10வது இலக்கம் சரியாகிவிட்டது. 6வது இலக்கம், 6வது இலக்கம். நீங்கள் மாமிசம் சாப்பிடுவீர்களா? மச்சம் சாப்பிடுவீர்கள்? எல்லாம் ஆடுகிறது, ஓடுகிறது, நடக்கிறது, பாய்கிறது எல்லாமே சாப்பிடுவீர்கள். ஊர்வன மட்டும் சாப்பிடுறது, மற்ற விட அதை எல்லாம் சாப்பிடுவீர்கள். சரி, உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், சுறாக்களுக்கு எலும்புகள் உள்ளன, சுறாக்களுக்கு எலும்புகள் உள்ளன, இது பொய்யா உண்மையா?
2: சுறாக்களுக்கு
0: இரும்பு இருக்கு என்று சொல்றீங்களா?
2: இருக்கு, ஆனா அந்த மனுஷரை போல அந்த ஹார்ட் ஆயில் சாஃப்ட் இருக்கு.
0: எனவே குருத்தெலும்பாலானது என்று சொல்றீங்களா? அப்ப அது பொய்யா? எலும்புகள் இருக்கின்றன, வலுவான எலும்புகள் இருக்கின்றன என்பது பொய்.
2: ஓ, அந்த வலுவான மனுஷர் மாதிரி இல்ல, அப்ப அதால அந்த கூட வந்து குல.
0: எனவே சுறா மீன்களுக்கு உண்மையான கடினமான எலும்புகள் கிடையாது. சுறாக்கள் முற்றிலும் குருத்தெலும்புகளால் ஆன உடம்பை கொண்டவை என்று தெரிவிக்கப்படுகிறது. வளையக்கூடிய உடலமைப்பு, நம்முடைய காது மடல் மற்றும் மூக்கின் நுனிப்பகுதியில் இருக்கும் அதே மென்மையாக வளையக்கூடிய குருத்தெலும்பு தானாம் சுறாவின் உடல் முழுவதும் இருப்பதாக தெரிவிக்கிறது. வேகமாக நீந்த உதவுகிறதா இந்த குருத்தெலும்புகள் தான் உண்மையான எலும்புகளை விட மிக குறைந்த எடை கொண்டவையே. இது சுறாக்கள் தண்ணீரில் இலகுவாக மிதக்கவும் மிக வேகமாக சுறுசுறுப்பாக நீந்தவும் உதவுகிறது. சுறாவின் உடலில் பற்கள் மட்டுமே கடினமான பகுதியாக இருக்கிறது. அவற்றின் தாடைகளில் மட்டுமே குருத்தெலும்புடன் கல்சியம் சேர்த்து சற்று கடினமாக இருக்குமா என்று தெரிவிக்கிறது. எனவே அது பொய்யான தகவல். சுறாக்கள் குருத்தெலும்பு தான் மட்டும் இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள், சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்க
2: நன்றி.
0: நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4169530055 அடுத்த நீர் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன இலக்கம்? 7வது இலக்கம். 6க்கு அடுத்தது 7 என்று சொல்லிக்கிறீர்கள். 7வது அங்கே 2 சத்தம் கேட்கிறதே. சரி, உலக பக்கத்தில் வேலை செய்கிறார். வேலை முக்கியமா, கேள்வி முக்கியமா? சரி, உலகில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட இந்திய மொழி எது? உலகில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட இந்திய மொழி எது என்று கேட்டிருக்கிறார்கள். எது? உலகில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட மொழி எது?
3: மொழி
0: பொருங்கள், அதற்கு உலகில் முதல் முதல் அச்சிடப்பட்ட மொழி எது? ஒரு கேள்வி அதா. சரி, தமிழ், மலையாளம், வங்காளம்.
3: தமிழ்.
0: தமிழ் என்று சொல்லுகிறீர்களா? ஏன் தமிழ் என்று சொல்லுகிறீர்கள்? தமிழ் தான் நீங்கள் கேள்விப்பட்ட என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் கேள்விப்பட்டது உண்மையாக இருக்கும் என்று நம்புகிறீர்களா? உண்மை என்று நான் சொன்னால் என்ன தருவீர்கள்? சரி,
3: நான் உண்மை என்று தெரிஞ்சாச்சுன்னா நீங்க என்ன தருவீங்க?
0: தேவையா சந்தில்லாத தேவையா? சரி, ஆமாம், தமிழ் என்பது மிக சரியான முதல் 1578 போர்த்துகீசர்களால் கொல்லத்தில், அதாவது கேரளாவின் அச்சிடப்பட்ட தம்பிரான் வணக்கம் என்பதுதான் முதல் முதலில் அச்சிடப்பட்ட புத்தகம். பின்பு தமிழ் நூலாகும். 1772 மலையாளமும் வங்காளம் 1778 அச்சிடப்பட்ட புத்தகங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி.
3: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன இலக்கம்? 2வது இலக்கம் என்று சொல்லுகிறீர்கள். தேவகுமார், 2வது இலக்கம், 2வது இலக்கம், 2வது இலக்கம். ஓ, மனித உடலில் எலும்புகள், அதாவது மனித உடலிலே வலுவான எலும்புகள் இருக்கின்றன, உண்மையா இது பொய்யா? நல்ல இலகுவான கேள்வியாக இருக்கிறது. தேவகுமாருக்கு உண்மையா? எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? வலுவான எலும்புகள்
4: இருக்கின்றன.
0: சிறு குழந்தைகளின் எலும்பு, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எத்தனை எலும்புகள் இருக்கும் என்று தெரியுமா? அதாவது சிறியவர்களுக்கா பெரியவர்களுக்கா எலும்புகள் கூடுதலாக இருக்கும் என்று
4: நினைக்கிறீர்கள்?
0: அதுபடி சிறியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு எப்படி கூடுதலாக வரும் எலும்பு?
4: அவர்கள் இந்த செயற்பாடுகள் குறைவாக இருக்கிறதே, அவை இந்த அசைவுகள் வந்து அந்த மரம்புகள் எலும்புகளாக இருக்கும்.
0: உங்களுடைய தகவல் சரியான தகவல். சாதாரணமாக வளர்ந்த மனிதன் உடலிலே 206 எலும்புகள் இருக்கின்றன, சரியா? பிறக்கும் போது குழந்தைகளின் உடலிலே கிட்டத்தட்ட 270 300 அதிகமான எலும்புகள் இருக்கின்றனவாம். குழந்தை வளர வளர சில எலும்புகள் ஒன்றாக இணைவதால் மனித வளர்ந்த மனிதனில் 206 அது குறைக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. இதில் பெரிய எலும்பு என்று பார்க்கும் பொழுது தொடை எலும்பு உடலிலே மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய எலும்பாகும். மிக சிறிய எலும்பு என்றால் நடுக்காதில் உள்ள அங்க

0: இடத்தில் கூரை ஒழுக்கா. இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: எமது
8: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
9: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
10: நேரம் 11:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து விரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 12 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடையும். அதிகாலை பொழுது லேசான மழை, துறலுக்கான வாய்ப்புகள். வெப்பது வீதம் நாளை புதன்கிழமை அதிகுடி வெப்பநிலை 22 பாக செலுத்ததாக இருக்கும். ஆங்காங்கே அவ்வப்போது மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 வீதம் சூரியோடியுடன் முகில் கூட்டம் என்று காணப்படும். இரவு பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுதும் தொடர்ந்து மழை. வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும் லேசான மழை, துறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சூரியோடியுடன் முகில் கூட்டம் என்று காணப்படும். வியாழக்கிழமை 18 பாக செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 17 பாக செலுத்ததாக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோடு இணைந்த நாட்களாக இருக்க போகின்றன. சனிக்கிழமை 17, ஞாயிற்றுக்கிழமை 21 பாக செலுத்ததாக இருக்கும். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், வெண்பா.
10: வெண்பா சொல்லுங்கள், இந்த இலக்கம் 9வது இலக்கம். சாரி, 9வது இலக்கத்திலே என்ன கேள்வி? 10வது போய்விட்டது. 9வது இலக்கத்திலே உங்களுக்கான கேள்வி 9. பெண்பா 9வது இலக்கம். சரி, இடி கேட்குறீர்களா? இதிலே எது தவறான பதில் என்று சொல்ல போறீர்கள்? இடி வெயிலால் உருவாகிறது, பனித்துளி குளிர்களால் உருவாகின்றன, மழை நீர் மேகங்களிலிருந்து வருகின்றன.
11: இடி வெயிலால் உருவாகிறது.
10: விளங்கவில்லை.
11: விடி வெயிலால்
10: வாரது என்று பிள்ளை எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? விடி வெயிலால் வாரது பிள்ளை என்று சொல்லி மற்ற ரெண்டும் சரி என்று பிள்ளையால் இதுதான் பிள்ளையாக இருக்கும் என்றொரு நம்பிக்கை. அப்படியோ? எது எது என்ன சொன்னீர்கள்?
11: மின்னல் வரைக்க அந்த வெப்பத்தின் விரிவடைய
10: எனவே இடி வெயிலால் உருவாகுவது என்பது பிள்ளையாக சொல்லுகிறீர்கள். அது மின்னலால் மட்டுமே உருவாகிறது. மின்னல் ஏற்படுவது போல காற்றில் ஏற்படும் கடுமையான வெப்பமும் அதிர்வும் தான் இடியாக நமக்கு கேட்கிறது. சூரிய வெயில் இடி மின்னல் மேகங்கள் உருவாக்குவதற்கு

0: மறைமுகமான காரணமாக இருந்தாலும் உண்மையான அறிவியல் செயல்முறை இதுதானா? மின்னலின் வெப்பம். காற்றில் ஒரு மின்னல் கீற்று தோன்றி பயணிக்கும் போது அதை சுற்றியுள்ள காற்று மிக கடுமையான வெப்பநிலைக்கு கிட்டத்தட்ட 30,000 ஃபாரன்ஹைட் வெப்பமடைகிறதாம். இது சூரியன் மேற்பரப்பில் வெப்பநிலையை விட 5 மடங்கு அதிகம் என்று சொல்லி காற்றின் வெடிப்பு. இவ்வளவு வெப்பம் அதிக வெப்பத்தால் தான் மின்னலை சுற்றியுள்ள காற்று மிகவும் வேகமாக விரிவடைந்து பின்னர் உடனே சுருங்குகிறது. அந்த அதிர்வே இந்த வெடிச்சத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் சொன்ன விடை சரியா? சரி சரி. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? இலக்கத்துக்குரிய கேள்வி போருங்கள். 10வது சரி போட்டு விட்டு வருகிறேன், பின்பு அதையே வந்துவிடும். சரி, 10வது சரி இடி வெயிலால் உருவாகிறது என்று சொல்லி இப்பொழுது 3வது கேள்விக்கு செல்ல போகிறோம். 3 டொல்ஃபின்கள், அதை தான் உங்களுக்கான கேள்வியாக வரப்போகிறது. டொல்ஃபின்கள் தெரிந்தாரே, முதல் ஒரு கேள்வி வந்தது டொல்ஃபினை பற்றி.
1: முதல் பெண்கொயிலம் பற்றி வந்த தேவதையை பற்றி
0: பெண்கொயில் இப்பொழுது டொல்ஃபின். ஒரே நேரத்தில் மூளையின் ஒரு பகுதியை ஓய்வில் வைத்து கொண்டு தூங்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன புதுசாக கிடக்கிறது? டொல்ஃபின்கள் ஒரே நேரத்தில் மூளையின் ஒரு பகுதியை ஓய்வில் வைத்துக்கொண்டு தூங்குங்களா? ஒரு பகுதி தான் வேலை செய்யுமா, ஒரு பகுதி ஓய்வில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா?
1: உண்மையாக இருக்கும்.
0: உண்மையாக இருக்குமா?
1: உண்மையாக இருக்கும்.
0: எதை வைத்து சொல்லுகிறது?
1: நல்லா இருக்கும். என்ன
0: அப்படிங்க இல்லை,
1: எங்களுக்கும் இப்படி வந்து வேண்டாம், நிம்மதியாக நித்ர உள்ளலாம். நித்திரையிலேயும் கனவு வருது
0: எல்லோ. ஓ, மூளை இருக்கிறதே பெரிய விஷயம். இதுக்குள்ள போற உங்களுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வேணும் என்று சொல்லுகிறேன். ஒரே நேரத்தில் தூங்க முடியும் என்று சொன்னால் அது உண்மை என்று சொல்லுங்கள். சில டொல்ஃபின்கள் இனங்களில் ஒரு மூளை அரைக்கோளத்தை ஓவியில் வைத்துக்கொண்டு மற்ற பகுதி செயற்பாட்டில் வைத்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நீங்கள் சொன்னது சரிதான், இது முற்றிலும் உண்மையா. டொல்ஃபின்கள் தூங்கும் பொழுது அவற்றின் மூளை ஒரு பகுதி விழித்திருக்குமா, மற்றொரு பகுதி மட்டும்தானே ஓய்வெடுக்குமா? இந்த விசித்திரமான தூக்க முறை ஒரு தலை கோள தூக்கம் என்று சொல்லுகிறார்களாம். டொல்ஃபின்கள் மனிதர்களைப் போன்று தன்னிச்சையாக சுவாசிப்பதில்லை. அவை ஒவ்வொரு முறையும் நீரின் மேற்பரப்புக்கு வந்து நினைவோடுதானால் சுவாசிக்க வேண்டும். மூளை முழுமையாக தூங்கினால் அவை மூச்சு திணறி இறந்துவிடும். எனவே விழித்திருக்கும் மூளையின் பகுதி அதை நீர்மட்டத்துக்கு மேலே கொண்டு சென்று சுவாசிக்க உதவுகிறது. ஆபத்துக்களிலிருந்து தப்பிக்க கடல் வாழ் வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து இந்த சுறாக்கள் போன்றவற்றை இது தங்களை பாதுகாத்து கொள்ள மூளையின் ஒரு பகுதி எப்பொழுதுமே விழிந்திருக்குமாம், கண்கள் திறந்திருக்குமாம். டெல்ஃபின்கள் தூங்கும் பொழுது அதன் இடது பக்கம் மூளை ஓய்வெடுத்தாலும் வலது கண் மூடியிருக்கும், வலது பக்கம் மூளை ஓய்வெடுத்தால் இடது கண் மூடியிருக்குமாம். அப்பொழுது எப்பொழுதும் ஒரு கண் திறந்தபடியே தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சலுகையும் உங்களுக்கு வேண்டுமா, அந்த ஆப்ஷனும்? ஒரு பக்கம் வேலை செய்யும், ஒரு பக்கம் வேலை செய்யாம இருக்கிறது சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி புருஷோத்தமன்,
1: நன்றி.
0: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
0: என்ன உங்களுக்கு அந்த வர வேண்டுமோ, சிரிக்கிறீர்கள்.
2: வணக்கம். நன்றி. எனக்கு 8 தாங்க எல்லா நம்பரும் போயிட்டு.
0: 8வது இலக்கம் என்று சொல்லுகிறீர்கள். 8வது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9வது இன்னும் ஒரு இலக்கம் இருக்கணும். சரி, உங்களுக்கு 8வதா?
2: 4 இருக்கு 8.
0: நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது இலக்குவான கேள்வியாக இருக்கலாம் என்று சொல்லி. கண்டங்கள் எத்தனை? கண்டங்கள் எத்தனை, அவை யாவை என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, முதல்ல கண்டங்கள் எத்தனை என்று கண்டுபிடிப்போம். முதல்
2: கண்டங்கள், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, 5 கண்டங்கள்.
0: 5 கண்டங்கள் என்று சொல்கிறீர்கள். 5 கண்டங்கள் என்று சொல்கிறீர்கள். 5 கண்டங்கள் சரியாக இருக்கும் நம்பர்களா?
2: ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, என்ன விட்டனால் 5 கண்டங்கள்.
0: 5 கண்டங்கள் சொல்லுங்கள். உலகிலே மொத்த கண்டங்கள் 7 உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா.
2: ஓ,
0: ஏழு கண்டங்கள். அந்த அண்டார்டிகா பகுதியிலே மனிதர்கள் நிரந்தரமாக வாழாத ஒரு பனி பிரதேசம் என்று தெரிகிறது. ஐரோப்பான்றது யூரோப், ஆஸ்திரேலியா தெரியும், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, ஏஷியா. உலகிலே மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆசிய கண்டத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற தகவல். நன்றி பிரபா,
2: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் அந்த முதலாவது சுற்று. வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் ரத்னா பேசுறேன்.
0: சரி ரத்னா, என்ன இலக்கம் தவற விடப்பட்ட இலக்கம் என்று தெரியுமா?
3: நாலு.
0: நாலு என்று சொல்கிறீர்கள், நான்காவது இலக்கம். சில வேளைகளில் இது மிக இலகுவான கேள்வியாகத்தான் இருக்கிறது, உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. சரி, தரட்டுமா? உலகில் முதல் முதலில் ஒரு மொழிக்காக சர்வதேச மகாநாடு நடந்தது எந்த மொழிக்கு? கிரேக்க மொழி, தெலுங்கு மொழி, தமிழ் மொழி? எந்த மொழிக்காக முதல்லே ஒரு மகாநாடு நடந்தது என்று கேட்டிருக்கிறோம். உலகின் முதல் முதலில் ஒரு மொழிக்காக சர்வதேச மகாநாடு நடந்தது கிரேக்க மொழி, தெலுங்கு மொழி, தமிழ் மொழிக்கு என்று சொல்கிறோம். அது எந்த மொழி என்று சொல்கிறீர்கள்? தமிழ் மொழிக்கு, மலேசியாவில் என்று சொல்கிறீர்கள். கிட்டத்தட்ட எத்தனை ஆம் ஆண்டு நடந்த என்று ஊகிக்க முடிகிறது உங்களால்? 1980 நீங்கள் சொன்ன விடை சரி. தமிழ் மொழி என்பது மிக சரியான பதில். 1966 நடந்தது. உலக அளவில் ஒரு மொழிக்காக கூட்டப்பட்ட முதல் சர்வதேச மாநாடு இதுவாகும். 1964 டெல்லியில் தொடங்கப்பட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்ற அமைப்பின் மூலம் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டது. நடைபெற்ற இடம் கோலாலம்பூர், மலேசியா. ஆண்டு 1966 ஏப்ரலில் முன்னெடுத்தவர் தமிழறிஞர் தனிநாயகம் அடிகளார். உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 நடந்தது. இது இந்திய அரசால் தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது. அதன் பின் முறையாக நடத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ சிறப்பு மாநாடு இது. நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் மற்றும் தமிழ்நாடு என்று தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2010 நடந்தது என்று சொல்லியிருக்கார்கள். எனவே நீங்கள் சொன்ன விடை சரியான விடைதான். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கே.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நேரம் 11:40. சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு செல்ல போகின்றோம்.
4: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

0: நேரம் 10:41, இன்னும் 19 நிமிடங்கள் தான் நிகழ்ச்சி நிறைவடைய இருக்கிறது. எனவே ஒரு மாறுதலுக்காக என்ன செய்வோம் என்றால், முதல் முறை கலந்து கொண்ட நேயர்களை தவிர்த்து புதிய நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் எடுத்துக்கிட்டால் இன்னும் ஒரு 5 கேள்விகள் தான் கேட்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே இதில் கலந்து கொள்ளாத நேயர்கள், 2-3 நேயர்கள் அழைப்பில் இருந்தார்கள், அவர்கள் விடுபட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் அழைக்கட்டும். எனவே ஏற்கனவே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அவர்களுக்காக வழிவிட்டு அடுத்த வாரம் இந்த வினாடி வினாடி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் சால சிறப்பாக இருக்கும் என்று தெரியப்படுத்துகிறோம். எனவே முதலே கலந்து கொண்ட நேயர்கள் மத்திய புதிய நேயர்களுக்காக வழிவிட்டுவோம். புதிய நேயர்களாக அழைப்பில் இருந்தவர்கள் தயவு செய்து மீண்டும் நீங்கள் அழைக்கலாம். 416-593-0055.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
2: புதிய
1: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8-10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
5: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 11:44, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வழிபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், வழிபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, நன்றி, அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், நான் சுந்தரி அழைக்கிறேன்.
0: சரி, என்ன இலக்கம்? 1-10 மீண்டும்.
6: 4
0: இலக்கம். ஏன் நீங்கள் 4? நீங்கள் 4? 6 இலக்கம் 4 கேட்டிருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கான கேள்வி சற்று பிரச்சனையாக தம்பரப்போகிறது நினைக்கிறேன். சில வழியில் தெரிந்திருக்கலாம். சங்ககால பாடல்களிலே பிரதானமாக இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன. சங்ககால பாடல்கள் பிரதானமாக இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன. அவை குறிஞ்சி, முல்லை, அகம் மற்றும் புறம். இதில் எது சரியாக இருக்கும்? 3 விடைகள் இருக்கின்றன. எது சரியாக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி.
6: குறிஞ்சி.
0: குறிஞ்சி என்று சொல்லுகிறீர்கள், அது சரியாக இருக்கும் என்று நம்புகிறீர்களா? குறிஞ்சி சரியாகத்தான் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆஹா, அது தவறானது. பட நீங்கள் குறிப்பிட்ட குறிஞ்சி, முல்லை ஆகியவை அகம் என்ற பிரிவின் கீழ் வரும் 5 பகுதிகளாகும். அகப்பொருள், அகம் அதுதான் மிக சரிதாக இருக்கும். அகம்புறம் மக்களின் உள்மன உணர்வுகளை தலைவன் தலைவிக்கிடையே நடக்க காதல் வாழ்க்கையை கூறுவது அகப்பொருளாகும். இதில் பாடுபவர்களின் பெயர்கள் நேரடியாக குறிப்பிடப்படுவதில்லை. ஆனால் குறிப்பிட்ட குறிஞ்சி முல்லை, மருதம், நெய்தல் பாலை ஆகியவற்றில் ஐந்தினைகளிலே அந்த அவை பொருந்தியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தவறான பதில். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவைக்கே
6: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், படிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள், என்ன இலக்கம்? முதலாவது இலக்கம் என்று சொல்லுங்களா? முதலாவது இலக்கம் இலகுவானங்கள். சூரியன் ஒரு நட்சத்திரம், உண்மையா பொய்யா?
7: உண்மை.
0: சூரியன் ஒரு நட்சத்திரம், ஏன் உண்மை என்று சொல்லுகிறீர்கள்?
7: வானத்தில் இருக்கிற நாங்கள் பார்க்குற அவ்வளவு நட்சத்திரங்களுமே ஒவ்வொரு சூரியர்கள் அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்ப தலைவர்கள், அந்த குடும்பத்துக்கு இருக்கிற கோள்கள் தான். எங்களுக்கு 9 கோள் இருக்கிறோம், 9 11 கோள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூரியனுக்கும் இருக்குது. அது பால்வீதி அண்டு வரும், யூனிவர்ஸ் அண்டு வரும், கடைசியா அதுகள் எல்லாம் சேர்த்து பிரபஞ்சம் அண்டு வரும்.
0: எங்களுக்கு கிட்ட தான் இருக்கிறாரோ, பூமிக்கு கிட்ட இருக்கிறாரோ,
7: இது எங்களுக்கு இருக்கிற கிட்ட இருக்கிற நட்சத்திரம் சூரியன்.
0: சூரியன் அண்டு சொல்லுங்கள். மஞ்சள் குள்ளன் வானியல் ரீதியாக சூரியன் ஒரு நடுத்தர அளவிலான ஒரு முதன்மை வரிசை நட்சத்திரம். அது மஞ்சள் குள்ள நட்சத்திரம் என்றும் அடைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
7: நன்றி.
0: ஆனால் ஏன் கூட பெரிதாக தெரிகிறது சூரியன்?
7: ஏனண்டா அது எங்களோட ஒப்படைக்குள்ள, எங்கண்ட கோளோட ஒப்படைக்குள்ள நாங்கள் கிட்ட தூரத்தில் தானே
0: இருக்கிறோம். அதாவது நாங்கள் காணுகின்ற பிற நட்சத்திரங்கள் பூமியிலிருந்து பல ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கின்றன. ஆனால் சூரியன் நம் விண்மீன் மண்டலத்தின் மையத்திலே மிக அருகிலே இருப்பதால் மற்ற நட்சத்திரங்களை விட பெரிய அளவிலே வெளிச்சத்தோடு தெரிகிறது. நாங்கள் பார்க்குற நட்சத்திரம் எல்லாம் இதை விட பெருசாக இருக்கிறது, ஆனால் தூரத்திலே இருக்கிறது. என்ன சாதாரணமாக சொல்ல போனால்
7: இதை விட சூரியனை விட பெரிய கோள்களே உள்ள நட்சத்திர குடும்பங்கள்
0: ஆமாம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரியான விடை, விளக்கமும் தந்திருக்கிறீர்கள்.
7: ஒரு நன்றியையும் சொல்ல வேணும் என்னடா, இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி அதுகள்ல வார ஒரு மகிழ்ச்சி என்னண்டா, இதுகளை தன்றதை விட நாங்கள் அந்த எங்களோட நேயர்களும் ஒலிபரப்பாளர்களையும் பற்றி சொல்லிருக்கலாம். நீங்கள் அந்த ஒலிபரப்பாளர்கள் ஒரே மாதிரி இருக்கணும் தொடர்ந்து, என்னதான் மண்டைய பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்தீங்க. ஆனா நாங்கள் ஒலிபர நோயர்கள் வந்து அந்தந்த நேரங்களோட வருவோம். அப்ப இன்றைக்கு வேலையில எனக்கு, நான் வந்து ஃபுட் ஹேண்ட்லர்ல இருந்து பார்மாசூட்டிக்கலும் சர்டிபிகேட் வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு கிளீனிங்கை பற்றி ஒரு ஆள் விளங்கப்படுத்த சின்ன பிள்ளை பிடிச்சி பேசி, இதுதான் இப்படித்தான் கிளீனிங் செய்யணும்ட்டு ஒரு மனத்தி அதுல எல்லாம் செய்தறிஞ்சு போட்டு வெளியில வந்து இருக்கேன். அந்த எரிச்சலுக்கு உங்களோட கதை கேட்கல ஒரு மன ஆறுதலா இருக்குது. நன்றி.
0: ஓ, அது தத்துல வந்து சார், உங்களை அன்புக்கு நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன இலக்கம் ரஞ்சன்?
8: 1-10
0: 7வது இலக்கம் என்று சொல்லுகிறீர்கள். 7வது இலக்கத்துக்கு என்ன கேள்வி பார்ப்போம் ரஞ்சன். 7வது ஆ, மரக்கறி வகையில் உங்களுக்கு பிடித்த மரக்கறி என்ன? பாக்கியராஜன் மரக்கறி தான் பிடிக்கிறது, அவர் வீட்டிலேயே அந்த மரக்கறி இல்லை என்று சொல்லுகிறார்கள். சரி, அதை விடுவோம். சரி, என்னத்தை சொல்றது நான். சரி, தக்காளி தாவரவியல் அடிப்படையில் ஒரு பழம் என்று சொல்லுகிறார்கள், அது உண்மையா பொய்யா? தக்காளி தாவரவியல் அடிப்படையிலே அது ஒரு பழமா?
8: உண்மையா?
0: பழம் என்று சொல்லுகிறீர்கள், உண்மை என்று சொல்லுகிறீர்கள் பழம்? சமையலே நாங்கள் அதை காய்கறியா தான் பயன்படுத்தினாலும் அறிவியல் பூர்வமாக அது பழமாக வகைப்படுத்துவதற்கான காரணங்கள் தாவரவியல் காரணம். ஒரு தாவரத்தின் பூவிலிருந்து உருவாகி தனக்குள்ளே விதைகளை கொண்டிருக்கும் ஒரு பகுதி பழம் என்று அழைக்கப்படுமாம். தக்காளி பூவிலிருந்து உருவாதோடு அதன் உள்ளே பல விதைகள் இருப்பதுதான் அது ஒரு பழமாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு பெரி இந்த ஸ்ட்ராபெரி, அந்த பெரி இனத்தை சேர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். காய்கறி என்றால் தாவரத்தின் பிற பகுதிகளான வேர், இப்போ கரட், தண்டு, உருளைக்கிழங்கு. அது உருளைக்கிழங்கு தண்டு தான், அது கேள்விப்பட்டீர்களா? ஆ, நேற்று முன்பு நம்ம சொன்ன மாதிரி இருக்கிறது. அதை தண்டு, இலைகள், முட்டைக்கோஸ் போன்றவை தாவரியல் படி உண்மையான காய்கறிகளாம். சமையல் முறையில் தக்காளி காய்கறியாக கருதப்பட்டாலும் 1893 அமெரிக்க உச்சநீதிமன்றத்தால் வர்த்தக மற்றும் வரி விதிப்பு காரணங்களாக தக்காளியை காய்கறி என்றே சட்டபூர்வமாக அறிவித்தது. இது இன்றும் தொடரும் குழப்பத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே தக்காளியைப் போல வெண்டைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய் மற்றும் மிளகாய் ஆகியவை தாவரிகள் அடிப்படையில் பழங்களே ஆகுமாம் என்றும் ஒரு குறிப்பு இருக்கிறதா உங்களுக்கு தாவரிகள் பற்றி? எனவே இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு கூட சென்று வந்திருக்கிறது இது தக்காளி பிரச்சனையா? யார் அமெரிக்காவில் இருப்பவர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. சரி, இன்னும் ஒரு நேரை சந்திக்க போன்ற மடக அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம் அண்ணா.
0: யார் பேசுகிறீர்கள்?
9: யோகிச்சினர்.
0: நீங்கள் பேசி கிளிப்பீர்கள். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்தால் பேச வேண்டும். நான் பேசுவதே புரியாமல் இருக்கு. நான் கேட்குற கேள்விகளுக்கு அவர் எப்படி பதில் சொல்லுவார்? சரி, எனவே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. 12 உங்களுக்கு ஆனர்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுக ஆஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
12: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
13: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன், பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடுகின்ற பாடல்

நேரம் 12 மணி. CMR தமிழகம் செய்தி சுருக்கம். மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவுக்கு தொடர்புடையதாக கூறப்படும் காணி தொடர்பில் நீதி குற்ற விசாரணை பிரிவு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திடமிருந்து உத்தரவை பெற்றுள்ளது. பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நெடுந்தீவு யாழ்ப்பாணம் கடல்மாக்கத்தில் புதிய பயணிகள் போக்குவரத்து படகு சேவையொன்றை ஈடுபடுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் மின்சார தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் மத்திய அரசிடம் கூடுதல் மின்சாரம் கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளன. அதிகரித்து வரும் மனநலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை கருத்தில் கொண்டு நிதியுதவிகளையும் திட்டங்களையும் நீடிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை மக்களுக்கு சேவை செய்யும் குழுக்கள் வலியுறுத்தியிருக்கின்றன. லிதுவேனியாவின் நாடாளுமன்றம் நேற்று தனது எல்லைக்குள் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான அரசியலமைப்பு தடையை நீக்குவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது. சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:02 சேம்பார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை 2026 புதிய நாள் ஒன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக சிறப்பான நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்று அக்டோபர் 7ஆம் தேதி 7ஆம் இலக்கம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பெரும்பாகத்தில் 12 செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 11 செலுத்ததாக குறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழியிலே சில இடங்களிலே லேசான மழைத்தூரல் தொடங்கும். இன்று நான் முழுவதுமே இடையிடையே மழை பெய்யலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. லேசான மழைத்தூரலாக இருக்க போகிறது. சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 22 செல்சியஸாக இருக்கும். கூடுதலாக காலை பொழுதிலும் மதிய பொழுதிலும் இந்த மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 11 செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுதும் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. அதேபோன்று வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. வியாழக்கிழமை 18 செல்சியஸ் இரவு பொழுது 6 செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 17 செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுது 3 செலுத்ததாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை 17 செல்சியஸ் ஞாயிற்றுக்கிழமை 21 செல்சியஸ். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை 1 மணி வரை நீங்களும் கேட்கலாம். 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெற முதல் நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: புலிவால் என்ற படத்திலிருந்து நீலாங்கரையில்.
0: புலிவால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கிறீர்கள். சரி சரி, போட்டியிலே வெற்றி பெற்றால் என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டிருந்தீங்களா?
1: என்ன?
0: சரி, நான் நிர்வாக சபையோடு கதைத்து உங்களுக்கு ஏதாவது பரிசு அனுப்ப முடியுமா என்று கேட்டு அனுப்பி வைக்கிறோம். வழங்கவில்லை. உங்களுடைய ரசிகர்கள் நிறைய கடிதத்தை உங்களுக்கு அனுப்பி வைத்திருவாங்க. உங்களோட தபால் பெட்டி நிறைந்துவிடும். சரி, எனவே தனிப்பட்ட முறையிலே நீங்கள் info@cmr.fm என்ற எமது மின்னஞ்சல் முகவரிக்கே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. கார்த்திக் ஸ்ரீயா கோஷல் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.

0: கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். நேரம் 12:11.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111. சகாஜா பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம். MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, நவம்பர் 6, வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: 12:13. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: சலீம் படத்தில் இருந்து.
0: சலீம்,
4: உன்னை கண்ட நாள் முதல் என்கிற பாடல். இந்த பாடல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி வித்தியாசமான இசைக்கருவிகளை வித்தியாசமான முறையில் கையாண்டிருக்கிறார். ஆமா, அத்துடன் அந்த பாடலின் வேகம், அடுத்தது பாடல்களின் குரல்கள் எனக்கு மிகவும் பிடித்தது.
0: ஹேமச்சந்திரா,
4: ஆமாம்
0: சொல்லுங்க.
4: அந்த இதற்கு முதல் வந்த நேருக்கு அந்த தபால் பட்டி நிறையும் என்று ஏதோ சொல்லியிருந்தீர்கள்.
0: ஆமாம், ரசிகர்களின் கடிதங்கள் குவியும். அதாவது நேரடியாக வானிலையில் உங்களுடைய முகவரியை சென்னால் தபால் பட்டியில் நிறைந்து விடும் என்று சொல்லியிருந்தேன். ஏன்
4: இல்லை, இல்லை, தபால் பட்டிகள் நிறைய நிறைய அது சம்பந்தமான பணி செய்வர்களுக்கு வேலையை நிலைக்கின்றன.
0: ஆமாம், கூடுதல் இனி அதாவது நத்தார் விடுமுறைகள், வருட விடுமுறைகள் வரும்பொழுது கூடுதலாக அவர்களுக்கு வேலை பணி இருக்கும். சரி, ஹேமச்சந்திரா சுப்ரியா ஜோசி பாடுகின்ற பாடல் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. நீங்கள் இதை வச்சு சொன்னீர்களோ ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நன்றி ராஜு.
4: சரி, நன்றி.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெய பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: எட்ட முடியா எல்லை CMR தமிழ் FM 101.3.
2: நேரம் 12:21. உங்களுக்கு ஆராய்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வடிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் பண்பா.
2: பண்பா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்து இருக்கிறீர்கள்?
3: முதல்ல வளம மாதிரியும் இதய நாதம், நல்ல நடிப்பு, நல்ல பாடல்கள், அதுல நல்ல ஒரு கருத்தும் இருந்தது. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு
2: நன்றி.
3: உங்களுக்கு அது வந்து கிளம்ப ட்ரஸ்ட் லீவுக்கு
2: பழகவில்லை?
3: ட்ரஸ்ட் லீவுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வைக்கலாம்.
2: நாங்கள் வானிலையே அந்த தீர்வை தருவோம். பிரச்சனை இல்லை. திங்கள் முதல் ஞாயிறு வரை.
3: நன்றி,
2: நன்றி. எனக்கு அன்பு படத்தில் அன்புதான், அன்புதான் இன்ப ஊற்று. ஹரிகரன் சாதனா சர்க்கம் பாடுகிற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு.

0: CMR 101.3. More music, more fun.
1: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு

0: 9444 Smart Restoration.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar Glamu closing da, tadikiran adik.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the Pradhi's chill. Thanks, eh?
2: Chill, Miller, Selvam.
1: Cherry, cherry.
4: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
5: நேரம் 12:29 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 12 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாகத்தான் காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் வகுத்து வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 11 செல்சியஸாக இருக்கும். அதிகாலை பொழுது லேசான மழை தூற தொடங்கும். இன்று நாள் முழுவதுமே இடையிடையே அங்கங்கே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய ஒளியுடன் மிகில் குற்றம் நிதி காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 22 செல்சியஸ். இரவு பொழுது மீண்டும் 11 செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 18 செல்சியஸாக இருக்கும். நாளை சூரிய ஒளியுடன் மிகில் குற்றம் நிதி காணப்படும். வெள்ளிக்கிழமையும் 18 செல்சியஸ் சூரிய ஒளியுடன் மிகில் குற்றம் காணப்படும். 2 லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. சனி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். சனிக்கிழமை 17, ஞாயிற்றுக்கிழமை 21. உங்களுக்கு ஆனர்ஜியை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? புருஷோத்தமன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? புருஷோத்தமன்
6: திரைப்படத்திலிருந்து மைனாவே மைனாவே என்ற பாடல்.
5: பாடுகின்ற பாடல்

0: சுந்தர தமிழில் சுகுமான ராகம் வழங்கும் CMR 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
4: நேரம் 12:37. சிம்பார் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு ஆராய்ச்சியில கலந்து கொள்ளவர் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், ஜார் பேசுகிறீர்கள்.
5: வணக்கம் அண்ணா.
4: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: தோர்த்தி படத்தில் உன்ன தொட்டு என்ன தொட்டு ஒரு பாடல்.
4: சரி, பிரியா ஜேசன் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி அண்ணா.

0: CMR 101.3. More music, more fun. Yeah.
1: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவதில் CMR தமிழ் FM.
2: என்ன யோசின
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
7: CMR தமிழக 180.3.
8: நேரம் 12:44. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காந்தி சொல்லுங்கள்.
9: எனக்கு வந்து எங்கேயும் எப்பொழுதும் படத்திலிருந்து மாசமா 6 மாசமா ஏங்கி தரித்து
8: அந்த பாடலா சத்யா பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு
9: நன்றி, வணக்கம்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
6: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதிதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20% பிரீமியம் கட்டினா காணும்.
4: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249. Gurunathan Devarajan.
7: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
8: பொங்கலுக்கான ஜிலே கலந்து கொள்ளவர் அடுத்த நேர சந்திக்கும் நேரம் 12:50 வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம் சுதன்.
8: சுதன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
9: அதுக்கு முதல் இந்த இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில நல்ல அழகாக அந்த கோளை பற்றி, அந்த பிரபஞ்சத்தை பற்றி சொன்னீங்கல்ல, சூரியன் அந்த கலச்சம் எல்லாம், அது ஒரு பெரிய ஒரு கோளொன்று இருக்குது. ஒரு சூரியனுக்கு அது கோள், சூரியனும் இல்லை, அது இன்னொரு சூரியனின் கோள். அதை நீங்கள் எங்கண்ட விமானத்துல சுத்தி வர வேணுமெண்டா 1000 வருஷம் எடுக்குமா. அப்ப ஒவ்வொரு திணிவு கூடையக்குள்ள விசை கூடும், அந்த ஈர்ப்பு விசை. இப்ப 9.6 kg அந்த நியூட்டன்டா, அதுக்கு எப்படி இழுக்கும், இழுத்து கொண்டே அடிக்கும். அப்படி அது வந்து ஒரு பெண்ணீர்ப்பு விசைய விட பயங்கரமான கோளுகள், கிரகங்கள் எல்லாம் இருக்குது. கிரகங்களுக்குள்ள போட்டி போட்டியா பெரிய பெரிய கிரகங்கள்
8: இருக்கு.
9: சொல்லிக்கொண்டா அதோட இப்ப சூரியனை நாங்க சுத்தி வாரம், சூரியன் யூனிவர்ஸ சுத்தி வருது. எங்களுக்கு தான் பூமி சூரியன் அசைகிற இல்லையோ, யூனிவர்ஸ சுத்துது. கணக்க யூனிவர்ஸ் சேர்ந்து சுத்துது, அது பால்வழி. கணக்க பால்வழி சேர்ந்து சுத்துது மையம் பற்றி, அது பிரபஞ்சம் இன்னும் பிரிஞ்சு கொண்டே போய். நன்றி, வணக்கம்.
8: சரி, அப்ப என்ன பாடல்? பிரபஞ்சத்தை சுற்றுறது எது என்ற
9: பாட்டு வந்து, பாட்டு வந்து ஆறும் அது ஆழம் இல்லை, அதை நீங்கள் வேணுமெண்டா கோளும் அது பெருசும்
8: இல்லை,
9: யூனிவர்ஸும்
8: முதல் வசந்தத்தில் இருந்து வருகிறது
9: ஐயா, அதுதான் பாட்டு.
8: நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க இந்த பாடல் அளிக்கிறது. நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: உங்களுக்கு ஆராய்ச்சியினை நிறைவு செய்வர நேரில் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
3: குமார் பேசுகிறேன்.
2: குமார், சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: புதுப்பு அர்த்தங்கள் படத்திலிருந்து குருவாயிரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீங்க தான் சாட்சி.
2: சரி, நான் இந்த சாட்சிகள் அமரவில்லை,
3: முக்கியமான சாட்சி.
2: சரி, பாடல் வைக்கிறது நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பிகோலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக. நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கழகத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்ற மண்புடன் எஸ் டி செந்தில்லாதன். வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

ஒக்டோபர் மாதம் 7 நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். தொடர்ந்து வரும் காற்றலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை 1:30 போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காலை 6:00 முதல் 9 வரை நீங்கள் இதே காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்து மகிழ்ந்திருக்கலாம்.

நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். டொரண்டோ பிரபாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 13 °C. காற்று மடத்தி அதற்கு 8 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 11 °C வெப்பநிலையா இருக்கும். புதன்கிழமை இன்று பகல் பொழுது 22 °C பொதுவான வெப்பநிலையா இருக்கும். புதன் இன்று இரவு 11 °C வெப்பநிலை இருக்கும். அதுபோலவே வியாழக்கிழமை பகல் பொழுது 18 °C, வெள்ளிக்கிழமை பகல் பொழுது 17 °C வெப்பநிலையாக இருக்கும். இன்று புதன்கிழமை பகல் பொழுதிலே சூரிய ஒளியோடு முகுல்கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அதேவேளையில் இன்று காலை வரையான பொழுதிலே 11 °C பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்பதும் இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன.
4: 6,000 வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444.
5: எனக்கு சி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
4: ஒலிக்கின பாடல் இது சுஜாதா குழுவினர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை எஸ் ஏ ராஜ்குமார். பாடலை திறந்த நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. நேரம் 1:32. இப்பொழுது முதல் நேர்களை பூட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது வழக்கம் போலவே இதே நேரத்தில் உங்களை நான் இந்த நாளில் சந்திக்கின்ற நேரம். இங்கே 2 தரவுகள் தரப்படும். அந்த 2 தரவுகளுக்கும் பொருத்தமான 2 சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த 2 சொற்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் முதல் எழுத்தாக மட்டுமே இருக்கும். எழுத்துக்களின் எண்ணிக்கையை மாற்ற முடியாது. முதல் எழுத்தை மட்டும் மாற்றி 2 சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். மிக முக்கியமாக தரப்படுகின்ற தரவுகளுக்கு பல விடைகள் பொருந்துவது போல தோன்றலாம். அதில் ஏதோ ஒன்றுதான், அதாவது 2 சொற்கள் தான் மிக நெருக்கமானதாக மிக பொருத்தமானதாக இருக்கும். அது எது சிறந்ததோ எது மிக பொருத்தமானதாக இருக்கிறதோ அது சிறந்த விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 4165930055 உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள் இது. 3 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள், 2 சொற்களுமே 3 எழுத்துக்களில் வரும். முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஆரோக்கியம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. 2 பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது இனம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இனம் என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடியது. இனம் என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடியது 2 பக்கத்தில் வரும். முன்னுக்கு வரக்கூடியது ஆரோக்கியம் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். இரண்டுமே 3 எழுத்துக்களை கொண்டது. அழைக்கலாம் 4165930055.
1: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 2

0: 905-949-5656 CanSmile Dental.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.

நேரம் 1:35 ஒலிக்கின பாடலத்துடன் நீங்கள் சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே 3 எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஆரோக்கியம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. ஆரோக்கியம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது இனம் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. இனம் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல் அல்லது இனம் என்பதற்கான உத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்திலே வரும். இரண்டுமே 3 எழுத்துக்கள். நீங்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம், எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்ற முடியாது. ஒலிகின பாடல் இது ராஜேஷ் பாடியது. பாடலுக்கான இசை ராஜ்குமார்.

0: நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காற்றிலே ஒரு மணி 41 நிமிடம் அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வெளியிலே அழைப்பு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன். நலம்
1: தானே? ஆமாம், நான் நலம். நன்றி. நீங்கள்?
0: நலமா இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பதில்?
1: நலம் குலம்.
0: நலம் குலம் பார்க்கல. நன்றி உங்களுக்கு.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி அழைக்கிறேன்.
0: சாந்தி நலம் தானே?
2: நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்கள்?
0: நலமா இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
2: நலம் குலம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
0: யோகா நலம் தானே?
3: நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்கள்?
0: நலமா இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
3: நலம் குலம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், இது சோபாலன்.
0: சோபாலன் நலம் தானே?
4: நலம். நன்றி. நீங்கள்?
0: நலம். என்ன பதில்?
4: நலம் குலம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், அமலன்.
0: அமலனா?
5: அமல.
0: ஓம் நலம் தானே? நீங்கள்?
5: நலம். நீங்கள்?
0: நலம். நலம். நிகழ்ச்சிக்கு நினைக்கிறேன் தான் என்னோட முதல் முறை பேசுவது போல தெரிகிறது. நன்றி வரவுக்கு. பேசியிருக்கிறீங்களா? ஞாபகம் இல்லை. சரி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
5: நலம் குலம்.
0: சரி நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். இந்த வெளியில் அழைப்பிலே வணக்கம்.
6: வணக்கம்.
0: தேவகுமார் நலம். நீங்கள் எப்படி? சொல்லுங்கள், என்ன பதில்?
6: நலம் குலம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
7: வணக்கம், தீபன்.
0: தீபன் நலம்
7: தானே?
0: நலம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பதில்?
7: நலம் குலம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் வணக்கம்.
8: வணக்கம், கண்ணன்.
0: கண்ணன் நலம் தானே?
8: நலம் குலம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த வணக்கம்.
9: வணக்கம், யோகேந்திரன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நலம் தானே?
9: நானும் நலம்.
0: என்ன பதில்?
9: நலம் குலம்.
0: நன்றி உங்களுக்கு.
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆமாம், நலம் என்பதும் குலம் என்பதும் சரியான பதில்கள். ஆரோக்கியத்தின் பக்கத்தில் வரக்கூடியது நலம். நலம் விசாரிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, நலமாண்டு கேட்போம் இல்லையா. எனவே நலம் என்பது ஆரோக்கியத்தின் பக்கத்தில் வரும். குலம் என்பது இனம் என்கின்ற சொல்லுக்கான உத்தரத்துள்ள சொல். அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். உரித்தாகட்டும். 1:43
10: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
11: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
10: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
11: ஏசியா கோல்டிங்க்,
10: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
11: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
10: இட்டோபிகோ,
11: 416-746-2742.
12: Everything okay, no problem and jinam
13: bar kalam closing da tadikira nadik.
14: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
12: Last minute left. Closing day, the Pradesh Chellathukku thanks.
13: Chellam illa da, Selvam.
12: Chari, chari.

உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இதுவும் கூட மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். இதிலே மூன்று மூன்று எழுத்துக்கள் உரிய சொற்கழிவை, இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது

0: வணக்கத்துக்குரிய ஒருவரே சொல்லக்கூடிய ஒரு சொல், வணக்கத்துக்குரிய ஒருவரே சொல்லக்கூடிய சொல், ஒரு வகையிலே பார்த்தால் இறையோடு சம்பந்தப்படுகின்ற, இப்போ இறைவனை பேரன்போடு அழைக்கக்கூடிய சொற்களிலே ஒன்று, இறைவனை பேரன்போடு அழைக்கக்கூடிய சொற்களிலே ஒன்றாக இருக்கும். முதியவர்களை பார்த்தும் அழைக்கக்கூடிய சொல்லாக இருக்கும், பெரியவர்களை முதியவர்களை பார்த்தும் அழைக்கக்கூடிய சொல்லாக இருக்கும், இறைவனை பேரன்பு கொண்டு அழைக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். பின்னுக்கு வரக்கூடிய இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நன்மை அல்லது விளைவு என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது, நன்மை அல்லது விளைவு என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு மதிப்புக்குரிய ஒருவரை பெரியவரை அழைக்கக்கூடிய சொல், அதேவெளியிலே இறைவனை பேரன்பு கொண்டு அழைக்கக்கூடிய சொல், மதிப்புக்குரிய ஒருவரை பெரியவரை பெரியோர்களை மதிப்புக்குரியோரை அழைக்கக்கூடிய சொல், அதேவேளை இறைவனை பேரன்பு கொண்டு அழைக்கக்கூடிய சொல்லும் கூட. அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது நன்மை மற்றும் விளைவு என்பதோடு, அதாவது ஒரு செயலை செய்கிற போது அந்த செயலால் வரக்கூடிய விளைவு, அந்த செயலால் வரக்கூடிய நன்மை, அந்த வகையில் வரக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது முதியவர்களை பெரியவர்களை மதிப்போடு அழைக்கக்கூடிய சொல், பயபக்தியோடும் மதிப்போடும் அழைக்கக்கூடியது. முதியவர்களை பெரியவர்களை சான்றோரை மதிப்போடும் பயபக்தியோடும் அழைக்கக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். அது பெரியோராக இருக்கலாம், முதியோராக இருப்பார்கள், பெரியோராக இருப்பார்கள், நாங்கள் மதிக்கத்தக்க நபர்களாக இருப்பார்கள், அதேவேளையிலே சான்றோர்களாக இருக்கலாம், அது யாராயும் இருக்கலாம். கொஞ்சம் அதிகமான மதிப்போடு அல்லது அதிகமான பேரன்போடு ஒரு பெரியவர்களை பார்த்து அழைக்கக்கூடிய சொல், சொந்த அப்பாவை கூட அந்த சொல்லால் சொல்லலாம், அப்பாவை கூட பேரன்பு கொண்டு அந்த சொல்லால் சொல்லலாம். அதுபோலவே இது இறைவனையும் கூட, இறையை கூட பேரன்பு கொண்டு அழைக்கக்கூடிய சொல், இறைவனையும் பேரன்போடு பெருமதிப்போடு அழைக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். ஒரு அப்படி சொல்கிற போது ஒரு உன்னதமான பக்தி நிலை அங்கே வெளிப்படும். இந்த சொல்லால் அழைக்கிற போது அந்த பக்திக்கான நெருக்கத்தை காண முடியும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து ஒரு செயலை செய்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மை மற்றும் விளைவு என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஒலிக்கின்ற பாடல் சாகர் மற்றும் சைந்தவி ஆகியோர் பாடியது. பாடலுக்கான இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடல் வரிகள் கவிஞர் தாமரை.

0: நேரம் ஒரு மணி 54 நிமிடம். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: ஐயன் பயன்.
0: என்னது, ஐயனா?
1: ஓ
0: சரி, பார்க்கலாம். ஏன் அப்படி யோசனைங்கள்? அழைப்பிலிருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம் தீவன்.
0: தீவன் சொல்லுங்கள், நலம் தானே?
2: அதே போல நலம். நீங்க
0: நலமா இருக்கும். என்ன பதில் வரலாம்?
2: அதே போல ஐயன் பயன்.
0: தரவு சரியா கேட்டீங்களோ?
2: ஆமாம்.
0: சரி பார்க்கலாம். ராஜவர்மன் என்ன சொல்ல போறார்? வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
3: ஐயன் பயன்.
0: எல்லாரும் ஒரு பஸ்ல நகர்வோம்.
3: உங்கள் அனுமதியோடு ஒன்றை கூறுவோம்.
0: சொல்லுங்க.
3: எங்களுடைய தாயகத்தில் இப்பொழுது அது அருகிவிட்டது. ஆனால் மலேசியா சிங்கப்பூர் தமிழர்கள் இப்பொழுதும் கூட அதிகம் பேர் தங்களுடைய தந்தையரை ஐயன் ஐயா என்றுதான்
0: நினைக்கிறேன். சொல்லுவது ஐயாவும் தான், ஐயாவும்
3: தான்
0: தாயகத்தில் நீங்க சொன்ன மாதிரி அந்த அருகி கொண்டு போறது.
4: நன்றி,
0: அழைப்பிலே காத்திருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
5: வணக்கம்
0: சொல்லுங்கள். நன்றி, அழைப்பிலே இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்,
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
6: ஐயனே
0: அப்பனே அப்படி சொல்லுவாரு. என்னப்பனே என் ஐயனே, என்னப்பனே என் ஐயனே, அது ஒரு பாடல், பக்தி பாடல் இருக்கிறது. நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு அடுத்த பேர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
7: என்னது,
0: மறந்து போச்சு. அழைப்பில் இருக்கு அடுத்த பேர். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணன்.
0: ஐயம் பயமா? நான் சொன்ன தரவுக்குள்ளே வரையிலே ஐயன் என்பதும் பயன் என்பதும் சரியானது. ஆனா ஐயன்னா இல்ல, ஐயன்னா யானா என்னன்னா கவனிக்க வேண்டும். அந்த ஐயன் வேறு, ஆனா ஐயன்னா யானா என்னன்னா போற ஐயன் வேறு. இந்த ஐயன்னா யானா என்னன்னா போறதான் அந்த இறைவனை வழிபடுகின்ற சொல் ஐயன். என்ன என்னப்பனே என்ன ஐயனே என்று வரக்கூடிய பக்தி பாடல் இருக்கிறது. அதுபோலவே ஐயன் என்பது பொதுவாக தகப்பனை சொல்லக்கூடிய பதில், அதாவது அம்மாவின் அப்பாவை சொல்லக்கூடிய பதில். அதாவது அம்மாவின் அப்பா ஐயான்னு சொல்வார்கள், அம்மாவின் அப்பாவையும் சொல்வார்கள், அப்பாவையும் சொல்வார்கள், பெரும் மதிப்புக்குரியோரையும் பெரியவர்களை சொல்வார்கள் ஐயன். ஐயனும் பெருமானு சொல்கிற போது அது இறைவனை குறிக்கும். எனவே இறையை மதிக்கக்கூடிய சொல் அதுவே பெரியோரையும் மூத்தரையும் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கும். ஐயன்னா யானா என்னென்ன, ஆனா ஐயன்னா இல்லை, ஐயன்னா யானா என்னென்ன, அங்கே மற்ற பக்கத்திலே பயன் என்பது இலகுவாக தெரியும். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தலைவருக்கும் நன்றி. நேரம் 1:58
9: JB Transport இல் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: நேரம் 2 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் இது. 5 5 எழுத்துக்களில் வரக்கூடிய 2 சொற்கள், இரண்டுமே 5 5 எழுத்துக்களை கொண்டது. அதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 5 எழுத்து என்பது காலங்களை வரையறுப்பதோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு சொல், அதுபோலவே ஆண்டு என்பதோடும் சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடியது. ஒரு ஆண்டோடும் நெருக்கமாக அறியக்கூடியது, காலங்களை வரையறுப்பதோடும் சம்பந்தப்படக்கூடிய சொல், முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 5 எழுத்து சொல்லாக இருக்கும். ஒரு ஆண்டு என்பதோடும் நெருக்கமானது, காலங்களை வரையறுப்பதோடும் சம்பந்தப்படக்கூடிய சொல்லாக இருக்கிறது, முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 5 எழுத்து சொல். 2 பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது, இது எங்களுடைய உடலோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது, எங்களுடைய உடலோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இரண்டுமே 5 5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது காலங்களை வரையறுப்பதோடு சம்பந்தப்படக்கூடியது, அதுவே ஆண்டு என்பதோடும் நெருக்கமான சொல்லாக வரும். ஆண்டுக்கான உத்தகரத்துள்ள சொல் அல்ல, ஒரு ஆண்டோடு நெருக்கமாக அறியக்கூடிய சொல். 2 பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது எங்கள் உடலோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இரண்டுமே 5 5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

தரவுகளை மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே ஐந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டதாக வரும். இரண்டு சொற்களுமே ஐந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டதாக வரும். முன்னுக்கு வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது இது ஒரு ஆண்டோடு சம்பந்தப்படுத்தி நெருக்கமாக அறியக்கூடிய சொல். ஆண்டு என்பதற்கான உத்தகரத்தில் சொல் அல்ல, ஒரு ஆண்டு என்பதோடு சம்பந்தப்படுத்தி நெருக்கமாக அறியக்கூடிய சொல். அதுபோலவே காலங்களை வரையறுப்பதோடும் சம்பந்தப்படுகின்ற சொல். காலங்களை வரையறை செய்வதோடும் வரையறுப்பதோடும் காலங்களை குறிப்பதோடும் குறிப்பிடுவதோடும் சம்பந்தப்படக்கூடியது. காலங்களை குறிப்பதோடும் காலங்களை குறிப்பிடுவதோடும் காலங்களை வரையறை செய்வதோடும் சம்பந்தப்படக்கூடிய சொல். ஆண்டு என்பதோடும் நெருக்கமாக சம்பந்தப்படுத்தக்கூடியது, ஆனால் ஆண்டு என்பதற்கான உத்தகரத்துள்ள சொல் அல்ல. ஆண்டு என்பதற்கு இது உத்தகரத்துள்ள சொல் அல்ல. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது இது எங்களுடைய உடலோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது, ஆனால் உடலுக்கான உத்தகரத்துள்ள சொல் அல்ல. எங்களுடைய உடலோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது, ஆனால் உடலுக்கான உத்தகரத்துள்ள சொல் அல்ல. இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். சங்கரர் மகாதேவன் பாடிய பாடல், பாடலுக்கான இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. 2:10 இப்போ அழைப்பில் இருக்கிற நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: வணக்கம் யோகா, சொல்லுங்கள், என்ன பதிலாம்?
1: முதலாவது காலங்கள் வருமா?
0: காலங்கள் வராது.
1: அப்ப அந்த உடல் அந்த பக்கம் மெய்யகம் வருமா?
0: இல்ல வராது.
1: இல்ல இல்ல, ஐ மீன் அந்த முதலாவதுக்கு மெய்யகம் வராது.
0: யூ மீன் ஐ மீன் சோ
1: இல்ல சாரி,
0: என்னெல்லாம் வருது? இல்ல, அது என்னன்னு சொன்னா, ஊர்ல அந்த பாலர் பாடசாலைக்கு போயிக்கல, மெக்டோனாஸ்ல வேண்டி சாப்பாட்டு கொண்டு போனாக்களுக்கு இந்த யூ மீன் ஐ மீன் எல்லாம் வரும். பாலர் பாடசாலைக்கு போய்க்கு அந்த தண்ணி கொண்டு வர போத்துலக்குள்ள மெக்டோனாஸ்ல போய் தான் அங்கே ஜூஸ் பண்ணி கொண்டு பழரசம் எல்லாம் கொண்டு போகிறது. அதே மாதிரி சாப்பாடெல்லாம் அந்த ஜூனியர் சிக்கன் அதெல்லாம் அந்த எடுத்துட்டு போகிறது. அப்போ அப்படி அது இருந்தாக்களும் இந்த யூ மீன் ஐ மீன் எல்லாம் சாதாரணமாக வரும்.
1: வராது
0: வராது
1: காலங்கள்
0: வராது. வணக்கம்
2: அண்ணா,
0: சொல்லுங்க.
2: மெய்யகம் வராது
0: வராது.
2: நன்றி
0: உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க.
3: முயற்சியுங்கள்.
0: நன்றி. அழைக்கலாம். 4169 3005555. மீண்டும் தரவுகளை சொல்லிவிடுகின்றேன். கொண்டு வரக்கூடிய 2 சொற்களுமே 5 5 எழுத்துக்கள் வரும். 2 சொற்களுமே 5 5 எழுத்துக்கள் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது காலங்களை வரையறை செய்வதோடு, காலங்களை குறிப்பிடுவதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். காலங்களை வரையறை செய்வதோடு, காலங்களை குறிப்பிடுவதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். அதே போலவே ஒரு ஆண்டு என்பதோடும் நெருக்கமாக சம்பந்தப்படக்கூடியது. ஆனால் ஆண்டு என்பதற்கான உத்தகரத்துள்ள சொல்லாக வராது. ஆண்டு என்பதோடு சம்பந்தப்படுத்தலாம், ஆனால் ஆண்டுக்கான உத்தகரத்துள்ள சொல் அல்ல. அதில் தெளிவாக இருக்க வேண்டும். 2 பக்கத்தில் வரக்கூடிய சொல், இது உடலோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது, எங்கள் உடலோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. ஆனால் உடல் என்பதற்கான உத்தகரத்துள்ள சொல் அல்ல. 2 5 5 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: மீண்டும் உங்களுக்கான தரவுகளை சொல்லிக்கொண்டு ஒரு பாடலுக்கு சென்றுவரலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே ஐந்து ஐந்து எழுத்துக்களில் வர வேண்டும். இது ஐந்து ஐந்து எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது இது காலங்களை வரையறை செய்வதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. காலங்களை குறிப்பிடுவதோடு அல்லது காலங்களை வரையறை செய்வதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். ஒரு வகையில் பார்த்தால் ஆண்டு என்பதோடும் சம்பந்தப்படுத்தக்கூடியது. ஒரு ஆண்டு என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது, ஆனால் அது ஆண்டுக்கான ஒத்தகரத்துள்ள சொல் அல்ல. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது இது உடலோடு சம்பந்தப்படுத்தலாம், ஆனால் உடலுக்கான ஒத்தகரத்துள்ள சொல் அல்ல. இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். அழைப்பில் இருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
1: முதல் சொல் பருவநிலை வருமா?
0: வராது. இரண்டாவது பக்கத்திலே பருவநிலையோடு சொல் இருந்தால் சொல்லலாம், தனியாக அதுதான் வராது.
1: பருவநிலை உருவநிலை என்று
0: இல்லை, வராது.
1: சரி,
0: பார்க்கலாம், முயற்சியுங்கள். நன்றி, அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் அருண்குமார், எழில்வேந்த. நலமா இருக்கு?
0: நலமா இருக்கும் எழில்வேந்த. நீங்கள் எப்படி?
2: நாங்களும் நலம். உண்மையில இந்த சொல்லை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு பாராட்ட வேணும்.
0: நாட்காட்டி
2: ஆட்காட்டி ஆட்காட்டி விரல் என்று சொல்லுவோம்.
0: அது விரல் தான் வழி, ஆட்காட்டி அது வேறு. அது விரல் உடல் உறுப்போடு சம்பந்தப்படுவது விரல் தான். அது அது ஆட்காட்டி என்று சொல்வதில்லை. ஆட்காட்டி என்பது நாங்கள் ஒரு அந்த விரல் என்னவென்று பெரிய விரலா சின்ன விரலான்னு சொல்வதே தவிர அது விரல் தான். அது விரல்
2: உடலோட சம்பந்தமானதா?
0: உடலோடு சம்பந்தப்படும்.
2: நாட்காட்டியும் பிள்ளையா?
0: நாட்காட்டி வராது. சொல் வராது என்பதனால் நாட்காட்டி வராது. நாட்காட்டி எடுத்தா மற்ற பக்கத்தில் உங்களுக்கு சொல் வராது. நன்றி, உங்களுக்கு பாடலத்திலிருந்து சந்திக்கலாம். ஒலிங்கிற பாடல் இது விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் பாடியது. என் ஆர் ரகுநந்தனுடைய இசை, வைரமுத்துவின் வரிகள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. நேரம் 2:21 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பில் வணக்கம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேருக்கு செல்லலாம். அழைப்பிலே வணக்கம். வணக்கம். என்னாச்சு, ஒருத்தருக்கும் கேட்கலையோ? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னாச்சு, அடுத்த வரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சுதன்.
0: சுதன் சொல்லுங்க, என்ன பதில் இல்லாம்?
1: மாதங்கள் பாதங்கள் வருமா?
0: மாதங்கள் பாதங்கள் வருமோண்டு பார்க்கலாம்.
1: முதலாவது எனக்கு என்னண்டா, நான் இப்ப இந்த நேரம் எனக்கு இப்ப வேகமா வேலையால் வந்துருக்கிறபடியா, அந்த முதலாவது தரவை ஒருக்கா திருப்பி சொல்ல முடியுமா? நான் மன்னிக்க வேணும்.
0: முதலாவது கேள்வியா?
1: முதலாவது
0: காலங்களை வரையறை செய்வதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. ஆண்டு என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது, ஆனால் ஆண்டுக்கான உத்தகரத்தில் சொல்லல.
1: அப்ப நான் சொல்றது சரியா வருமன் நம்புறன். மாதங்கள் பாதங்கள், பாதங்கள் உடம்போட சம்பந்தலாம், மாதங்கள் காலத்தோடையும் ஆண்டோடையும் சம்பந்தப்படுத்தலாம். பாப்பம் என்ன
0: பாக்கலாம். நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம். சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்க, என்ன பதில் இல்லாம்?
2: நானும் மாதங்கள் பாதங்கள்
0: பாக்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் வணக்கம்.
3: வணக்கம். மன்னிக்கணும், என் தொலைபேசியில சின்ன பிரச்சனை இருந்தது.
0: சொல்லுங்க.
3: மாதங்கள் பாதங்கள்.
0: நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்க நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். நான் நினைக்கிறேன் ஆன்லைன்ல ரேடியோ வானொலி கேட்கிறார்கள். அந்த இப்போது நாங்கள் முதல் கதைச்சது அங்கே திரும்பி வருது. அழைப்பில் இருக்க நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். தேவகுமார் சொல்லுங்க, என்ன பதில் இல்லாம்?
4: மாதங்கள் பாதங்கள்.
0: நன்றி. அழைப்பில் இருக்க நடத்த நேரம் வணக்கம். நன்றி. நன்றி. உங்களுக்கு ஆமாம், மாதங்கள் என்பதும் பாதங்கள் என்பதும் சரி. மாதங்கள் பாதங்கள், மாதங்கள் என்பது காலங்களை வரையறை செய்வதோடு சம்பந்தப்படக்கூடியது, காலங்களை குறிப்பிடுவதோடு. இப்போ ஒரு ஒரு ஒரு விடயம் நடந்திருக்கிறது, அது எந்த காலம் என்று சொன்னால் இந்த மாதம், இந்த ஆண்டு இந்த மாதம். சில நேரங்களில் ஆண்டும் தேவைப்படும், ஆனால் ஆண்டு தேவைப்படாட்டி மாதம் என்ன, எப்போ நடந்ததுன்னா இந்த மாதம். நாங்கள் இடப்பெயர்வு எப்போது நடந்தது? அப்போ ஐப்பசி மாதம், யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே வந்தது போது 95 ஐப்பசி. அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய இது. அதே மாதிரி இனப்படுகொலையினுடைய உச்ச மாதம் இது, எது நடந்தது? அது வைகாசி மாதம். மணிகமும் ஆமாம், வைகாசி மாதம். அது நாங்கள் ஆங்கிலத்தில் இதை மே மாதம்னு சொல்வோம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த உச்சமான அந்த சொற்களோடு வருகிற போது காலங்களை வரையறை செய்வதோடு அந்த மாதங்கள் சம்பந்தப்படும். அதேவிலே தேவைப்படுகிற போது ஆண்டும் அங்கே ஆண்டை சொல்லி மாதத்தை சொல்வோம். அது ஒரு ஒரு விடயத்தை சொல்கிற போது இந்த ஆண்டு இந்த மாதம். அப்போ மாதங்களும் அங்கே இருக்கும், ஆண்டும் இருக்கும். மற்றபடி ஆண்டு என்று தனியை பார்த்தா, இப்போ காலங்களை வரையறை செய்வதோடு சம்பந்தப்படாட்டி 12 மாதங்கள் சேர்ந்தது தானே ஒரு ஆண்டு. 12 மாதங்கள் சேர்ந்தது ஒரு ஆண்டு. ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்களை உள்ளடக்கியது. அப்போ அந்த வகையிலும் அது ஆண்டு என்பதோடு சம்பந்தப்படும், ஆனால் ஆண்டு என்பதற்கான உத்தகரத்துள்ள சொல்லல. மற்ற பதில், மாதங்கள் வந்தாலே பாதங்கள் வந்துடும். ஏன்னா உடலோடு சம்பந்தப்படுவது மாதங்கள் வந்தால் அடுத்தது என்ன வரும்? பாதங்கள் தான். பாதம் என்பது ஒரு ஒற்றை பன்மையிலே சொல்கிற போது, இரண்டு கால்களுக்கான பாதங்களை சொல்கிற போது பாதங்கள் என்று வரும். அங்கே கூட உடலோடு சம்பந்தப்படும், ஆனால் உடலுக்கான உத்தகரத்துள்ள சொல்லல. அந்த வகையில் மாதங்கள் பாதங்கள் என்பது சரியானது. இலகுவானது கண்டுபிடிப்பீங்கள் என்று நினைச்சேன், ஆனால் கண்டுபிடிச்சிட்டிங்கள், ஆனால் கொஞ்சமே தாமதமானது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அனைவருக்குமே பாராட்டுகள். அந்த சொல்லோடு அழைத்திருந்த முயற்சித்திருந்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:26.
5: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 3-3 எழுத்துக்களில் வரக்கூடிய சொல். இது 3-3 எழுத்துக்களில் வரக்கூடிய சொல். முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது இது ஆதாரம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. ஆதாரம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து சொல். 2 பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது இது ஒரு இடம். இது ஒரு இடம், பொதுவாக மக்கள் கூடுகின்ற இடம். மக்கள் கூடுகின்ற ஒரு இடத்தோடு சம்பந்தப்படக்கூடியது. இடம் சொன்னால் அது ஊர் அல்ல. இடம் என்பது ஊரோ அல்லது நாடோ அல்ல, ஆனால் மக்கள் கூடுகின்ற ஒரு இடத்தோடு சம்பந்தப்படுகின்ற சொல். முன்னுக்கு வரக்கூடியது ஆதாரம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. 2 பக்கத்தில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது இது மக்கள் கூடுகின்ற ஒரு இடத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. இரண்டுமே 3-3 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: நேரம் 2:28 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. நீங்கள் கொண்டு வரக்கூடிய 2 சொற்களுமே 3-3 எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது இது ஆதாரம் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல். ஆதாரம் என்பதோடு சம்பந்த

0: 2:34 அல்ல 35 அழைப்பிலே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வேளையிலே அழைப்பிலே வணக்கம். வந்தவர் போயிட்டாரே, வந்தவர் என் போய் நடந்தது. ஏன் அடுத்த ஆளை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: மூலம், தலம்.
0: மூலம் இல்லை, இதை விட இப்போ இது பிள்ளையாண்டு இல்லை, ஆனால் இதை விட ஒரு சிறப்பான சொல் இருக்கலாம், கண்டுபிடிக்கலாம்.
1: சான்று சரியா இருக்கு?
0: சான்று வரலாம். மற்ற பக்கம்
1: மன்று
0: சான்று அட்டி உடனே என்ன வருது, தூக்கி போட்டு பார்க்குற சரியா வருது உண்டு. சரி பார்க்கலாம், மற்ற ஆகலை என்ன வச்சிருக்கணும் பார்க்கலாம். மழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜபுரம்.
0: ராஜபுரம் சொல்லுங்கள்.
2: சான்று மன்று
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள்.
3: சான்று மன்று
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் வணக்கம்.
4: வணக்கம், சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
4: சான்று மன்று.
0: நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்,
0: தேவமர் சொல்லுங்கள்.
5: சான்று
0: உங்களுக்கு. ஆமாம், சான்று என்பதும் மன்று என்பதும் சரி. மூலம் பிழை என்று சொல்ல முடியாது, பொருத்தமான மூலம் என்பது ஆதாரம் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியதுதான். ஆனால் அதை விட சிறப்பு நேரடியான ஒரு நெருக்கமான சொல்லுன்னு பார்த்தா அது அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம், சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். நன்றி உங்களுக்கு. சான்று என்பதும் அன்று என்பதும் சரி. மூலம் என்பதை விட ஆதாரத்துக்கு சான்று என்பது இன்னும் சிறப்பானது. சாட்சி என்பதை விட சான்று தான் தூய தமிழ்ச்சொல். சான்று என்பது மிக நல்லதொரு தமிழ்ச்சொல், அதை புழக்கத்திலேயே பாவநிலை வைத்திருப்பது நல்லது. சாட்சி என்பதை விட சான்று என்பது, சாட்சி என்பது உண்மையிலே ஒரு தூய தமிழ்ச்சொல்லும் அல்ல, சான்று என்பது நல்ல ஒரு நல்ல சொல், அதை புழக்கத்தில் வைத்திருப்பது நல்லது. மூலம் என்பதை விட இது கூட பொருத்தம் என்று கேட்டால் சான்று, ஆதாரத்துக்கு சான்று என்பது சரியானது. அதுபோலவே மன்று என்பது, மன்றம் என்கின்ற சொல்லுடைய இன்னொரு வடிவந்தான் மன்று என்பது. மக்கள் கூடுகின்ற ஒன்று, மக்கள் கூடுகின்ற ஒரு இடம், சபை என்று சொல்லுவோம் இல்லையா, அவை சபை இந்த மாதிரியான சொற்களுக்கு நெருக்கமான சொல் தான். அவை சபை என்கின்ற சொற்களுக்கு நெருக்கமான சொல் மன்று என்று வரும். மன்றம் என்று சொல்வார்கள், அதை மன்று என்று சொல்லலாம். எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தினவருக்கும் நன்றி. 2:38 விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
7: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: நீங்கள் அடுத்து கொண்டு வரக்கூடிய சொற்கள் இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, இது ஒரு ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல், ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, இது ஒரு தாவரத்தோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது, இது ஒரு தாவரத்தோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, இது ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல், ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, இது ஒரு தாவரத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது, அந்த தாவரத்தையும் குறிப்பிடும், அந்த தாவரத்தால் வரக்கூடிய பயனோடும் அந்த சொல் சம்பந்தப்படும், அந்த தாவரத்தையும் குறிக்கும், அந்த தாவரத்தால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறதோ அந்த பயனோடும் அது சம்பந்தப்படும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். மீண்டும் தரவுகள், கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, இது ஒரு ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல், ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது, இது ஒரு தாவரத்தை குறிக்கும், அந்த தாவரத்தையும் குறிக்கும், அந்த தாவரத்தால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறதோ, நாங்கள் என்ன பயனை அந்த தாவரத்திலிருந்து பெறுகிறோமோ அந்த பயனையும் அது குறிக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

நேரம் 2:43. மீண்டும் தரவழை சொல்லிக்கொண்டு ஒரு பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஆண்கள் சார்ந்த ஒரு உறவு நிலை சொல். ஆண்கள் சார்ந்த ஒரு உறவு நிலை சொல்லாக முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒரு தாவரத்தை குறிக்கும். அந்த தாவரத்தால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறதோ அதையும் குறிக்கும். அந்த தாவரத்துக்கும் அது பெயராக வரும். அந்த தாவரத்தால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறதோ, என்ன பயனை நாங்கள் பெறுகிறோமோ, அந்த பயனும் இதே பெயரால் அழைக்கப்படும். இரண்டுமே மூன்று எழுத்துக்கள். நீங்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஒலிக்கிற பாடல் இது கண்ணன் பெருவான் திரைக்காக ஒலிக்கிறது. பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

சிற்பியின் இசையில் இது ஹரிஹரன் பாடிய பாடல். இந்த கேள்வியோடு இன்றைய போட்டி நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. இது இன்றைய போட்டி நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி. மீண்டும் தரவுகள் கொண்டு வரக்கூடிய சொற்கள் இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஆண்கள் சார்ந்த உறவு நிலை சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒரு தாவரத்தை குறிக்கும். அந்த தாவரத்தால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறதோ அந்த பயனும் இதே பெயரால் அழைக்கப்படும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காட்டில். இந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைகிறது. அழைப்பில் இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் சோபாலன்.
1: சோபாலன் சொல்லுங்கள், என்ன பதில்?
2: அப்பா பப்பா.
1: அப்பா பப்பா, அது பப்பா என்பது முழுச்சொல் இல்லை, பப்பாளி தானே. மரத்தை குறிப்பிட்டா பப்பாண்டு வரும், ஆனால் பழத்தை குறிப்பிட்டா பப்பாளி என்று வரும்.
2: அப்படியா?
1: அப்போ அது வராது. பார்க்கலாம். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: கே குமார்.
1: குமார் சொல்லுங்கள், என்ன பதில்?
3: குஞ்சி இஞ்சி.
1: இஞ்சி இஞ்சி
3: இஞ்சி
1: குஞ்சி இஞ்சி. பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். அருண்குமார், நான் புவி.
1: புவி சொல்லுங்கள், என்ன பதில்? தோழன் சோழனுமா? தோழன் சோழன். பார்க்கலாம். தோழன் சோழன். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
5: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள். மச்சியா? மற்றபதில் யார் வருவினும்? நொச்சி மரம். நொச்சியால் கிடைக்கிற பயன் அப்புவா? அப்பு வந்தா
5: கொப்பு.
1: அது வராது, பொருத்தம் இல்லை. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
6: வணக்கம்.
1: யோகா சொல்லுங்கள்.
6: சோழன் சோழன் சோழன் மௌலோலானாலோ
1: விளங்கல.
6: என்ன
1: வரும்? அப்பு வருமோ? அப்பு தாவரமா?
6: உப்பு தாவரம் இருக்கு.
1: பாசி? பாசி
6: அப்படியா?
1: பாசிதான் தாவரம், உப்பு தாவரம் அல்ல.
7: நன்றி அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம் அழைப்பில் வணக்கம்.
4: சொல்லுங்கள்.
1: நன்றி. சரி, இப்போது உங்களுக்கு குஞ்சியும் இஞ்சியும் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு சொல்லும் வரலாம். அழகான சொல் இருக்கிறது, எல்லோருமே பயன்படுத்துகிற சொல் இருக்கிறது, எல்லோரும் பயன்படுத்துகின்ற நன்கு பரிச்சயமான சொல் இருக்கிறது. குஞ்சி இஞ்சி பொருந்தக்கூடிய சொல் தான். குஞ்சி என்பது உறவு நிலை சொல், அதுபோலவே இஞ்சி என்பது தாவரம், பயனும் தாவரம். அதான் பயனும் இஞ்சி என்றே சொல்லுவோம். இஞ்சி செடி, இஞ்சி வரக்கூடியதான். இன்னொன்று இதை விட, இப்போ குஞ்சி என்பது அருமையாக அழைக்கின்ற சொல் தான். எல்லா வீடுகளிலும் குஞ்சி என்ற சொல் இல்லை, ஆனால் எல்லா வீடுகளிலும் அழைக்கக்கூடிய பெரும்பான்மையான சொல் இருக்கிறது. பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் எல்லாராலும் அழைக்கக்கூடிய சொல் இருக்கிறது. பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் எல்லாராலும் அல்லது சுற்று வட்டாரத்தில், தங்கள் வீட்டில் இல்லாட்டி கூட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒருவரை கூட அழைக்கக்கூடிய சொல் இருக்கிறது. இப்போ குஞ்சி என்பது ஒரு நெருக்கமான சொந்தத்தை குறிக்கின்ற சொல். அப்போ எல்லா வீடுகளிலும் அதற்கான நிலை இருக்குமா? இல்லை. ஆனால் இந்த சொல்லை பொறுத்தவரையில், நீங்கள் கொண்டு வரக்கூடிய இன்னொரு சொல்லை பொறுத்தவரையில், அது எல்லா வீடுகளிலும் அழைக்கக்கூடிய சொல். அப்படி அழைக்காவிட்டால் கூட பக்கத்து வீட்டில் சுற்றத்தில் இருக்கிற ஒரு ஆளை அழைக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இந்த இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய அந்த மூன்று எழுத்து நிறைய எல்லோரும் பயன்படுத்துகின்ற சொல், நிறைய எல்லோருமே பயன்படுத்துகின்ற ஒரு தாவரம். அந்த தாவரத்தால் வரக்கூடிய பயனும் எல்லோருமே சாப்பிடுகின்ற பயன். தாவரமும் நன்கு அறியப்பட்டது, அதனால் வரக்கூடிய பயன் எல்லோருமே விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு ஒரு பயனுள்ள பயன். மிகவும் பயனுள்ள பயன்தான் அந்த தாவரத்தால் கிடைக்கின்ற பயன். அழைக்கலாம், பார்க்கலாம், முயற்சியுங்கள். கொஞ்சம் நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் யாராவது முயற்சி செய்ய முடிந்தால் முயற்சி செய்யுங்கள். அழைக்கலாம். 416-595-3005.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா
1: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி வந்திருக்கிறோம். இப்போ அழைப்பில் இருக்கிற நேரில் சந்திக்கலாம். ஒன்றை குறிப்பிடுகின்றேன், இப்போ இந்த விடையை சொல்லி போட்டு அந்த விடைக்கு பின்னால் ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த சொல்லை நான் அந்த உறவு நிலை சொல்லை கொண்டு வந்ததற்கான காரணம் ஒன்றுக்கிறது. என்றால் அது ஒரு எழுத்து மாறுகிற போது அது யாரை அழைப்பதென்கின்ற வித்தியாசம் இருக்கிறது. அந்த முதல் எழுத்து ஒரே சொல் தான், அந்த முதல் எழுத்தை மாற்றுகிற போது ஆனால் உச்சரிப்பு ஒன்று, தொனி ஒன்று, எல்லாமே ஒன்று. ஆனால் ஒன்று இரண்டு எழுத்துக்கு போகும், இன்னொன்று மூன்று எழுத்துக்கு வரும். இப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடியது மூன்று எழுத்து. அப்போ அந்த மூன்று எழுத்துக்கும் இரண்டு எழுத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம், அது யார் இழைப்பது, இது யார் இழைப்பது, அதை நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். இந்த பதிலை தொடர்ந்து அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அழைப்பில் இருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
8: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
8: இல்லை, உங்களுடைய கடைசி விளக்கத்தை பார்த்தால் நான் கொண்டு வந்த பதில் தவறாக இருக்க வேண்டும்.
1: சொல்லுங்கள்.
8: அன்னை வருமா?
1: அன்னையா? அன்னை வந்தா மற்ற பக்கம்?
8: தெரியல.
1: அப்ப அன்னை வராது.
8: நன்றி,
1: நன்றி. அந்த விளக்கத்தை கேளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
9: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள்.
9: மரத்துக்கு தென்னை வருமா?
1: தென்னை வந்தா மற்ற பக்கம்?
9: தெரியல,
1: இல்ல வராது. அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
10: வணக்கம், அருண்குமார். நான் புவி.
1: புவி சொல்லுங்கள்.
10: ஐயா கொய்யா ஐயர், ஐயா அண்டது ஈயே சேத்தா இதன்னும் ஐயா அண்ட ஐயனா ஜாவண்ணா போட்டாலும் வந்துடும் டென்ட் எழுத்துலையும். ஐயனா சேத்தா மூன்று எழுத்தா வரும்.
1: ஆனால் ஆனால் அதுக்கான விளக்கம் தான் சொல்ல போறேன், கேளுங்கள். நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
11: வணக்கம், இது பத்மன்.
1: பத்மன் சொல்லுங்கள்.
11: ஆமாம், ஐயா கொய்யா.
1: நன்றி உங்களுக்கு. நன்றி. ஆமாம், ஐயா என்பதும் கொய்யா என்பதும் சரி, மிக சிறந்ததும். அங்கே குஞ்சியும் வரும், குஞ்சியும் இஞ்சியும் வரும். ஆனால் அந்த உறவுநிலை உறவு கேள்வி என்று பார்க்குற போது அது சரி, பிழையில்லை. இதிலே இந்த சொல் ஐயா என்பதுக்கு சரியா? ஐயா என்பது வீட்டில் அப்பாவையும் கூப்பிடுவோம், எங்கள்ட ஐயான்னு சொல்லுவோம் அப்பாவை. இன்றைக்கும் பல இடங்களில் வழக்கத்தில் இருக்கிற சொல் தான் ஐயா என்பது. ஆனால் அந்த ரெண்டு எழுத்து ஐயா வராது. டெண்டெழுத்து ஐயாவை நாங்கள் அப்படி அந்த ஐயாவை சொல்லுவோமா இருந்தால் அது பிழை. தமிழுடைய விளக்கத்தின்படி அது பிழை. இந்த ஆனா ஐயன்னா ஐயாவண்ணா வர்ற ஐயா என்பது எங்களுடைய உறவை உறவு சார்ந்த, அதாவது அப்பாவின் அப்பா அல்லது சில இடங்களில் அப்பா கூப்பிடுவார்கள். அப்பாவின் அப்பாவை தான் கூடுதலாக அந்த ஐயான்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா அப்பாவை கூப்பிடுவது, அப்பா அல்லது அப்பாவின் அப்பா. நாங்கள் அப்பப்பாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பாவின் அப்பா உறவு அல்லது அப்பா உறவு. அப்போ நாங்கள் அந்த ஐயா என்று சொல்ல அங்கே வரும். கொஞ்சம் வயசான என்று சொல்லுவது எங்கள்ட ஐயா என்று சொல்லுவோம். அப்பாவை கூட சொல்வார்கள் சில நேரங்களே, அப்பப்பாவையும் ஐயான்னு சொல்வார்கள். ஆனால் அந்த ஐயன் ஐயாவன்னா வந்தால் அது உறவு நிலை அல்ல. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஐயன் ஐயாவன்னா வந்தால் அது அதிகாரியை குறிக்கின்ற சொல் அல்லது ஆசிரியரை குறிக்கின்ற சொல். அதிகாரி, ஒரு அதிகாரியை குறிக்கின்ற சொல் தான் ஐயன் ஐயாவண்ணா. அதுபோலவே ஆசிரியருங்கின்ற சொல்லை குறிக்கின்ற சொல் தான் ஐயன் ஐயாவண்ணா. ஆனா ஐயன் ஐயாவண்ணா வந்தால் அது உறவு நிலை சொல் மட்டுமே. அது அதிகாரியையும் குறிக்காது, அது ஆசிரியையும் குறிக்காது. தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஐயன் ஐயாவண்ணா வந்தால் அந்த சொல் குறிப்பது ஆசிரியரை குறிக்கும் அல்லது அதிகாரியை குறிக்கும். ஆனா ஐயன்னா யாவண்ணா வந்தா அந்த சொல் என்பது அப்பாவை குறிக்கும் அல்லது அப்பாவின் அப்பா என்கின்ற உறவை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். கொய்யா என்பது இலகுவாக தெரியும். கொய்யா என்பது தாவரத்தின் பேர். கொய்யா பழம், கொய்யாக்காய். கொய்யாப்பழம், கொய்யாக்காய், கொய்யா மரம். அப்போ தாவரத்தையும் அதனால் வரக்கூடிய பயனையும் குறிக்கின்ற சொல்லாக வரும். எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றி, பாராட்டுகளை முறித்தாகட்டும். புதிய சொற்களை அறிகின்ற தன்மையோடு இந்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. இப்போது அழைப்பில் இருக்கின்ற நேயர்களையும் சந்திக்கலாம். என்ன சொல்ல வந்தார்கள்? வணக்கம்.
12: வணக்கம். ஞானகாந்தன்.
1: ஞானகாந்தன் சொல்லுங்கள். நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? ரெண்டுக்கும் பொருந்தும்.
12: ஆண்கள் சார்ந்த உறவு இல்லையென்று
1: தானே ஆண்களுக்கும் இருக்கிறதானே தனிய பெண்களுக்கான உறவு இல்லை தானே? குஞ்சி அப்பு என்பது ஆண்களையும்
12: குறிக்குதானே?
1: அது ஒரு பொதுச்சொல். ஆமா, அது ஒரு பொதுச்சொல். குஞ்சி என்பது பொதுச்சொல். ஆனா நான் விடையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று தான் இன்னொரு விடை கொண்டு வாருங்கள் கேட்டிருந்தேன். அந்த விடையோடு நான் நிப்பாட்டவில்லை கேள்வியை. நன்றி உங்களுக்கு.
12: நன்றி.
1: அழைப்பில் இருக்கு அடுத்த நேர். வணக்கம்.
13: வணக்கம். ஒரு ஐயம் இந்த மையமண்ட, இப்ப ஐயமண்டத்திலையும் இதே சொல்லுவாரு. இதே இந்த இலக்கணத்தை அறிஞ்சு கொள்ள கேக்குறேன். மையமன்றதுக்கு மையன்னா யானா உம்மன்னா தான் நாங்கள் போடுறோம் நாங்கள். ஆனா கமலஹாசன் மானா ஐயன்னா யானா உம்மன்னா போட்டவர். அந்த அதுக்கும் இந்த இலக்கணம் இதுமா, இப்ப ஐயமண்டது கூட ஐயன்னா யானா உம்மன்னா போடலாம், ஆனா ஆனா ஐயன்னா யானாவும் போடலாம். அந்த அந்த இலக்கணத்தை நான்
1: இல்லை இல்லை ஐயம் பயம் என்பதை ஆனா ஐயன்னா யானா உம்மன்னா குறிக்காது. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது போட்டி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி. இது நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளிலே புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். நேரம் 3:01.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் .com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர் .com.
6: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439.
8: நேரம் 3:08. டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 12°C. காற்று மணித்தியாதருக்கு 5 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 11°C வெப்பநிலையாக இருக்கும். புதன்கிழமை இன்று பகல் பொழுது 22°C இருக்கும். இன்று இரவு பொழுது 11°C இருக்கும். வியாழக்கிழமை பகல் 18°C, வெள்ளிக்கிழமை பகல் 17°C இருக்கும். இன்றைய காலை வரையிலே சில நேரங்களிலே சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிற அதே வழியிலே இன்று பகல் பொழுது புதன்கிழமை பகல் சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் அடைந்த நாளாக தென்படும். நேரம் 3:09.
9: Everything okay? No problem, Dijinam.
10: Bar kalamu closing da, tadikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
10: செல்லம் இல்லடா செல்வம்.
9: சரி சரி.
13: KM Business Solutions. Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.

நேரம் 3:11 தொடர்ந்து வருகின்ற காற்றலையில் 4 மணிவரையான பொழுதில் தாய் நிலம் குறித்த நினைவு பகிர்வுகளை கேட்கலாம். தமிழர் தாயகத்தின் விடியலுக்கான பாதையில் தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் தாயகத்தின் மாவீரர்கள், எங்கள் மண்ணுக்காகவும் எங்கள் மொழிக்காகவும் நாளை எங்கள் தலைமுறை பிள்ளைகளின் மகிழ்வான வாழ்வுக்காகவும், தாயகத்துக்குள்ளேயும் இருந்தபடியும் தாயகத்துக்கு வெளியே இருந்தபடியும் மண்ணுக்காய் மக்களாய் தொண்டாற்றிய எங்கள் தாயகத்தால் மதிப்பளிப்பு செய்யப்பட்ட நாட்டுப்பற்றாளர்கள் மற்றும் மாமனிதர்கள் என இவர்களுடைய எங்களுக்காய் வாழ்ந்தோரின் வரலாறுகளை பகிர்வதோடு, சிங்கள அரச பயங்கரவாதத்தினால் எங்கள் மண்ணிலே நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகள், இந்திய வல்லாதிக்க படைகளால் எங்கள் மண்ணிலே நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள், அதன் வரலாறுகள் என்பதை நினைவேந்தல்களாக பகிர்கின்ற பொழுதாகவும், சமகால அரசியல் விழிப்புணர்வு தகவல்களை உங்களோடு பகிர்கின்ற பொழுதாகவும் இந்த பொழுது அமைகிறது. இது எங்கள் தாயக மண்ணின் நினைவோடு இணைந்திருக்கின்ற நேரம்.

നേരുകൾ കേട്ടുകൊണ്ടിരുന്നത് സി എം ആർ തമിഴഫം കാറ്റലൈ. தாயகத்தின் நினைவுகள் தொட்டு பயணிக்கின்ற காட்டிலேயாக இந்த காட்டிலை இணைகிறது. இன்று அக்டோபர் மாதம் 7 நாள், அக்டோபர் மாதம் 5 நாளோடு சம்பந்தப்படுகின்ற நினைவேந்தல் ஒன்றை பகிர்ந்து கொள்ளலாம். காலங்கள் இருக்கிற வரை இவர்கள் நினைவுகளும் எங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும், எங்கள் நாங்கள் சுமக்கின்ற நினைவுகளாகவே இருக்கும். தேசிய தலைவர்கள் அவர்கள் எப்போதுமே பல சபைகளிலே சொல்வது போல, தானோ அல்லது தன்னை போன்ற போராளிகளோ கைகளிலே கருவிகளை தூக்க வேண்டி வந்தது யாரால் என்றால், சிங்கள அரச பயங்கரவாதம் எங்கள் மண்ணிலே எங்கள் மக்கள் மீது கட்டவிழ்த்துவிட்ட அரச பயங்கரவாதமும், தொடர்ச்சியாக எங்கள் மக்கள், எங்கள் மொழி, எங்கள் மக்கள், எங்கள் தலைமுறை பிள்ளைகள் சித்திரவதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டதும், தமிழ்மொழி இரண்டாம் மொழியாக தள்ளப்பட்டதும், தமிழ்மொழிக்கான முன்னுரிமையும் அதற்கான அந்த மதிப்பளிப்பும் மறுக்கப்பட்டதும், அதேவேளையிலே நீதிக்காக போராடிய எங்களுடைய மூத்தவர்கள் மிக இரும்புக்கரம் கொண்டு நசுக்கப்பட்டதும், சத்தியாகிரகங்களுடைய தோல்வி, அந்த சத்தியாகிரகங்கள் மேற்கொண்ட போதெல்லாம் அந்த சத்தியாகிரகங்களை அடக்குவதற்காக சிங்கள அரச பயங்கரவாதம் இனப்படுகொலை என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்ததுமான தொடர்ச்சியான அகிம்சையும் சத்தியமும் அதற்கான பயணங்களும் தோற்றுப்போன நிலையில்தான் தானும் தன்னை போன்றோரும் கைகளிலே கருவிகளை தூக்க வேண்டிய நிலை வந்தது. குறிப்பாக அவர் நேரடியாக சொல்வது போல இருந்தால், ஜீவரத்தனா என்கின்ற சிங்கள அரசியல்வாதி ஒரு சரியான சிங்கள பௌத்தராக இருந்திருந்தால் தானோ தன்னை போன்றவர்களோ கைகளிலே கருவிகளை தூக்க வேண்டி வந்திருக்காது என்பதே அவருடைய அந்த கூற்றாக இருக்கிறது. அதுபோலத்தான் தங்களுடைய எதிர்கால கல்விக்காக, தங்களுடைய தொழில்முறை கல்விக்காக அல்லது வெளிநாட்டு படிப்புக்காக என்று அந்த நேரத்திலே கொழும்பிலே நின்ற பலரும் 83 ஆண்டு சிங்கள பயங்கரவாதம் ஆடிய அந்த நரபலி வேட்டை, 3000 மேற்பட்ட தமிழர்களை கொன்று குவித்து பல கோடி ரூபாய் சொத்துக்களை அழித்து உயிரோடு மக்களை தாருக்குள்ளே போட்டதும், தீயிலே எரித்ததும், பெண்கள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமைகளும், குழந்தைகள் என்று பாராமல் குழந்தைகளை கூட எரிகின்ற கொதிக்கின்ற தார்பி பாக்குகள் போட்டதுமாக நடந்த இன்னல்களும் துன்பங்களும் தான் கொழும்பிலே தங்கி நின்று வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக நின்று பலரையும் கூட, பல இளைஞர்களையும் கூட, தங்களுக்கான சுயநலமான வாழ்க்கை வேண்டாம், தங்களுக்கான எதிர்காலம் முக்கியமல்ல, தங்கள் இனத்தின் எதிர்காலமே முக்கியமானது என்று அவர்கள் மீண்டும் தாயகம், தமிழர் தாயகம் திரும்பி தேசிய தலைவரை தங்களுடைய வழிகாட்டியாக, தங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரின் கீழே அவர்கள் பயணப்படத் தொடங்கினார்கள். அதுவே விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்று எழுச்சியாக அமைந்தது. அந்த வகையில்தான் இந்த அக்டோபர் மாதம் 5 தேதி என்பது, அக்டோபர் மாதத்திலே செப்டம்பர் மாதம் 15 நாள் தொடக்கம் 26 நாள் வரை திலீபன் என்கின்ற எங்களுடைய தாயகத்தின் அகிம்சை முகம், தாயகத்தின் அகிம்சை ஒளியாக நல்லூரின் வீதியிலே 12 நாட்கள் உண்ணானோன் பிறந்து எங்களுக்காக தன்னை தந்தவனாக திலீபன் அவனுடைய அந்த வீரச்சாவு அமைந்து 26 நாள் அமைகிறது. அடுத்த சில நாட்களிலேயே அப்படியொரு சாவை எங்கள் செய்து, அதாவது ஒரு ஆகச்சிறந்த தளபதியை, ஆகச்சிறந்த மக்களை நேசித்த ஒருவனை, மக்களுக்காக அந்த நல்லூரின் வீதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னே உண்ணாவிரதம் இருந்து ஒருவன் உயிர் நீக்கின்றான், அதற்கு இந்திய அரசை பொறுப்பான ஒன்றாக இருக்கிறது. அந்த 5 அம்ச கோரிக்கைகளை ஏறெடுத்து பார்த்திருந்தால், அந்த 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றியிருந்தால், ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே திலீபன் கேட்டது 5 அம்ச கோரிக்கை என்பது விடுதலை புலிகளுக்கான பதவியோ அல்லது அதிகாரமோ அல்லது தமிழீழத்தை தாருங்கள் ஒன்றோ கேட்கவில்லை. அன்று மக்களுடைய பிரச்சனையாக எது இருந்ததோ அதைத்தான் அவன் 5 அம்ச கோரிக்கைகளாக முன்வைத்தான். இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே எது சுட்டிக்காட்டப்பட்டதோ, எது அந்த சரத்துக்களாக இருந்ததோ அதிலிருந்துதான் 5 நிறைவேற்றும்படி அவன் கேட்டிருந்தான். எனவே அதை கூட நிறைவேற்ற முடியாமல் காந்தியம் பேசுகின்ற தேசம், உண்ணாவிரதத்தை தங்களுடைய முகமாக காட்டுகின்ற, அகிம்சையை தங்கள் முகமாக காட்டுகின்ற தேசத்தின் முன்னே அதைவிட உச்சமான உண்ணா நிலை போராட்டத்தை திலீபன் எடுத்தபோது அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் கண்டும் காணாமல் விட்டதன் விளைவுதான் திலீபனை நாங்கள் கொடுக்க வேண்டி வந்தது. அந்த கோபம், தங்கள் மகனை இந்தியா சாகடித்தது என்கின்ற கோபத்திலிருந்து எங்கள் மக்கள் கனன்று கொண்டிருந்த அந்த வேளையில்தான் அடுத்த ஒரு பெரிய சோக செய்தியை
இந்திய படைகள் எங்களுக்கு தந்த செய்தியாக அமைகிறது. ஆம், வேறு யாருமல்ல, குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட 12 எங்கள் தாயகத்தின் அற்புதமான உன்னதமான தெய்வங்களை, எங்கள் காவல் தெய்வங்களை, இந்தியா இலங்கை என்கின்ற இரு தேசங்களுடைய கூட்டுச்சதியிலே நாங்கள் இழந்த நாளாக அக்டோபர் மாதம் 5 நாள் அமைகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலே குமரப்பா வெளிநாட்டுக்கு சென்று பொறியியல் கல்வியை படிப்பதற்கான முயற்சியில் இருந்த ஒருவர் தான். ஆனால் ஸ்ரீலங்கா என்கின்ற அரச பயங்கரவாதம் ஆடிய நரபலி வேட்டைகளும் அது தமிழ் மக்களுக்கு கொடுத்த துன்பங்களும் தான் வெளிநாட்டு படிப்பை உதறி தள்ளிவிட்டு குமரப்பாவை விடுதலை போராட்டத்தில் இணைத்திருந்தது. அதுபோலத்தான் பல நூறு போராளிகள் இந்த வரிசையிலே வருகின்றார்கள். அக்டோபர் 5 குமரப்பா புலேந்திரன் என்கின்ற ஆகச்சிறந்த அற்புதங்கள் உள்ளிட்ட 12 வேங்கைகள் எங்கள் மண்ணிலே இந்திய இலங்கை கூட்டுச்சதியிலே நாங்கள் பலி கொடுத்த நாளாக அமைகிறது. அந்த 12 வேங்கைகளிலே இருந்த ரகு அப்பாவும் பழனியும் அலைகளை ஊடுருவி இருளை துளைத்து எப்போதும் பழக்கப்பட்ட தமது கண்களால் அந்த கடலை பார்க்கின்றார்கள். ஸ்ரீலங்காவின் கடற்படை படகொன்று அவர்களை நோக்கி மின்னல் வேக பாய்ச்சலிலே வந்து கொண்டிருந்ததை அவர்கள் கவனிக்கின்றார்கள். தமிழ் ஈழத்தினுடைய கடலணி சார்ந்த கடற்புறா என்கின்ற படவை விரைவாக செலுத்த முயல்கின்றார்கள். ஆனால் கடற்புறா விரைவாக நகராது என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் தமிழர் சேனையினுடைய விரைவு படகுகளில் ஒன்றல்ல கடற்புறா. பருத்தித்துறை கடலிலே மலைகளாய் எழுந்து அலைகள் ஓங்கி அடித்தது. ஒட்டுமொத்தமாக 17 தமிழீழத்தினுடைய அற்புதமான வித்துக்கள், தமிழ் ஈழத்தினுடைய சிறந்த வீரர்கள், சிறந்த மறவர்கள் 17 பேரை தாங்கியதாக அந்த கடற்புறா பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அதில் குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட தலையாய தளபதிகளும் இருந்தார்கள். இப்போது ரகுவும் பழனியும் நிலைமையை தெளிவு

பின்பு அவனுடைய நீண்டகால நண்பனும் சிறந்த படகோட்டியுமாக இருக்கக்கூடிய ரகுவை பார்க்கின்றான். ஆசையோடு தாங்கள் விளையாடித்திருந்த கடல் அது. இதே போல ஒரு கடல் பயணத்தில் முன்பொரு நாள் அவன் நினைவுகளிலே வந்தது. இது 1987 நடந்தது. குமரப்பா புலேந்திரன் கைது என்பது 1986 ஆம் ஆண்டு 27 ஆம் நாள். ஒரு அதுவும் கூட ஒரு அக்டோபர் மாதம் தான். அக்டோபர் மாதம் 27 ஆம் நாள் 86 ஆம் ஆண்டு மாலை 4 மணி. தமிழ்நாட்டு கடற்கரையிலிருந்து பயிற்சி முடித்த தமிழர் சேனையின் அணிகளை, குறிப்பாக பெண் போராளிகளை அந்த அணியை ஏற்றிக்கொண்டு தமிழம் நோக்கி ஒரு படகு புறப்படுகிறது. அந்த பெண் போராளிகளுடைய கழுத்திலே சயனைட் மாலைகள் இருந்தது. அந்த சயனைட் மாலைகளை அணிந்து கொண்டு சிரித்தபடி கலகலப்பான பேச்சும் சிரிப்புமாக அந்த பெண் போராளிகள் படகிலே ஏறியிருந்தார்கள். தமிழீழ கரையிலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு ரகு அப்பாவிடமும் பழனியிடமும் ஒப்படைக்கப்பட்டது. படகை கடலிலே தள்ளிவிட்டு எல்லோரையும் பார்த்த பழனி இப்போது அந்த பெண் போராளிகளை பார்த்து சொல்கின்றார், சிரிக்கிறீங்கள், ஒன்று சொல்கிறேன், வழியில் சிலவேளை நேவி கப்பல் வரலாம், அல்லது ஸ்ரீலங்கா ஹெலிகாப்டர் உங்களை துரத்தலாம், ஆனால் அசையாதேங்கோ, பயப்படாதேங்கோ, தயவுசெய்து குப்பியை மட்டும் கடிச்சு போடாதேங்கோ என்று சொல்லி அந்த புதிய பயிற்சி பெற்று வந்த பெண் போராளிகளை பார்த்து அங்கே ரகுப்பா அந்த போராளிகளை பார்த்து சொல்கின்றார். அந்த பெண் போராளிகளில் ஒருத்தி இப்போது ரகுவப்பாவை பார்த்து சொல்கிறாள், பயப்படாதேங்கொண்டு சொல்லி நீங்கள் எங்களை அவமானப்படுத்துறீங்கள் பழனி அண்ணான்னு சொல்லி அந்த பெண் போராளிகளில் ஒருத்தி சிரித்தபடியே அதை சொல்கின்றாள். பழனி அந்த வார்த்தைகளை கேட்டு தனக்குள்ளே சிரித்து கொண்டான். ரகுவப்பாவும் பழனியும் வல்வெட்டித்துறையிலே பேர் போன மிகச்சிறந்த படகோட்டிகள். அதே வேளையில் தமிழ் ஈழத்தினுடைய கடல்சார் சேனைகளின் மிகச்சிறந்த படகோட்டிகளும் கூட. இயக்கத்துக்கு வருவதற்கு முன்பே அவர்கள் கடலோடு விளையாடக்கூடியவர்கள். கடற்படை படகுகள் துரத்த பலமுறை அவர்கள் எதிரியின் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு கடலை கிழித்து பறந்திருக்கிறார்கள். பல தடவை கடற்போரிலே அவர்கள் எதிரியோடு மோதியிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா கடற்போடு எத்தனையோ முறை அவர்கள் நேரடியாக மோதியிருக்கின்றார்கள். தங்களுடைய லாபகமான படகு சேர்த்துகின்ற திறனால் அவர்கள் ஸ்ரீலங்கா படைகளுக்கு கண்களை அந்த மண்ணை தூவிவிட்டு கண்களிலே மண்ணை தூவிவிட்டு அவர்கள் லாபகமாக தப்பியிருக்கின்றார்கள். நாகர்கோவில் கடற்கரையிலே ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்றை வீழ்த்திய போர் ஒன்றினுடைய அந்த நடவடிக்கையிலும் இவர்கள் இருவருமே நேரடியாக பங்கு பெற்றியும் இருக்கின்றார்கள். அது நாகர்கோவில் கடற்கரையிலே வைத்து இவர்கள் செய்த வீர சாகசம். தமிழ் ஈழ கடலடைகள் கொந்தளித்த வண்ணமே இருந்தது. கப்பலிலிருந்து அடிக்கடி மத்தாப்புக்கள் வானத்திலே வெடிக்கப்படும் ஸ்ரீலங்கா படைகளால். கடலிலே பெரிய வெளிச்சம் அடிக்கும், படகுகள் பளிச்சென்று அடையாளம் காணப்படும், படகை நோக்கி ஸ்ரீலங்கா படைகளின் குண்டுகள் பாயும். இந்த கடலில் தான் ரகுவப்பாவும் பழனியும் தமிழ் ஈழத்தினுடைய சேனைகளை, போராளிகளை ஏற்றி இறக்கினார்கள். பல தடவைகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த கடல் பயணத்தில் அவர்கள் பல முறை ஈடுபட்டார்கள். காருள் வானத்தை மூடத் தொடங்கியது. கடலும் வானமும் இருளாகி கொண்டு வந்தது. அவர்கள் இப்போது நடுக்கடலிலே இருந்தார்கள். இரவு 1:30 இருக்கும். திடீரென்று படகை யாரோ வலிய கைகளால் பற்றி இழுத்தது போன்ற ஒரு அதிர்ச்சி. கண்களின் முன்னால் படகு உள்ளே குப்புற கவிழ்ந்தது. ஒரு அலை வந்து மோதியது. ரகு மற்றும் பழனியின் முன்னாலே அந்த பெண் போராளிகளை ஏற்றிய படகு குப்புற கவிழ்ந்தது. மீனுக்கு விரித்திருந்த வலைகளில் ஒன்றில் படகினுடைய வெளி இயந்திரம் சிக்கி புலித்தீன் பைகளை பிடித்துக் கொள்ளுங்கோ என்று பழனி உரக்க கத்துகின்றார். புலித்தீன் பொதிகளோடு அந்த பெண் போராளிகள் உட்பட அனைவருமே அந்த கோர அலைகளிலே மிதந்தார்கள். அதிலே ஒருத்தி குப்பியை கடிக்க முற்படுகின்றாள். இப்போது ரகு மீண்டும் கத்துகின்றான். அந்த பெண் போராளிகளை பார்த்து, அலையில் அடித்துச் செல்லப்படுகின்ற போராளிகளை பார்த்து அவன் கத்துகின்றான், தயவு செய்து யாருமே குப்பியை கடிக்காதேங்கோ, நாங்கள் இருக்கிறோம், உங்களை நாங்கள் கரைக்கு கொண்டு போவோம், தயவு செய்து யாருமே குப்பியை கடிக்காதேங்கோன்னு சொல்லி ரகு அந்த வேளையிலே கத்துகின்றான்.
அலைகளின்

0: மோதலுக்கிடையிலே அரைகுறையாக கடிபட்ட அந்த குப்பியை கடித்த பெண் அரைகுறையாக அந்த குப்பியை கடித்த நிலையோடு அவளையும் இழுத்து கொண்டு பயணிக்கிறார்கள். ஆழ்கடலிலே கரை தெரியாத வெறும் நீர்வழியிலே அந்த 10 பெண் போராளிகள் இப்போது. பழனி 3 பெண்களின் பொலித்தீன் பைகளை பிடித்து இழுத்தபடி மெல்ல மெல்ல மன்னாரை நோக்கி நீந்த தொடங்குகின்றான். போகும்போது அவன் கத்திக்கொண்டே போனான், கெதியா வந்துடுவோம். அதாவது அந்த 3 பெண் போராளிகளினுடைய பொலித்தீன் பைகளை பிடித்தவாறு அவர்களை மன்னாரை நோக்கி இழுத்துச் செல்கின்ற அதே வேளையில் மிச்சமிருந்த அந்த 10 போராளிகளையும் பார்த்து பழனி கத்துகின்றான், கெதியா வந்துடுவோம், படகு கொண்டு வருவோம், தயவு செய்து பயமில்லாம இருங்கோ, குப்பியை கடிச்சு போடாதேங்க கொண்டு சொல்லி அவன் கத்துகின்றான். பழனியோடும் ரகுவப்பாவோடும் இன்னும் 2 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களும் படகு கொண்டு வரும் நோக்கிலே கரை இருந்த திசை நோக்கி விரைவாக நீந்த தொடங்கினார்கள். வசந்தி என்கின்ற போராளி தன்பாட்டிலே யாரின் துணையில்லாமலே அவர்கள் இந்த ஆண் போராளிகளோடு பின்னாலே நீந்திக் கொண்டே போனாள். ஏனென்றால் அவளுக்கு இயக்கத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நன்றாக நீந்த தெரியும். அலைகளின் ஆவேசமான இறைச்சல், காற்று வேகமாக உருமியது. அந்த வேகமான அலையிலே பெரிய பெரிய மீன்களும் பாய்ந்து கொண்டே இருந்தது. 8 மணி நேரம் கடலோடு கடுமையாக போராடி ஒரு மாதிரியாக அந்த பெண் போராளிகளை பொலித்தீன் பேக்கிலே பிடித்துக் கொண்டு வந்த அந்த பெண் போராளிகளை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். நீந்திக் கொண்டே இழுத்துச் சென்ற 3 பெண் போராளிகளையும் கரையிலே சேர்த்துவிட்டு பதட்டத்தோடும் படகோடும் அவர்கள் திரும்பி வந்தார்கள். என்ன சொன்னால் அங்கே விட்டுவிட்டு போன அந்த 10 பெண் போராளிகளும் என்ன நிலை என்பது அவர்களுக்கு தெரியாது. நல்ல வேளை மீண்டும் அவர்கள் படகோடு வந்தபோது அங்கே இருந்த பெண் போராளிகளில் யாருக்கும் எந்த ஆபத்தும் நிகழ்ந்திருக்கவில்லை, அவர்கள் குப்பியையும் கடித்திருக்கவில்லை. புலத்தின் பொதிகளோடு மிதந்து கொண்டிருந்தவர்கள் இப்போது பழனியும் ரகுவும் கொண்டு வந்த படகிலே ஏற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையும் தெம்பும் ஊட்டிக் கொண்டிருந்த ரகுவப்பா மீண்டும் படகிலே ஏறினான். 8 மணி நேரம் கடலைகளோடு போராடியதால் அனைவருமே களைத்திருந்தார்கள். குப்பி கடித்த பெண் போராளி வாந்தி வாந்தியாக அந்த படகிலே வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். காலை 3 மணி இருக்கும் மன்னார் கரையிலே வெள்ளை மணற்பரப்பிலே ரகுவப்பா, பழனி உட்பட பெண் போராளிகள் அனைவரும் கரையிலே சேர்க்கப்பட்டார்கள். தாய் மண்ணின் இனிய கடற்கரை காற்றை இப்போது அந்த பயிற்சி பெற்று வந்த புதிய பெண் போராளிகள் சுவாசித்துக் கொண்டார்கள். அது 86 ஆண்டு அக்டோபர் மாதம் 27 நிகழ்ந்த நிகழ்வு. இப்போது எதிரியின் படகில் இருந்தபடிதான் ரகுவப்பாவும் பழனியும் அந்த பழைய நினைவுகளை அசை போட்டார்கள். 87 ஆண்டு 10 மாதம் 5 நாள் அக்டோபர் 5 பருத்தித்துறையில் கைதான 17 விடுதலை வீரர்களும் பலாலி இந்திய படை முகாமிலே காவலிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். கொழும்புக்கு அவர்களை கொண்டு செல்வது என்பதில் ஜெயவர்த்தனாவின் முடிவு இறுக்கமாக இருந்தது. மாவீரன் புலேந்திரன் சிங்கள இனவரியர்களின் கண்ணிலே மண்ணை சிங்கள இனவரியர்களின் கை கண்களிலே பலமுறை மண்ணை தூவி அவன் தப்பித்துக் கொண்ட ஒரு வீரன். பல நேரங்களிலே சாவின் விளிம்பிலிருந்து தப்பிய பெருமைக்குரிய வீரன் புலேந்திரன். சிங்கள படைகளின் கைகளில் மட்டுமல்ல, சிங்கள காடியர்களின் கண்களிலும் அவன் மண்ணை தூவிவிட்டு தப்பியிருக்கின்றான். திருகோணமலை என்கின்ற தமிழர் தாயகத்தின் தலைநகரை, அந்த பெருமைமிக்க மண்ணை பறிக்க முனைந்த சிங்கள காடியர்களை ஓட ஓட பலமுறை புலேந்திரன் விரட்டியிருக்கின்றான். இப்படிப்பட்ட அந்த புலேந்திரனைத்தான் சிங்கள இனவர் அரசாங்கம் அந்த நாளில் குறிவைத்திருந்தது. எப்படியாவது புலேந்திரனை கொழும்புக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே சிங்கள அரசாங்கம் குறியாக இருந்தது. ஏனென்றால் அவன் தனி வீரனாக இருந்து பலமுறை சிங்கள காடியர்களுக்கும் சிங்கள இனவரியர்களுக்கும் அவன் கண்களிலே மண்ணை தூவியிருக்கிறான். பலமுறை அவர்களை ஓட ஓட விரட்டியிருக்கின்றான். எனவே கொழும்புக்கு அவனை கொண்டு சென்று தங்கள் ஆசை தீர அவனை சித்திரவதை செய்து சாகடிக்க வேண்டும் என்பது சிங்கள தரப்பின் விருப்பமாக இருந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்திலே விடுதலை புலிகளின் போராளிகள் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டவர்கள் என்பதும், அவர்களை கைது செய்து கொழும்புக்கு கொண்டு செல்வது உடன்படிக்கைக்கு முரணானது என்பதும் அப்போது விடுதலை புலிகளின் நிலைப்பாடாக இருந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி விடுதலை புலிகள் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்திய அரசை நம்பி அவர்கள் ஆயுதங்களை கையெழுத்திருந்தார்கள். எனவே விடுதலை புலிகளின் போராளிகள் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டவர்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி அவர்களை கைது செய்து கொழும்புக்கு கொண்டு செல்வது என்பது அந்த உடன்படிக்கைக்கு முற்றிலும் முரணானது என்பதை அந்த 17 போராளிகளும் தங்களுடைய வாதமாக முன்வைத்தார்கள். பலாலியில் அடைக்கப்பட்டிருந்த குமரப்பாவும் புலேந்திரனும் அப்துல்லாவும் ஏனைய 14 போராளிகளும் மனதிலே ஒரு உறுதியோடு இருந்தார்கள். எந்த காரணத்தை கொண்டும் தாங்கள் சிறிலங்காவுக்கு கொண்டு செல்லப்படுவதை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அதாவது கொழும்புக்கு கொண்டு செல்ல முயற்சித்தால் தாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம், அதாவது தங்களை தாங்களே அழித்துக் கொள்வோம் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இது இந்திய படைகளுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தது. இந்த வேளையில் மீண்டும் ரகுவப்பாவுக்கும் பழனிக்கும் அந்த 86 கடலிலே அந்த பெண் போராளிகள் சம்பந்தமான நினைவுகள் வருகிறது. அன்று கடலிலே தனியாக நீந்தி கரை சேர்ந்த அந்த பெண் போராளி வசந்தி, பின்பு ஒரு நாள் தன்னுடைய துப்பாக்கி தன் கைகளில் இருந்த கருவி தவறாக வெடித்ததிலே கழுத்திலே குண்டுபட்டு உடலை அசைக்க முடியாத நிலையிலே அவள் இருந்திருந்தாள். கொளுத்த கடலலைகளை உதைத்து தள்ளி அன்று ஒரு புதிய பெண் போராளியாக அந்த கடலலைகளை தாண்டி ஒரு தனியொருத்தியாக தங்கள் பின்னே அந்த சாவை கடந்து வந்த அந்த நீச்சல் பயணம், அந்த போராளி நீந்தி வந்தது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வைராக்கியம், எந்த சூழல் வருகிற போதும் அதை உந்தி தள்ளி உதைத்து தள்ளிவிட்டு வெளியே வருகின்ற அந்த வைராக்கியம்தான் அந்த நீச்சலில் அவர்களுக்கு கண்ணுக்குள் வந்தது. எத்தனையோ போராளிகளை பெரும் பெரும் இடரான நேரங்களிலே, துன்பமான நேரங்களிலே, சாவை சந்திக்கின்ற நேரங்களிலெல்லாம், பல நேரங்களிலே அந்த தங்களை நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற போராளிகளையெல்லாம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த ரகுவப்பாவுக்கும் பழனிக்கும் இந்த தங்களை நம்பி வந்த இந்த 15 போராளிகளையும் காப்பாற்ற முடியாமல் போனதிலே தான் அவர்களுக்கு அந்த பழைய கடல் நினைவுகளும் அலைமோதி நினைவுகளிலே மோதிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் இவர்களை நம்பி, ரகுவையும் பழனியையும் நம்பி அனுப்பப்பட்ட எந்த போராளிகளும் எந்த நேரத்திலும் எதிரியிடம் பிடிபட்டதே கிடையாது. அது எந்த சவாலாக இருந்தாலும் அதை உடைத்துவிட்டு அவர்கள் போராளிகளை கரையேற்றி விடுவார்கள். ஆனால் இன்று நடந்தது இலங்கை இந்திய கூட்டுச்சதி. இந்திய அரசால் விதிக்கப்பட்ட வலையிலே தாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். இந்த 17 போராளிகளிலே 3 திருமணமானவர்கள். குமரப்பா, புலேந்திரன், கரன் ஆகிய 3 திருமணமான போராளிகள். குமரப்பாவுக்கு கடந்த மாதம், அவர்கள் பிடிபட்ட மாதத்துக்கு முதல் மாதம்தான் திருமணம் நடந்திருந்தது. 3 முன்பாகத்தான், அந்த வேளையிலே 10 3 முன்பாகத்தான் புலேந்திரனுக்கு திருமணம் நிகழ்ந்திருந்தது. கரன் என்கின்ற போராளிக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருந்தது. ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், அப்படி குடும்பம் என்கின்ற ஒன்று இருந்த போதும் கூட கொள்கை என்று வருகிற போது தங்களுக்கான அந்த நேரம் வருகிற போது அவர்கள் எடுத்த முடிவு எல்லோருமே ஒரே முடிவை தான் எடுத்தார்கள். பகல் 11 ஆகிறது. பழனியின் மனதிலே போராளிகளை வழக்கமாக படகில் ஏற்றிக்கொண்டு புறப்படும் போது அவர்களை பார்த்து கூறுகின்ற அந்த பழகி போன சொற்கள் நினைவுக்கு வந்தது. வழக்கமாக படகிலே போராளிகளை ஏற்றிவிட்டு சொல்லிவிடுகின்ற அந்த சொல் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது, நாங்கள் இருக்கிறோம், பயப்படாதேங்கோ, அசையாதேங்கோ, என்ன நடந்தாலும் குப்பியை கடிச்சு போடாதேங்கோ. இது எப்போது போராளிகளை படகிலே ஏற்றினாலும் ரகுவும் பழனியும் அந்த புதிய போராளிகளுக்கும் சரி அல்லது போராளிகளுக்கும் சரி சொல்லிக்கொள்கின்ற வார்த்தை, படகிலே எல்லோரையும் ஏற்றிவிட்டு முதல் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அதுதான், பயப்படாதேங்கோ, நாங்கள் இருக்கிறோம், குப்பியை மட்டும் கடிச்சு போடாதேங்கோ.
1: மனதில் 1000 கனவுகள்
0: ஏனோ தெரியவில்லை, பழனியால் அந்த வார்த்தைகளை மீள மீள அவன் நினைத்துக் கொள்கின்றான். அவர்கள் தங்கியிருந்த அறையின் கண்ணாடி எண்ணல்கள் உடைந்து நொறுங்கி விழுகின்ற கொடிய ஓசை காதை பிளந்தது. ஆம், சிறிலங்கா படை வெறியர்கள் திமு திமுவென்று உள்ளே தங்கள் கைகளில் இருந்த துப்பாக்கிகளோடு உள்ளே பாய்ந்தார்கள். எதிர்பார்த்த ஒன்றுதான். இந்த 17 போராளிகளும் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்ணாடி எண்ணல்களை உடைத்துக்கொண்டு, கதவுகளை உடைத்துக்கொண்டு சிங்கள படை வெறியர்கள் உள்ளே தங்கள் கைகளில் இருந்த ஆயுதங்களோடு பாய்ந்தார்கள். இது போராளிகள் அனைவருமே எதிர்பார்த்த ஒன்றுதான். வெறும் கைகளோடு இருந்த போராளிகள் மீது மிக கொடுமையான தாக்குதலை அந்த நேரத்திலே வெறும் கைகளோடு இருந்த போராளிகள் மீது சிங்கள வெறியர்கள், சிங்கள படை வெறியர்கள் முரட்டுத்தனமான தாக்குதலை தொடுத்தார்கள். வெறும் கைகளோடு இருந்தாலும் எதிரி மோதுகிற போது வேறு வழியில்லாமல் தங்களுடைய வெறும் கைகளால் அந்த எதிரிகளை இவர்களும் பந்தாடினார்கள். சாவதென்று முடிவு செய்துவிட்ட பிறகு வீரனின் வெறுங்கையும் கூலிக்கு வந்த படை வீரனின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை விட பெருமதியான ஒன்றாகவே இருக்கும். சாவென்று ஒன்று முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு கொள்கை பெற்றோடு மண்ணுக்காக தன்னை இன்பம் கொள்ள எந்த நேரத்திலும் விதைக்கின்ற முடிவோடு இருக்கின்ற போராளியின் கைகளும் கூலிக்கு மாரடைப்பதற்காக வந்த சிங்கள சிப்பாயின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் சமமான பலம் கொண்டவை அல்ல. விடுதலை வீரனுடைய வெறும் கை அதைவிட பலமானதாக இருக்கும். ஆம், அதைத்தான் அந்த வேளையிலே அந்த 17 போராளிகளும் மேற்கொண்டார்கள். வெறும் கைகளால் தங்களை தாக்கிக் கொண்டிருந்த அந்த சிங்கள படை வீரர்களை அவர்கள் மூர்க்கமாக தாக்கினார்கள். அந்த வேளையில் குப்பிய கடியுங்கூடா என்று கத்தினான் புலேந்தியம்மான். ஏனென்றால் இவர்களை தாக்கி சித்திரவதை செய்து அப்படியே இவர்களை குண்டாங்கட்டாக கட்டி கொழும்புக்கு கொண்டு போவதே அவர்கள் அவ்வாறு பாய்ந்ததன் அந்த முனைப்பாக இருந்தது. அந்த நிலையை புரிந்து கொண்டுதான் தாங்கள் எப்படியோ ஒரு கட்டத்திலே அங்கே இருந்தது, இந்திய படைகளும் இருந்தது, சிறிலங்கா படைகளும் இருந்தது, இரண்டு தரப்பு படைகளும் இருக்கிற போது தங்களால் வெல்ல முடியாது என்று நிலை வருகிற போதுதான் குமரப்பா மணிக்கமும் புலேந்தியம்மான் அந்த வெளியிலே கத்துகிறான் குப்பிய கடியுங்கூடாண்டு. அந்த நொடியிலே அந்த 17 போராளிகளும் குப்பிகளை கடிக்கின்றார்கள். 17 உடல்கள் சிங்கள படைகளின் வண்டியிலே தூக்கி வீசப்படுகிறது. அதிலே 12 பேர் உடனடியாகவே இறந்து விடுகின்றார்கள். அதிலே குமரப்பாவும் புலேந்திரனும் ரகுவப்பாவும் பழனியும் கூடவே இருந்தார்கள். பதினேழு பேரும் குப்பியை கடித்த நிலையிலே 12 பேருடைய மரணம் உடனடியாகவே உறுதிப்படுத்தப்பட்டது. மற்றவருடைய சாவு உடனடியாக நிகழ்ந்த ஒன்றாக இல்லை.

இந்திய இலங்கை என்கின்ற இரண்டு நாடுகளின் கூட்டுச்சதியினை முறியடிக்க சைனட் என்கின்ற நஞ்சினை அருந்தி 1987 பத்தாம் மாதம் 5 நாளிலே வீரச்சாவை தழுவிக்கொண்டு திருமலை மாவட்ட தளபதி லெப்டினன்ட் புலேந்திரன், யாழ் மாவட்ட தளபதி குமரப்பா மற்றும் அப்துல்லா, நலன், மிரேஸ், பழனி, கரண், ரகு, அன்பழகன், தவக்குமார், ஆனந்தகுமார், ரெஜினோல்ட் ஆகிய எங்கள் தேசத்தின் அற்புதமானவர்களின் 39th ஆண்டு நினைவேந்தலுக்குரிய நாளாக அக்டோபர் 5 அமைகிறது. எமது வீரர்களை, எங்கள் தாயகத்தின் வீரர்களை சாவின் பொறிக்குள் தள்ளியது இந்தியா. இந்தியா எங்கள் மக்களுக்கு இழைத்த மன்னிக்க முடியாத தவறாக தேசிய தலைவர் அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார். இந்தியா எங்கள் மக்களுக்கு இழைத்த மன்னிக்க முடியாத தவறாக தேசிய தலைவர் அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார். திலீபனுடைய வீரச்சாவு, அவனை அணு அணுவாக சாக கொடுத்த துயர் ஓய்ந்து அந்த கவலை, அந்த பெரிய இழப்பிலிருந்து மீள முன்னாரான அடுத்த சில நாட்களில் இத்தகைய அற்புதமான தளபதிகளை, பெரும் எங்கள் தேசத்தினுடைய தாயகத்தினுடைய மாமலைகளை ஒரே நேரத்தில் அள்ளி கொடுத்த இந்த துயர் என்பது, இந்த கவலை என்பது சாதாரணமானதல்ல. புலேந்திரன், குமரப்பா உள்ளிட்ட இந்த 12 ஆளுமைகள், ஆகச்சிறந்த வீரர்களுடைய அந்த சாவு என்பதுதான், வீரச்சாவு என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து நிற்கின்ற நெஞ்சுரத்தை தனக்கு கொடுத்ததாக தேசிய தலைவர்கள் பதிவு செய்திருக்கிறார். குமரப்பாவையும் புலந்திரன் உள்ளிட்ட இந்த 12 பேரையும், திலீபனையும் சமநேரத்திலே சாக கொடுத்ததன் பின்னணியிலே இருந்தது இந்தியா. அந்த சாவுகளுக்கு மிக மிக முக்கியமான பொறுப்பு இந்தியா. எனவே வாழ்வா சாவா என்கின்ற நிலை வருகிற போது, போராடினாலும் சாவு, போராடாமல் விட்டாலும் சாவு, போராடினால் சில வேளையிலே தப்பிப்பதற்கான வழி இருக்கிறது. போராடினாலும் சாவு, போராடாமல் விட்டாலும் சாவு, போராடினால் தப்பிப்பதற்கான வழி இருக்கின்றது என்கிற நிலையிலேதான் அந்த பெரிய வல்லரசோடு மோதுகின்ற முடிவு எடுக்கின்றார். விரும்பியவர்கள் தன்னோடு நிற்கலாம், அச்சம் கொள்ளக்கூடியவர்கள் விலகிச் செல்லலாம் என்கின்ற முடிவையும் கொடுக்கின்றார். தலைவருக்கு தோளாக, தோளோடு தோளாக நின்றவர்கள் கூட நிற்கின்றார்கள். மணலாற்று காட்டில் வைத்து ஜம்பவான்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொண்டிருந்த ஒரு தேசத்துக்கு மணலாற்று காட்டில் வைத்து தமிழர் தாயகம் ஒரு செய்தியை சொல்லியது. துன்பம் என்ற வார்த்தை ஒன்று, மண்ணுக்காக தங்கள் உயிர்களை விதைப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்ற தாயகத்தின் பிள்ளைகளுக்கு முன்னே, அந்த மன உறுதியின் முன்னே, அந்த மன ஓர்மத்தின் முன்னே, ஒரு பெரிய தேசத்தின் படைகள் என்பது ஒரு பொருட்டல்ல என்பதை எங்கள் தாயகம் அன்றைக்கு நினைவூட்டியது. இதை சொல்கிற போது தமிழர்களாக இருந்து கொண்டு, ஆனால் தங்களை தமிழர்களாக உணராமல், தமிழர் குடும்பங்களுக்குள் பிறந்து கொண்டு தங்களை தமிழராக உணராமல், சிங்கள அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிலையிலே வாழக்கூடியவர்கள், சிங்கள அரசாங்கத்தினுடைய மாயைக்கும் அந்த பொய்களுக்கும் புனைவுகளுக்கும் ஆட்பட்டு வாழக்கூடியவர்கள் நினைக்கலாம், 2009 நீங்கள் தோத்துத்தானே போனீர்கள், நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள் தானே என்று ஒரு ஈழனமான பார்வை ஒன்றை அவர்கள் சொல்லலாம். 2009 வீழ்த்தப்பட்டது 1-2 தேசங்களோடு நடந்த போர் அல்ல, ஒட்டுமொத்தமான உலக வல்லாதிக்கமும் சேர்ந்து நின்று ஒரு தாயகத்தின் சேனையை போரிலே சந்தித்தது. விடுதலைக்காக எந்த நேரத்திலும் தங்கள் உயிர்களை கொடுக்கவல்ல, உயிர்களை விதைக்கவல்ல சேனை இத்தனை பெரிய வல்லரசுகளை எதிர்த்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக சமர் செய்தது என்பதே வரலாறு. வேறு யாராக இருந்தாலும் இத்தனை படைகளோடு மோதுகின்ற ஒரு நிலைக்கு செல்லாமல்
ஆரம்பத்திலேயே சரணாகதி அடைந்திருப்பார்கள், அல்லது போராளிகளை தவிக்க விட்டுவிட்டு தளபதிகளும் தலைமையுமாக ஓடி தப்பியிருப்பார்கள். அப்படியாக இல்லாமல் சிங்கள அரசாங்க படைகளே பெருமிதத்தோடு சொல்கின்ற வகையில், அஞ்சாத வீரர்கள் கடைசி வரை, கடைசி தோட்டா கைகளிலே இருக்கின்றவரை, தங்கள் கருவிகள் இயங்கும் வரை அவர்கள் போர்க்களத்திலே நின்றார்கள் என்று சிங்களத்தின் தளபதிகளை பாராட்டுகின்ற அளவுக்கும் போற்றுகின்ற அளவுக்கும், கடைசி மூச்சுள்ளவரை, தங்கள் கைகளிலே கருவிகள் இயங்குகின்ற வரையிலே அவர்கள் களத்திலே நின்றார்கள். இத்தனைக்கும் பொறுமையது சாதாரணமான தேசங்களோட அல்ல. உலகத்தின் வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் கொட்டி அள்ளி கொடுத்த பெரும் படைக்கல வசதிகள், நேரடியாக களத்துக்கே வந்து நின்று சிங்களத்தின் படைகளை வழிநடத்திய சர்வதேசத்தினுடைய வலிமை மிக்க தளபதிகளின் வழிகாட்டல்கள், அவர்கள் கொடுத்த ரேடர்கள், அவர்களுடைய புலனாய்வு வலையமைப்புகள் கொடுத்த காட்டி கொடுப்புகள், அதனூடாக தொடர்ச்சியாக கடலில் அளிக்கப்பட்ட தமிழீழத்தினுடைய போக்குவரத்து கலங்கள், இவையெல்லாம் மீறி ஆனந்தபுரத்திலே புஷ்பரஸ் குண்டுகளும் தட செய்யப்பட்ட ஆயுதங்களும் நச்சுக்குண்டுகளுமாக வீசப்பட்டு ஆனந்தபுரத்திலே அவர்கள் ஆடிய நரபலி வேட்டை, இவையெல்லாம் சேர்ந்துதான் எங்கள் தாயகத்தின் பிள்ளைகளை 2009 வீழ்த்தக்கூடியதாக இருந்ததே தவிர, எந்த ஒரு தேசமும் அறத்தோடும் போர்க்களத்துக்கே உரிய மரபோடும் எங்கள் தேசத்தின் பிள்ளைகளை சந்திப்பதாக இருந்தால் வரலாறு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்பதைத்தான் உண்மை பேசக்கூடிய மனச்சான்றுள்ள ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். எத்தனை படைக்கல வசதிகளை பெற்றிருந்த போதும், எத்தனை வளங்களை கொண்டிருந்த போதும், சிங்கள படைகள் தனியே நின்று தமிழர் தாயகத்தின் சேனைகளை எந்த போர்க்களங்களிலும் வென்றதில்லை என்பதை வரலாறு அறியும். ஆகச்சிறந்த சான்று ஆணிரம் என்கின்ற படைத்தளத்தினுடைய வீழ்ச்சி, ஓயாதலைகளுடைய தொடர்ச்சியான பாய்ச்சல், ஆண்டுக்கணக்காய் சிறுக சிறுக கைப்பற்றிய நிலங்களை, இயேசுக்குரு என்கின்ற பெயரிலே ஆண்டுக்கணக்காய் சிறுக சிறுக கைப்பற்றிய நிலங்களை 7 நாட்களிலே விட்டுவிட்டு தப்பியோடியது மட்டுமல்ல, தப்பியோடுகிற போது தங்களுடைய சீருடைகளை களைந்துவிட்டு கொடிகளிலே கிராமங்களிலே காய்ந்து கொண்டிருந்த பெண்களின் ஆடைகளையும் ஆண்களின் சாரங்களையும் மாற்றி உடுத்துக்கொண்டு கிராமங்கள் வழியே, வயல் வழியே, காடுகள் வழியே தப்பியோடிய சிங்களப்படைகளின் வரலாறுகளை எங்கள் தேசம் எழுதியிருந்தது. தப்பி ஓடுகிற போது கூட அவர்கள் சொந்த சீருடையோடு ஓடவில்லை. கிராமங்களிலே வீடுகளிலே காய்ந்து கொண்டிருந்த பெண்களின் ஆடைகளையும் ஆண்களின் சாரங்களையும் சேட்டுகளையும் உடுத்திக்கொண்டே அவர்கள் தப்பி ஓடினார்கள். செத்து விழுந்த காயப்பட்ட அதிகாரிகளையும் கூட கண்டுகொள்ளாமல், காயப்பட்ட சகாக்களையும் எடுத்துக்கொள்ளாமல், தாங்கள் தப்பினால் போதும் என்கிற நிலையிலே ஓடிய ஓட்டங்கள் ஆணரவு சமரிலும் தீச்சுவாலையிலும் ஓயாதலைகளிலும் இயேசுக்குரு எதிர்ச்சமரிலும் எங்கள் தேசம் ஆகச்சிறந்த வல்லமைகளையெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தது. ஒரு கட்டத்திலே யாழ்ப்பாணம் வரை அந்த போர் அரங்கம் நீண்டிருந்தது. அங்கேயும் சர்வதேச சதி அந்த யாழ்ப்பாண மீட்பை தடுத்திருந்தது. எனவேதான் 2009 வீழ்த்தப்பட்டதன் பின்னணியிலே, அல்லது நாங்கள் தேசம் ஆயுத மௌனிப்பு செய்ததன் பின்னணியிலே, ஒரு தேசம் இரண்டு தேசம் அல்ல, உலகத்தின் வல்லாதிக்க சக்திகள் ஒன்றிணைந்தது மட்டுமல்ல, தட செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளும் கொத்தணி ஆயுதங்களும் நச்சு குண்டுகளும் ரசாயன ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டதனால்தான் தமிழர் தாயகத்தின் பிள்ளைகளை அவர்களால் அந்த களங்களிலிருந்து பின்வாக செய்ய முடிந்தது. ஆனாலும் எத்தனை கொத்துணை குண்டுகளை போட்ட போதும், எத்தனை வல்லாதிக்கப்படைகள் இணைந்த போதும், கடைசி மூச்சுள்ளவரை எங்கள் தேசத்தின் பெருமதிப்புக்குரிய ஆளுமைகள் கடைசி மூச்சுள்ளவரை தங்கள் கைகளிலே இருக்கின்ற கருவிகள் இயங்கும் வரை அந்த களத்திலே தான் நின்றார்கள்.

இந்த வேளையிலே அந்த நஞ்சு குப்பியை அருந்துகின்ற அந்த கடைசி முடிவுக்கு முன்பாக புலேந்திரன் மற்றும் குமரப்பா உள்ளிட்ட போராளிகள் தேசிய தலைவருக்கு எழுதிய கடிதம். கனம் தலைவர் அவர்களுக்கு, குமரப்பா ஆகிய நான் 3/10/87 அன்று அதிகாலை 4:30 மணியளவில் சிறிலங்கா கடற்படையால் பருத்தித்துறை கடலுக்கு மேலாக வைத்து கைது செய்யப்பட்டேன். பின்பு காங்கேசன்துறை முகாமுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து பலாளி இராணுவ முகாமுக்கு இந்திய அமைதிப்படையினரின் கண்காணிப்பிலும் சிறிலங்கா இராணுவத்தின் பாதுகாப்பிலும் இருக்கின்றேன். மேலும் என்னை கொழும்புக்கு கொண்டு செல்ல முற்படலாம். நான் சிறிலங்கா அரசாங்கத்தின் சட்டங்களை அங்கீகரிக்கவில்லை. என்னை கொழும்புக்கு கொண்டு செல்ல முற்படுகின்ற பட்சத்தில் என்னை முழுமையாக அழித்துக் கொள்ள சித்தமாகியிருக்கின்றேன். இது குமரப்பா அவர்கள் தேசிய தலைவருக்கு எழுதிய கடிதம். இதுபோன்று புலேந்தியம்மான் உள்ளிட்ட தளபதிகள் அனைவருமே தேசிய தலைவருக்கு அந்த வேளையிலே ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய ஒரு சான்றாக அந்த குமரப்பா அவர்கள் எழுதிய கடிதத்தை இப்போது உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன்.

இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு முரணாக புதுமன்னிப்பு அளிக்கப்பட்ட போராளிகள் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் கொழும்புக்கு கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில்தான் இந்த அற்புதங்கள் தங்களை தாங்களே நஞ்சு குப்பிகளை உள்வாங்கி தங்களை அழித்துக் கொண்டார்கள். இந்த வரலாறுகள் வெறுமனே கதையாக கேட்டுவிட்டு நகர்ந்து செல்வதற்கல்ல, இந்த சாவுகள், இந்த வீரச்சாவுகள், இந்த கொடைகள், இந்த விதைப்புகள் ஏன் நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது, யாருக்காக நிகழ்ந்தது, இந்த அற்புதங்கள் ஏன் தங்களை எங்கள் மண்ணுக்காக கொடுத்தார்கள். குமரப்பா எல்லாம் வெளிநாடு செல்வதற்காக கொழும்பிலே தங்கியிருந்த ஒருவர். தங்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காகவும் இல்லாமல் இந்த தலைமுறை பிள்ளைகள் மகிழ்வோடு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் போல எங்கள் இனமும் தங்களுடைய பூர்வீக நிலங்களே தங்கள் தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கின்ற அந்த நிமிர்வோடு, அந்த செருக்கோடு, அந்த சிறப்போடு, யாருக்கும் அடிப்பணியாத ஒரு சுய நிர்ணய உரிமையோடு கூடிய வாழ்வொன்றை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பேரும், இத்தனை ஆயிரம் பேரும் தங்கள் உயிர்களை விதைத்திருக்கிறார்கள். இந்த சாவுகள், இந்த வீரச்சாவுகள், இந்த அற்புதங்கள், இந்த கொடைகள், இந்த தியாகங்கள் எங்கள் காலத்தோடு கரைந்து போய்விடக்கூடாது. இதை எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த கதைகளை நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும். இந்த வரலாற்றை நாங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த வரலாறுகள் மீது பொய்கள் புனையப்படும், புரட்டுகள் புனையப்படும், தவறான வரலாறுகளாக அவை மாற்றி அமைக்கப்படும். நாளை எங்கள் பிள்ளைகள் பொய்யான வரலாறுகளை தங்கள் பாட புத்தகத்திலே படித்து அந்த பொய்யான வரலாறுகளுக்கு பரீட்சை எழுதி அதில் சித்தியடைந்து அவர்களுடைய வேலைவாய்ப்பை பெற வேண்டியிருக்கும். எனவே வரலாறு என்பது மிக முக்கியமானது. அந்த வரலாற்றை சரியாக எழுதுவது அதைவிட முக்கியமானது. அதைவிட முக்கியமானது அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது. இப்போது மிக மேகமாக நடைபெற்று வருகின்ற ஒன்று நினைவளிப்பு என்பது. எங்கள் நினைவுகளிலிருந்து இந்த தடங்களை, இந்த சுவடுகளை, இந்த தியாகங்களை எங்கள் நினைவுகளிலிருந்து அளிக்கின்ற பெருமுயற்சி ஒன்றை சிங்கள தேசம் பெரும் பொருட்செலவில் எடுத்திருக்கிறது. இது சிங்களவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அல்ல, தமிழர்களையும் விலைக்கு வாங்கி இந்த நினைவளிப்பு என்பது நடத்தப்படுகிறது. இத்தகைய நினைவளிப்புகளிலிருந்து தப்பி பிழைத்த வரலாறுகளா இந்த வரலாறுகள் எங்கள் மனங்களிலே, எங்கள் சிந்தனைகளிலே இருக்கிறது. எங்கள் மண்ணின் பிள்ளைகளை, எங்கள் மண்ணின் மக்களை நீ அழிப்பாய், எங்கள் மண்ணை நீ எங்கே கொண்டு போய் வைப்பாய் என்பது போல, அந்த வரிகள் போல, நீ எதையும் அழிக்கலாம், எங்கள் மனங்களிலே, எங்கள் சிந்தைகளில் இருக்கின்ற நினைவுகளை நீ எப்படி அழைப்பா என்பது போல, நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கதை சொல்லிகளாக இருந்து எங்கள் வரலாறுகளை, இந்த தியாகத்தின் வரலாறுகளை, இந்த அற்புதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கடத்தியாக வேண்டும். இது ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் இருக்கக்கூடிய கடமையாக இதை உள்வாங்குங்கள். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அவ்வளவு தமிழ்ச் சொந்தங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் வாழக்கூடிய அந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய முகவரியிலே அந்த தியாகங்கள், அந்த குருதி என்பது ஒட்டி இருக்கிறது. இங்கே வந்து நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய குடியுரிமை, நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய குடியுரிமை இந்த மண்ணிலே வாழ்வதற்கான அந்த அந்த அந்தஸ்து என்பதிலே அந்த போராளிகளின் தியாகம், அந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் அடங்கியிருக்கிறது. எனவே அந்த ஒரு நன்றிக்காக என்றாலும், அவர்களால் தான் இந்த வாழ்வு உங்களுக்கு கிடைத்தது என்கின்ற அந்த ஒரு நன்றிக்காக என்றாலும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், போராட வேண்டாம். இந்த வரலாறுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். வாழ்கிற போது உங்கள் பிள்ளைகளை தமிழர் பிள்ளைகளாக வளர்த்திருங்கள். இந்த மொழிக்கு, இந்த இனத்துக்கு ஒரு கேடு வருகிற போது அந்த இந்த நிலத்துக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக துடித்து எழக்கூடிய பிள்ளைகளாக, மொழியின் மீதும் மண்ணின் மீதும் இந்த இனத்தின் மீதும் பற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். வரலாற்றை மறந்து போகிற ஒரு சமூகம் விடுதலை பெற்றதாக வரலாறு என்பதை இல்லை என்பதை நினைவிலே கொள்ளுங்கள்.

சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படுகின்ற மாத்தறை பிரவுன்ஸில் சொத்தை பயன்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு இலங்கையின் பண சுத்திகரிப்பு எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். வெற்றி பயண திட்டத்தால் தனியார் பேருந்துகளில் தன்னிச்சையாக கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள்.

கனடாவின் பொது பாதுகாப்பு துறையால் மதிப்பிடப்பட்ட 2422 பதிவுகளில் இதுவரை 1% குறைவான பதிவுகளே செய்யப்பட்டுள்ளன என்று ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதைத் தொடர்ந்து வருகின்ற மாதங்களில் புதிய பதிவீட்டின் கீழ் பதிவுகள் அதிகரிக்கும் என்று ஆணையர் அன்டன் பர்க்மேன் கூறியிருக்கின்றார். பிரான்சில் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற மாணவர் போராட்டங்களுக்கும் அமைதியின்மைக்கும் கட்டுப்பாடற்ற பெருமளவிலான குடியேற்றம் மற்றும் இஸ்லாம் ஆகியவையே காரணம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
1: புரட்சி தலைவா தலைவா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்
0: MGR 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652. டாக்டர் சபாபதி ரவீந்திரன் பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரூ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
3: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
0: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: இது உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்களுக்கு கணக்கக்கூடிய நேரம். அழைப்பிலே இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
6: ஓ வணக்கம், இது சோபாலன்.
5: சோபாலன் சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: முதல்ல மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேட்க விரும்பும் பாடல் அது வந்த பறவை போல வாழ வேண்டும்.
5: பல போராளிகள் ஆரம்ப காலங்களிலே பல போராளிகள் தங்களுடைய அடிக்கடி முணுமுணுத்த பாடல்களில் ஒரு பாடல். குறிப்பாக சீலன் அவர்கள் இந்த பாடலை எப்போதும் பாடிக்கொண்டு தெரிவார் என்கின்ற விடயங்களை அறிந்திருக்கின்றேன். ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
6: மிக்க நன்றி. வணக்கம்.
5: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் தெருவிலே பாடல்கள். நேரம் 4:20 நிமிடம். 5 மணி வரை உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன். கேட்கும் பாடல் வந்து நீரடிச்சி நீச்சல் என்ற அந்த பாடல. அதுக்கு முன் வந்து தமிழகத்தின் போரின் போது தம் உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்கும், கடற்புறாவை சேர்ந்த குமரப்பா குலேந்திரன் உட்பட 12 இலங்கைகளுக்கும், இந்திய ராணுவம், ஸ்ரீலங்கா ராணுவத்தாலும் இன படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்குமாக எனது அகவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை வந்து கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: உங்களுக்கான பாடல் மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரிய பாடத்திட்டத்துக்கு அமைய
4: கற்பிக்கப்படுகின்றன. 3964 talentaacademy.ca.
5: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
6: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
7: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றில். நேரம் 4:29.
8: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
9: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், Grade 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். Legacy Learning Hub, Markham & Finch, 2225 Markham Road, Unit 205, 647-532-2564. 647-532-2564.
7: நேரம் 4:30. அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்,
7: நலமா இருக்கிறோம் சுதா. நீங்கள் எப்படி நலம்
10: தானே? பாட்டு வந்து களத்திலும் அகதியாய், களத்திலும் அகதியாய் அந்த பாடல்
7: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி. வணக்கம்.
7: நன்றி, வணக்கம். V.S. உதயாவின் இசையில் வசீகரனின் வரிகளில் உருவாகிய பாடல்.

0: நேரம் 4:37 நிமிடம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
0: உங்கள் தெருவிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 4:39. அழைப்பில் இருக்க நடத்த நேயர் வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: நான் வித்யாக வைக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: தாய் மண்ணின் மீட்புக்காய் தம் இன்னுயிர்களை தியாகம் செய்து மனிதரில் மாணிக்கங்களாய் மிளிரும் மாவீரர்களுக்கு என் அகவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்க விரும்பும் பாடல் கடல் தண்ணில் அலை மீது.
0: ஒலிக்கிறது உங்கள் தெளிவாக அந்த பாடல். நன்றி, நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM. குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours.
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 6 கதிரைகளுடன் சாலிட்வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிழை பாடல்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். இந்த வேளையில வணக்கம்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
4: எனக்கு இந்த கீழங்கள் தமிழெல்லாம் தூங்குவது அந்த பாடலுக்கு அப்புறம் அதுக்கு முதல் அனைத்து மாவீரர்களுக்கும் இனப்பட உதவி செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் கற்று தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலுக்கு
3: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.

0: அந்த பாடல் சந்திரபோஸ் இசையிலே மலேசியா வாசவன் பாடிய பாடலாக கேட்டீர்கள்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
5: சுகந்தன் 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 3D Lethbridge Drive, Brampton, 647-574-3547, 647-574-3547.
7: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
8: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
7: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே. நேரம் 4:54. உங்கள் திருவிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
9: ஓ, நான் சிவானந்தன் கதைக்கின்றேன்.
0: வணக்கம் சிவானந்தன். என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க? சங்கே முழங்கு ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஒலிக்கிற பாடல் இது சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர் பாடிய பாடல். இந்த பாடலோடு இன்றைய அதிகாலை பொழுது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. ஒலிக்கின்ற இந்த பாடலோடு நானும் இன்றைய காற்றலையிலிருந்து விடைபெறுகின்ற நேரமும் நிறைந்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கிறேன். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே நல்ல நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்புக்குரிய அருண்குமார். தொடர்ந்து 5 மணி நிகழ்ச்சிகளிலே ராம் பிரசன் இணைந்திருப்பார். மீண்டும் ஒரு காற்றிலே காற்றிலே வழியாக சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.

நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். இன்று அக்டோபர் மாதம் 7 தேதி 2026 புதன்கிழமை.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 76 இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத்திறக்கும் எந்தவொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த ஆணையகம் அமைக்க இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அடையாளம் தெரியாத நோயினால் ரஷ்ய ஆய்வகப் பணியாளர் இறந்ததை கண்காணித்து வருவதாகவும், கனடாவில் எந்த ஆபத்துக்களையும் கண்டறியவில்லை என்றும் கனடாவின் பொதுச் சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் கொடூர பிளேக் நோய் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் விரைவில் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தவுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: பணம் தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாத நிதியளிப்பதை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் 3வது பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராகுவது குறித்து ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அக்டோபர் 26 முதல் நவம்பர் 6 வரை நடைபெறுகின்ற மதிப்பீட்டுக்கான தயார் நிலை, சட்ட மற்றும் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்கள் மற்றும் செயல்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. மீதமுள்ள 3 குறைபாடுகள் மற்றும் தாமதங்களை சரிசெய்து அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த மதிப்பீடு சர்வதேச நிதி கட்டமைப்பில் இலங்கையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தப்படுவதற்கு முக்கியமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த மாத இறுதி வரை எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும், தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவதனால் நட்டம் ஏற்படுவதாக கூறி தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதால் இலங்கையின் சில பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளும் எரிபொருள் இல்லை என்ற பதாதைகளும் காணப்படுகின்றன. ஒப்பந்தங்களின்படி குறைந்தபட்ச எரிபொருள் கையிருப்பை பீணுமாறு தனியார் நிறுவனங்களுக்கு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு எழுத்துப்பூர்வமாக உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் அனுர கருணாதிலக நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் எரிபொருள் விலை கொள்கை மற்றும் தற்போதைய தட்டுப்பாடு குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் 2வது கல்வி பயின்ற 23 ஷரித் திலிஷான் என்ற மாணவரின் உயிரிழப்புக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகடிவதை சம்பவம் காரணமாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து 11 மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து நிரந்தரமாக நீக்க அதன் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளது. குறித்த மாணவருக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் துன்புறுத்தல், உடல் மற்றும் உள ரீதியிலான அச்சுறுத்தல்கள் உட்பட கடுமையான ஒழுக்காற்று விதிமுறைகள் தொடர்பான விசாரணை அறிக்கை கடந்த வாரம் வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த மாணவர்களின் பல்கலைக்கழக பதிவு நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழக வளாகம், விடுதிகள் உட்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு சொந்தமான எந்தவொரு இடத்திற்கும் துணைவேந்தரின் எழுத்துமூல அனுமதியின்றி நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2023 ஏப்ரல் 29 ஷரித் திலிஷான் தனது வீட்டில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கடுமையான பகடிவதை மற்றும் உடல் உள ரீதியிலான துன்புறுத்தல்களை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலேயே அவர் இந்த முடிவை எடுத்ததாக அவரது பெற்றோர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் பகடுவதை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 14 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 76 இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத்திறக்கும் எந்தவொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சிறந்த ராஜதந்திர உறவுகள் தொடர்வதாக இந்திய சட்டமா அதிபர் வெங்கட் ரமணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும், இந்தியாவின் நிலைப்பாட்டை இலங்கை ஏற்றுக்கொள்ளும் செல்லுமாறு கட்டாயப்படுத்தப்பட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட 1974 ஒப்பந்தம் மற்றும் இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி உரிமைகளை கட்டுப்படுத்திய 1976 ஒப்பந்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடற்பகுதியில் மீன்வளம் குறைவடைந்துள்ளமையும் இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதற்கு ஒரு காரணமாக இருப்பதாகவும் இந்திய சட்டமா அதிபர் தெரிவித்தார். இதேவேளை சர்வதேச கடல் எல்லையை மீறி இலங்கை கடற்பரப்புக்குள் செல்லாத வகையில் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 76 ஒப்பந்தங்களின் அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ செல்படியாகும் தன்மை குறித்து இந்திய உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை. இந்த வழக்குகள் 2008 முதல் நிலுவையில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட விசாரணை 2027 பிப்ரவரி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: கச்சதீவு விவகாரத்தில் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய மத்திய அரசு தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கச்சதீவில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் தொடர்கதையாகி வருவதாக கூறப்படும் நிலையில் கச்சதீவை மீட்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. மீனவர்கள் தரப்பில் முன்னிலையான வழக்கறிஞர் பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதிகளுக்கு செல்லும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக நிகழ்கின்றது என்று தெரிவித்தார். அவர்களது விசைப்படகுகள், வலைகள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இலங்கை கடற்படையினரின் இந்த அத்துமீறல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வாதிட்டார். மத்திய அரசு தரப்பில் சர்வதேச கடல் எல்லையை கடந்து மீன்பிடிக்கும் மீனவர்களை மட்டுமே இலங்கை கடற்படை கைது செய்வதாகவும் இந்திய கடல் எல்லைக்குள் கைது சம்பவங்கள் நிகழவில்லை என்றும் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வெளியுறவு கொள்கை விவகாரம் என்பதனால் நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து துறைகளில் ஆராய்ச்சி, திட்டமிடல், மதிப்பீடு, கண்காணித்தல் ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து ஆணையகம் என்ற சிறப்பு நோக்க நிறுவனத்தை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. போக்குவரத்து தொடர்பான பல்வேறு அமைச்சகங்கள் முகமைகளுக்கு இடையே உரிய திட்டமிடல் இல்லாததனால் நீண்டகாலமாக நிலவும் சவால்களுக்கு தீர்வு காண்பதை இந்த ஒப்புதல் நோக்கமாக கொண்டுள்ளது. சிறந்த ஒருங்கிணைப்பு பல்வேறு போக்குவரத்து மாதிரிகளை ஒருங்கிணைப்பதை ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டில் போக்குவரத்து உட்கட்டமைப்பு மேம்பாட்டின் செயல்திறன், நீடித்த தன்மை, பயன் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து ஆணையகம் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 500 அல்லது அதிகமான செலவுடைய மத்திய அரசின் உட்கட்டமைப்பு திட்டங்களை தொழில்நுட்ப மதிப்பீட்டை ஆணையகம் மேற்கொள்ளவிருக்கின்றது. நிதிசார் மதிப்பீடு தற்போதுள்ள நிதி மதிப்பீட்டின் நடைமுறைகள் மூலம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: அல்பர்டா மாகாண வாக்கெடுப்புக்காக அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட 3000 மேற்பட்ட வாக்குச்சீட்டுகள் பிழைகள் காரணமாக செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அறிவிப்பு படிவங்கள் விடுபட்டிருப்பது அல்லது அடையாள சான்றுகளில் பிழைகள், சிக்கல்கள் இருப்பது போன்ற காரணங்களினால் சில வாக்குச்சீட்டுகள் செல்லாதவையாக கருதப்பட்டிருப்பதாகவும், இருப்பினும் மின்னஞ்சல் வழியாக சரியான தகவல்களை சமர்ப்பிக்க இன்னும் அவகாசம் உள்ளதாகவும் எலெக்ஷன்ஸ் அல்பர்டா தெரிவித்துள்ளது. அக்டோபர் 19 நடைபெறவுள்ள அல்பர்டா மாகாண பொது வாக்கெடுப்பில் வாக்காளர்களிடம் 10 கேள்விகள் கேட்கப்படவுள்ளன. இதில் குடியேற்றம் மற்றும் நீதித்துறை நியமனங்கள் தொடர்பான அதிகாரங்களை மாகாணத்திற்கு அதிகரிப்பது, அத்துடன் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வது குறித்த சட்டப்பூர்வமான வாக்கெடுப்பை நடத்துவதற்கான செயல்முறையை அல்பர்டா தொடங்க வேண்டுமா என்பது போன்ற கேள்விகள் அடங்கவுள்ளன. வாக்கெடுப்பு அக்டோபர் 19 நடைபெற்றாலும் முன்கூட்டிய வாக்களிக்கும் வசதி அக்டோபர் 13 முதல் 17 வரை வழங்கப்படும். அடையாளம் தெரியாத நோயினால் ரஷ்யா ஆய்வக பணியாளர் இறந்ததை கண்காணித்து வருவதாகவும், கனடாவில் எந்த ஆபத்துக்களையும் கண்டறியவில்லை என்றும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் இர்குட்ஸ் சைபீரியா மற்றும் பிளேக் எதிர்ப்பு நிறுவனத்தில் பணிபுரியும் 28 வயது பெண் ஊழியருக்கு ஏற்பட்ட நோய் மற்றும் அவருடைய மரணம் குறித்து நிறுவனம் அறிந்திருப்பதாக கனேடிய பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. சர்வதேச கூட்டாளர்களு தொடர்பில் இருப்பதாகவும் தனது உலகளாவிய பொது சுகாதார புலனாய்வு அலைமைப்பு மூலமாக இந்த நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது கனடாவில் எந்த ஆபத்தும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொற்று நோயினால் இறந்த தொழிலாளியுடன் தொடர்பில் இருந்தவர்களிடையே பிளேக் நோய் பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றும் ரஷ்ய சுகாதார மற்றும் நுகர்வோர் அமைப்பான உலக சுகாதார அமைப்பின் கிளை தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: யுக்ரைன் மீது பாரிய தாக்குதலை நடத்த ரஷ்யா தயாராகி வருவதாக கூறிய யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நட்பு நாடுகள் ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதுகுறித்து யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கின்ற காணொலியில் ரஷ்யா ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவது குறித்த புதிய தகவல்கள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். தேவையான ஆயுதங்களை வழங்கக்கூடிய உலகின் எந்தவொரு நாட்டையும் இது சார்ந்திருப்பதாகவும் எனவே மிகவும் முக்கியமான நட்பு நாடுகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ரஷ்யாவின் தீவிர வான்வெளி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து யுக்ரைனின் நகரங்களையும் கட்டமைப்பு வசதிகளையும் பாதுகாக்க தற்காப்பு ஆயுதங்கள் அவசரமாக தேவைப்படுவதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அபுதாபியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் உடல்நலம் தேறி வருவதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. துபாயில் இருந்து டெல் அவீவ் நகருக்கு சென்ற ஃபிளை டுபாய் விமானத்தை கடத்தும் முயற்சியின் போது இந்திய விமானி ஸ்மித் மச்சார் சக துணை விமானியினால் கடுமையாக தாக்கப்பட்டார். சவுதி அரேபிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்மித் சேதம் அடைந்த மண்டையோட்டு பகுதிகளை சீரமைத்து இப்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக அபுதாபி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். அவரது உடல்நிலை குறித்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட பதிவில் கேப்டன் ஸ்மித் மச்சார் தொடர்ந்து சீரான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக தெரிவித்தார். ரஷ்யாவில் பிளேக் நோய் பாதிப்பு ஏற்பட்டதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரைவில் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தவுள்ளார். ரஷ்யாவின் சைபீரிய பகுதியில் உள்ள ஆராய்ச்சி மையத்தில் ஆராய்ச்சியின் போது சோதனை குழாய் உடைந்ததன் காரணமாக பிளேக் நோய் கிருமி தாக்கி பெண் தொழில்நுட்பவியலாளர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது வேகமாக பரவக்கூடிய வகையைச் சேர்ந்ததால் பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவின் சைபீரியாவில் அமைந்திருக்கின்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள பிளேக் நோய் விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி புட்டினுடன் விரைவில் தொலைபேசியில் பேச இருப்பதாக குறிப்பிட்டார். பிளேக் என்பது மிகவும் கொடூரமான நோய். முந்தைய காலங்களில் இதை எளிதில் கட்டுப்படுத்தியதாகவும் ஆனால் தற்பொழுது அந்த நுண்ணுயிரிகள் இராணுவப்படை போல மிக பலமாகவும் சுதந்திரமாகவும் தந்திரமாகவும் உருமாகியிருப்பதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு தேவையான உதவிகளை வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து சர்வதேச சுகாதார அமைப்பு கூறும் பொழுது ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவத்தினால் ஏனைய நாடுகளுக்கு பரவும் அபாயம் மிகவும் குறைவு என்றும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கச்சதீவு தொடர்பான 1974 மற்றும் 76 இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத் திறக்கும் எந்தவொரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து துறைகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த ஆணையகம் அமைக்க இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடையாளம் தெரியாத நோயினால் ரஷ்ய ஆய்வக பணியாளர் இறந்ததை கண்காணித்து வருவதாகவும் கனடாவில் இது தொடர்பான எந்த ஆபத்துக்களையும் கண்டறியவில்லை என்றும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் பிளேக் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரைவில் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தவுள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: www.cmr.fm. Sahaja Ayurvedic Herbal Consultation Center. Asthma, allergy, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000.
3: தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேரம் அதிகாலை 5:19. இன்றைய இறையோசை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க சீர்காழி கோவிந்தராஜன் பாடும் பக்திகானம் ஒலிபரப்பாகின்றது.

நிகழ்ச்சி நெய் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் தொடர்வது கிறிஸ்தவ கீதம் பாடலை பாடுகின்றார் கல்பனா.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
5: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

சிந்தனையாளர் அரிஸ்டாட்டிலின் மாணாக்கர் அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டிலிடம் இருந்து கிரேக்கத்தின் பல இளவரசர்கள் கல்வி பயின்றார்கள். மெசடோனிய இளவரசரான அலெக்சாண்டரும் அவர்களில் ஒருவர். ஒரு நாள் அரிஸ்டாட்டில் தன்னுடைய மாணாக்கர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்வீர்கள் என்று தன்னுடைய மாணாக்கர்களை பார்த்து கேட்டார். ஒவ்வொருவரும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரிஸ்டாட்டிலின் போதனைப்படிதான் ஆட்சி செய்வோம் என்று சொன்னார்கள். அலெக்சாண்டர் சொன்னார், உங்கள் போதனைகளே மனதில் வைத்துக் கொள்வேன், ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு எது சரியென்று படுகிறதோ அந்த மாதிரி தான் ஆட்சி செய்வேன். குருவிடம் அலெக்சாண்டருக்கு பக்தியும் விசுவாசமும் இருந்தாலும் தனக்கென்று தனியான சிந்தனை இருப்பதை தெளிவுபடுத்தும் வகையில் பதிலை சொன்னார். எத்தனை விஷயங்களை நாம் கற்றாலும் நமக்குள்ள தனி சிந்தனையை தனித்தன்மையினை ஒருபோதும் இழந்து விடலாகாது. கிரேக்க கலாச்சாரம் தான் உன்னதமானது என்கின்ற கருத்தில் இருந்தவர் அரிஸ்டாட்டில். பல கலாச்சாரங்களையும் ஒருங்கிணைத்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டுமென எண்ணியவர் அலெக்சாண்டர். உங்களுடைய தனித்தன்மையை விட்டுவிடாதீர்கள். மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
4: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். மழைக்கான வாய்ப்புகள் 40% தென்படுகின்றன.

0: இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். நேரம் காலை 5:52.
1: பெண் மாநிலா சுமதி இந்த வெட்டிங் வருது இல்லே?
2: ஓமண்ணா அண்ணியும் வரணுண்டவர்.
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதாப்ல?
2: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
6: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
7: 416-834-2266.
8: Jewelers.
10: Ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta ta

0: இனி உற்சாகம் தரும் காலவேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: முல்லைத்தீவு உண்ணாப்புலவு பிரதேச வைத்தியசாலைக்கு செவ்வாய்க்கிழமை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 30க்கும் மேற்பட்ட கற்பிணி தாய்மார்கள் சென்றிருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை வழங்கப்படாமல் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெளிவான பார்வை, பிரகாசமான எதிர்காலம் கட்டம் 2 திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் தர மாணவர்களுக்கான விரிவான கண் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1756 மாணவர்களில் 173 பேருக்கு பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க தவறியுள்ள தற்போதைய அரசாங்கம் இலங்கை மக்களை ஏமாற்றி இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயல்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் மன்னார் வீதியான சங்குப்பட்டி பாலம் தற்பொழுது புனரமைப்பு வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதனால் ஒரு சில தினங்களுக்கு சங்குப்பட்டி பாலத்தூடாக பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் யாழ் மன்னார் போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திரமோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை உட்பட பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைக்கவுள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி வீதத்தை 0.25% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் அரிவாள்வெட்டு தலைதூக்கியிருப்பதாக சட்டம் ஒழுங்கு குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் முதல்வருமான MK Stalin விமர்சித்திருக்கின்றார். கனடாவில் இறப்புக்கான மருத்துவ உதவி மெய்ட் நடைமுறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட முடிவை வெளியிட அரசாங்கம் தயாராகி வருவதாக நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தெரிவித்திருக்கின்றார். அக்டோபர் 5ஆம் தேதி இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலில் எரிக் டுஹைம் தலைமையிலான கியூபெக் கன்சர்வேட்டிவ் கட்சி 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தேசிய சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வ கட்சி அந்தஸ்தை பெற்று வரலாற்று சாதனையை பெற்றிருக்கின்றது. அல்பர்டாவின் மாகாண பொது வாக்கெடுப்புக்கான 3000க்கும் மேற்பட்ட தபால் வாக்குகள் பிழைகள் காரணமாக செல்லாதவை என கூறி நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அல்பர்டா தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் உள்ள சோச்சி நகருக்கு அருகே 22 இந்தியர்களை ஏற்றிச் சென்ற லைபீரிய கொடி கொண்ட கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஆளில்லா கடற்படை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக அது தீப்பிடித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு ஃபோர்ட் ஹூட் தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 13 அமெரிக்க ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டதற்கும் 32 பேர் காயமடைந்ததற்கும் காரணமான முன்னாள் ராணுவ மேஜர் நிடால் ஹசனுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி துப்பாக்கிச்சூட்டின் மூலமாக மரண தண்டனை நிறைவேற்றப்படவுள்ளது. உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளுக்கு ஈரானுடனான போர் காரணமல்ல என்றும் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யுக்ரைன் நடத்தி வரும் தாக்குதல்களே முக்கிய காரணம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஹோமோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தொடர்ந்தும் செல்வதை உறுதி செய்ய கப்பல் உரிமையாளர்கள் போராடி வருவதனால் அதன் வழியே பயணிக்கும் எண்ணெய் கப்பல்களின் தலைவர்களுக்கு மாதத்துக்கு $1,00,000 வரையிலும் ஒவ்வொரு பயணத்திற்கும் $50,000 ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: மின்சார கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். FM 101.3 CMR தமிழ் FM-இல் காலை நேர உற்சாகம் புத்தம் புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. We are already dealing with some ongoing problems on the 401 eastbound the express at Weston. A stalled vehicle affecting a right lane. Keep that in mind as you're making your way out. Elsewhere, it seems to be a collision and closure free drive, but volume filling in already. South on the 410 through Sandalwood, right down to Queen. South 427 near the 409. And no issues on the Don Valley Parkway in either direction. If you're heading out and do have any updates to the course of your commute, you can call us at 1-833-NOW-SLOW. Plan your winter getaway with Porter Airlines this year and enjoy nonstop flights from Pearson to Mexico, the Caribbean, and Costa Rica. Book at flyporter.com and actually enjoy economy. With the latest traffic, I'm Samantha Diaz.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
3: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
2: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
4: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: அதெல்லாம் வேண்டாம், நேரவே சொல்லு.
6: நான் உன்னை

0: 6:18 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கே கே மற்றும் நந்தினி குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: 6 மணிக்கு இந்த மணித்தியாலத்திற்கான தலைப்புச் செய்திகளை நேர்கள் கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது புத்தம் புது காலை.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. நேரம் காலை 6:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நுகேகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போதே சிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டாா்.

0: கோவை உட்பட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை எட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் தென் தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மாதம் 31 தேதிக்குள் நடப்பு அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சொத்து உரிமையாளர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கின்றார். இந்திய உச்சநீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் செயற்பாட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிட்டு வந்த முன்னாள் கன்சர்வேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ் அலெக்சாண்டர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக வெளியான கருத்து கணிப்புகளில் போதிய ஆதரவை பெறாத நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தெளிவாக இல்லை என்பதை உணர்ந்தே இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா தனது வடக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதிப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் கனேடிய உயர் ராணுவ அதிகாரி எச்சரித்திருக்கின்றார். கனடாவின் வடக்கு பகுதிகளில் போதிய ராணுவ பிரசன்னம், கண்காணிப்பு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு இல்லாத நிலை தொடருமானால் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண அரசு தனியார் கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான ஒசாப் மாணவர் நிதியுதவி கொடுப்பனவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. கனடாவில் அண்மையில் அமலுக்கு வந்த C-12 சட்டத்தின் கீழ் கனடாவுக்குள் நுழைந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் அகதி பாதுகாப்பை கோருபவர்களின் விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்துக்கு அனுப்பப்படாமல் நிராகரிக்கப்படும் புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் இடம்பெற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அன்றைய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான உயிரிழப்பை ஏற்படுத்திய நாடாக பதிவாகியுள்ளது. யெமனில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமையை கருத்தில் கொண்டு யெமன் மற்றும் ஜிபூட்டிக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவியை வழங்க ஜப்பான் தீர்மானித்துள்ளது. தனது வலுவான ராணுவத்திறன் மூலம் மத்திய கிழக்கில் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்காவினால் முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு தொடரும் என தெரிவித்திருக்கின்ற அவர், அமெரிக்க படைகளை மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றும் நோக்கில் ஈரான் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. It looks like problems are ongoing on the 401 westbound approaching the Avenue Road area. Collision there blocking the right lane. It's backed up anywhere from the DVP as a result. Eastbound through the area, of course, commuters slowing down to have a look. East 401 also stop and go from Pearson to the 400. South 400 backing up Finch to the 401. And if you're on the 410, it's busy in both directions through Sandalwood right through to Queen. This fall, get your hands on steel leaf blowers and the new SFA 120 battery-powered snow thrower. Uncompromised power and features available at all authorized steel dealers. Steel.ca for locations. With the latest traffic, I'm Samantha Diaz.
2: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கலை மரபுரிமை உபக்குழு ஒருங்கிணைக்கும் கலையரசி 2026 கலை நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:31 மார்க்கத்தில் இலக்கம் 171 டவுன் சென்டர் புளோவார்டில் அமைந்திருக்கின்ற பிளாட்டோ மார்க்கம் தியேட்டரில் நடைபெறும். 416-995-6099.
2: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

நேரம் காலை 6:42 2023 இதே நாள் அக்டோபர் 7 ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் இடம்பெற்று 3 நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அன்றைய தாக்குதலில் சுமார் 1200 பேர் வரையில் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணை கைதிகளாகவும் காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான உயிரிழப்பை ஏற்படுத்திய நாடாக பதிவாகியிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் இஸ்ரேலியர்கள் நினைவு நாளை அனுஷ்டிக்கின்றார்கள். தாக்குதல் ஆரம்பமான அதிகாலை 6:29 என்ற நேரத்தை நினைவுகூறும் வகையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உயிர் தப்பியவர்கள் தெற்கு இஸ்ரேலில் இருக்கின்ற நோவா என்ற இசைவிழா நடைபெற்ற இடத்தில் பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்வுகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நாடு முழுவதிலும் நினைவேந்தல் நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது. அக்டோபர் 7 தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் காசாவில் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளில் 74,000 அதிகமான பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் இன்றைய நினைவு தினம் இஸ்ரேலியர்களின் துயரத்தை மட்டுமன்றி காசாவில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடியையும் மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.

0: 6:49. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்கார்ப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
6: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் தேர்தல் களத்தில் போட்டியிட்டு வந்த முன்னாள் ஒன்டாரியோ சுகாதாரத்துறை அமைச்சர் கன்சர்வேடிவ் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ் அலெக்சாண்டர் அவர்கள் இந்த போட்டியில் இருந்து விலகுவதாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். முன்னதாக வெளியான கருத்து கணிப்புகளில் போதிய ஆதரவை அவர் பெறாத நிலை காணப்பட்ட நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அறவே இல்லை என்பதை உணர்ந்தே இந்த முடிவை தான் எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் எந்தவொரு வேட்பாளருக்கும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது அலெக்சாண்டர் விலகியிருக்கின்ற நிலையில் இந்த போட்டி மேலும் இறுக்கமாக இருக்கின்றது. இருவருக்கு இடையிலான போட்டியாக இந்த தேர்தல் களம் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த தேர்தலில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது கிறிஸ் அலெக்சாண்டர் அவர்களுடைய பெயர் இந்த வாக்குச்சீட்டில் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் போட்டியிடவில்லை. இதுவும் சில வேளைகளில் வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ நகரசபை தேர்தலுக்கான முட்கூட்டிய வாக்களிப்பு October 6 நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் பிரதான போட்டி தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவுக்கும் மற்றும் மாநகரசபை உறுப்பினர் பிராட் ஃபோர்டுக்கும் இடையே தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கின்றது.

இலங்கை இந்திய செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நுகேகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போது ஷிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். அரச வங்கியொன்றில் 100 லட்சம் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் சமூகங்களின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான விசேட விதிமுறைகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பழங்குடியினர் சமூகங்களின் பாரம்பரியம், வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. 469 அதிகாரமான வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசேட விதிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளின் கீழ் சட்டம், ஒழுக்கம், நடைமுறை அல்லது பாரம்பரிய பயன்பாட்டின் அடிப்படையில் உரிமைகளை பெற்றுள்ள பதிவு செய்யப்பட்ட பழங்குடியினர் சமூக உறுப்பினர்களுக்கு குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் உரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கப்படவுள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சர் முன்வைத்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி குறித்த விதிமுறைகளை அரசு வர்த்தமானியில் வெளியிட்டு பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மூவர் அடங்கிய கொழும்பு விசேட மேல் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளுக்கு இன்று இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. குறித்த இருவரும் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஷஹ்ரான் ஹாசிம் உட்பட்டவர்களுடன் இணைந்து புத்தளம் வனாத்துவிலு லெஸ்டோஸ் தோட்டத்தில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை களஞ்சியப்படுத்தியதாக குறித்த இருவருக்கும் எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக 2027 வரவு செலவு திட்டத்தில் தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளுமாறு கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலின்போது தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் திறன்மிக்க தொழிலாளர் வளம், கண்ணியமான தொழில் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தின் கீழ் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்பில் கொள்கை ரீதியிலான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்ததாக அந்த கடிதத்தில் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் தற்பொழுது வேலையின்றியுள்ள அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளுமாறும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். மேலும் இந்த வேலைவாய்ப்பு வழங்கும்

0: வேலை திட்டத்தை தெளிவான காலக்கெடுவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்திய விமானப்படையின் 29வது புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. தற்பொழுது விமானப்படையின் துணை தளபதியாக பணியாற்றி வரும் அசுதோஷ் தீக்ஷித் சிறந்த மூலோபாய திட்டமிட்டலுக்கு பெயர் பெற்றவர் ஆவார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அக்டோபர் 31ஆம் தேதியோடு பணி நிறைவு பெறுகின்றார். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஏர் சீஃப் மார்ஷல் அந்தஸ்தில் அசுதோஷ் தீக்ஷித் புதிய விமானப்படை தளபதியாக பொறுப்பேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச பதவியில் பிரதமர் நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை பாராட்டி மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது அரசின் தலைவராக தொடர்ந்து 25 ஆண்டுகளை கடந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குஜராத்தில் 3 முறை முதலமைச்சராக பதவி வைத்த பின் தொடர்ந்து 3 மக்களவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்றது பிரதமர் நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் ஆதரவை பிரதிபலிப்பதாக அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் வளர்ச்சி, கலாச்சார பாரம்பரியம், சுற்றுச்சூழல் பொறுப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்கம் மற்றும் சர்வதேச கூட்டு முயற்சிகள் வரை சிறந்து விளங்கியிருப்பதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உட்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக அரிசி விலை கடந்த 4 மாதங்களில் 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு மூட்டை அரிசி 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை அதிகரித்திருப்பதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அரிசி மட்டுமன்றி ஏனைய அத்தியாவசிய மளிகைப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். அத்துடன் மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் என விலை அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது. இதையடுத்து இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் தமிழக வெற்றிக்கழக அரசு தூங்கிக் கொண்டிருக்கின்றதா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: பவதார் நீ கார்த்திக் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. அழகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் புத்தம்புது காலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். தற்போதைய சாலை நிலவரம் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. As you're currently heading out, it is a busy drive through the GTA, so you definitely have to pack a little bit of extra patience this morning as you're making your way out. We do have problems on the 401 heading westbound just past Avenue Road. A collision there blocking a right lane. It's backed up from about Leslie. And in the collectors approaching Warden, getting word of a new problem affecting a right lane. Collision and closure free eastbound, but heavy from Pearson to the 400. DVP still going 401 to Eglinton and East Gardner. Stop and go Islington towards Strawn. Plan your winter getaway with Porter Airlines this year and enjoy nonstop flights from Pearson to Mexico, the Caribbean, and Costa Rica. Book at flyporter.com and actually enjoy economy. With the latest traffic, I'm Samantha Diaz.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. தற்போதைய காலநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொள்வோம். டொரண்டோவில் தற்பொழுது வெப்பநிலை 11.5 செல்சியஸ். முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 21.5 செல்சியஸ். அத்தோடு மழைக்கான சாத்தியக்கூறுகள் 40% தென்படுகின்றன. இன்று அதிகுறைந்த வெப்பநிலை 10.5 செல்சியஸாக இருக்கும். அத்தோடு இரவு பொழுதிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளை காலையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அதிகுடி வெப்பநிலை 19.5 செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 6.5 செல்சியஸ்.
2: வரலாற்றில் இன்றைய நாள். இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1769 ஆங்கிலேய நாட்கான் பயணி கேப்டன் ஜேம்ஸ் குக் நியூசிலாந்தை கண்டுபிடித்தார். 1806 ஆங்கிலேயர் ரால்ஃப் வெஜ்வுட் என்பவரால் காபன் தாள் காப்புரிமம் பெறப்பட்டது. 1874 யாழ்ப்பாணத்துக்கான தந்தி இணைப்பு அனுராதபுரம் வரை நீடிக்கப்பட்டது. 1916 அமெரிக்காவில் கால்பந்தாட்ட போட்டியொன்றில் ஹம்பர்லேண்ட் பல்கலைக்கழக அணியை ஜோர்ஜியா டெக் அணி 220-0 விகிதத்தில் தோற்கடித்தது. அமெரிக்க கல்லூரிகளுக்கிடையில் கால்பந்தாட்ட வரலாறு மிகவும் பக்கசார்பான போட்டி இதுவாகும். 1919 காந்தியடிகளின் நவஜீவன் என்னும் பத்திரிகை வெளிவர ஆரம்பித்தது. 1919 நெதர்லாந்தின் KLM விமான சேவை ஆரம்பமானது. தனது ஆரம்ப பெயருடன் இன்னும் இயங்கும் மிக பழமையான விமான சேவை இதுவாகும். 1920 ஸ்வால்கி உடன்படிக்கையில் போலந்தும் லித்துவேனியாவும் கையெழுத்திட்டன.
3: வரலாற்றில் இன்றைய நாள்.

0: அமெரிக்காவில் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு மாற்றீடாக என்ன செய்யலாம் என்று சிந்தித்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கிய அரசு ஆணையில் கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் குறிப்பாக வீதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் பொதுவாக பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த டைட் டீசல் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருள் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சிவப்பு பகை டீசல்களை நாங்கள் வழமையாக புல்லு வெட்டுகின்ற இயந்திரங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான எரிபொருளுக்காக குறிப்பாக விவசாய உற்பத்தி இயந்திரங்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தி வந்ததை அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த டைட் டீசல் எரிபொருளை விரிவாக பயன்படுத்துவதற்காக அனுமதியை வழங்கக்கூடிய நிர்வாக உத்தரவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக இதனை பார்க்கின்ற பொழுது சிவப்பு நிறமாக இருக்கும் இந்த டைட் டீசல் விவசாய இயந்திரங்கள் மற்றும் வீதிகளுக்கு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த டீசலுக்கு வீதிகளில் பயன்படுத்தக்கூடிய வரிகள் பொருந்தாது என்பதனால் வழக்கமான டீசலை விட இதனுடைய விலை குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இதனை பயன்படுத்தும் உத்தரவில் அவர் கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறிப்பாக இதுவரை காலமும் பார ஊர்திகள் மற்றும் ஏனைய வாகனங்களில் பயன்படுத்துவதற்கு தடை இருந்தது. இப்பொழுது இந்த கட்டுப்பாடுகள் நீங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு தற்காலிகமான நடவடிக்கை என்று அறிவிக்கப்பட்டாலும் இந்த ஆண்டு இறுதி வரை வீதிகளில் இந்த டைட் டீசலை பயன்படுத்துவதற்கு வழக்கமாக செலுத்தக்கூடிய வரிகள் பொருந்தாது என்ற ஒரு விடயத்தையும் இந்த உத்தரவில் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வரிகளை எதிர்காலத்தில் முழுமையாக நீக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் சில மாநிலங்கள் ஏற்கனவே இந்த டைட் டீசல் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருக்கின்ற நிலையில் அதிகரித்து வருகின்ற டீசல் மற்றும் ஏனைய எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த உத்தரவு பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பலர் இந்த டைட் டீசல் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது என்பது சந்தை விலையில் நேரடியான குறைப்பை ஏற்படுத்தாது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே எரிபொருளின் வரிச்சலுகை பெற்ற குறைந்த விலை வடிவத்தை பரவலாக பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பதன் மூலமாக குறிப்பாக போக்குவரத்து மற்றும் விவசாய துறைகளில் எரிபொருள் செலவை குறைக்க முடியும் என்ற ஒரு பரிந்துரையையும் முன்வைக்கின்றார்கள். இருந்தபோதிலும் இப்பொழுது இந்த விவசாய உற்பத்தி துறையில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த எரிபொருள் என்பது சாதாரண வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.com. பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரு சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: ஜேபி டிரான்ஸ்போர்ட் விடுக்கும் அறிவித்தல். ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 சென்ட்ஸ் மற்றும் அதே போல சோலோ யூஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சென்ட்ஸ் டிரைவர் ரேட் ஆக வழங்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். அதே நேரத்தில் டெடிக்கேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் இருக்கின்றது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவராக இருந்தால் உடனடியாகவே சிறந்த வேலை வாய்ப்பை நீங்கள் தவறவிடாமல் இணைந்து கொள்ளலாம். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் 6475743547 647 6475743547. ஜேபி டிரான்ஸ்போர்ட். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
1: என்ன யோசினே,
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 6474-9757.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நிலையில் விசாரணை அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட நேர விசாரணைகளைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 9 மாத கால சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையிலான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகின்றது. தமிழகத்தில் கோவை உட்பட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை எட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் தென் தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் நடப்பு அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சொத்து உரிமையாளர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்திருக்கின்றார். இந்திய உச்சநீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் செயற்பாட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிட்டு வந்த முன்னாள் கன்சர்வேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ் அலெக்சாண்டர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக வெளியான கருத்து கணிப்புகளில் போதிய ஆதரவை பெறாத நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தெளிவாக இல்லை என்பதை உணர்ந்தே இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா தனது வடக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதிப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் கனேடிய உயர் ராணுவ அதிகாரி எச்சரித்திருக்கின்றார். கனடாவின் வடக்கு பகுதிகளில் போதிய ராணுவ பிரசன்னம், கண்காணிப்பு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு இல்லாத நிலை தொடருமானால் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண அரசு தனியார் கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான ஒசாப் மாணவர் நிதியுதவி கொடுப்பனவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. கனடாவில் அண்மையில் அமலுக்கு வந்த C-12 சட்டத்தின் கீழ் கனடாவுக்குள் நுழைந்து 1 வருடத்துக்கு பின்னர் அகதி பாதுகாப்பை கோருபவர்களின் விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்துக்கு அனுப்பப்படாமல் நிராகரிக்கப்படும் புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் இடம்பெற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அன்றைய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான உயிரிழப்பை ஏற்படுத்திய நாளாக பதிவாகியுள்ளது. யெமனில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமையை கருத்தில் கொண்டு யெமன் மற்றும் ஜிபூட்டிக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவியை வழங்க ஜப்பான் தீர்மானித்துள்ளது. தனது வலுவான ராணுவத்திறன் மூலம் மத்திய கிழக்கில் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்காவினால் முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு தொடரும் என தெரிவித்திருக்கின்ற அவர், அமெரிக்க படைகளை மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றும் நோக்கில் ஈரான் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability.

0: Good morning. As you're currently heading out, it is a busy drive through the GTA, so you definitely have to pack a little bit of extra patience this morning as you're making your way out. We do have problems on the 401 heading westbound just past Avenue Road. A collision there blocking a right lane. It's backed up from about Leslie. And in the collectors approaching Warden, getting word of a new problem affecting a right lane. Collision and closure free eastbound, but heavy from Pearson to the 400. DVP still going 401 to Eglinton and East Gardner stop and go Islington towards Strawn. Plan your winter getaway with Porter Airlines this year and enjoy nonstop flights from Pearson to Mexico, the Caribbean, and Costa Rica. Book a flyporter.com and actually enjoy economy. With the latest traffic, I'm Samantha Diaz.
1: Toronto winter for the open late, pendant to Pahay Celsius, Mughal Kutam Dari the Karnapadagandadi, Kartu, then Merkutisanoki Maniku. கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. சில இடங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று ஆதிக்குடி வெப்பநிலை 21°C, குறைந்த வெப்பநிலை 10°C. ஒரு புதிய வீட்டை நீங்கள் வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொக்கேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் இருக்கின்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம்ஸ் ப்ரொஜெக்டையும் நீங்கள் newhomecenter.com என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி ஒவ்வொரு பில்டராக நீங்கள் ப்ரொஜெக்டை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹோம்ஸ் தொடக்கம், டிடாச் ஹோம்ஸ் வரை பல தெரிவுகள், புதிய ப்ரொஜெக்ட்ஸ் அனைத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 இருந்து ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ அரசின் ரீபேட்ஸ் மூலமாக நீங்கள் $130,000 வரையில் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ப்ரொஜெக்டுகளின் பிரைஸ், லொகேஷன், ஃப்ளோ பிளான்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் கிடைக்கின்றது, newhomecenter.com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றைய தேடுங்கள், newhomecenter.com. விவரங்களுக்கு 416-700-3333
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வரலாற்றில் இன்றைய நாள், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1933 ஐந்து விமான சேவை நிறுவனங்களை இணைத்து ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. 1940 இரண்டாம் உலக போர் ஜெர்மனி ருமேனியாவை தாக்கியது. 1942 அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஐக்கிய நாடுகள் அவையை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்தன. 1949 ஜெர்மன் ஜனநாயக குடியரசு உருவாக்கப்பட்டது. 1950 சீனா திபெத் மீதான தாக்குதலை ஆரம்பித்தது. 1951 இஸ்ரேலிய அரசு டேவிட் பென் என்பவரால் அமைக்கப்பட்டது. 1959 சோவியத் விண்கலம் லூனா 3 சந்திரனின் அதிதூரத்திய புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பியது. வரலாற்றில் இன்றைய நாள்.

0: போலே.
1: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அதோடு உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். உங்களுக்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடம் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார். உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். தொடர்புகளுக்கு 416-837-7795, 416-837-7795. நவீன்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547, 647-574-3547.
3: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5% இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
8: Everything okay? No problem. Indigenam.
7: Bar kalamu closing da. Tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
2: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
8: செல்லம்
7: இல்லடா, செல்வம்.
8: சரி சரி.
1: 7:56.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: டம்ளரிச் தாக்குதல் தொடர்பில் டம்ளரிச் கொலையாளியுடன் அமெரிக்க சந்தேக நபர் ஒருவர் சதித்திட்டம் தீட்டினார் என்று FBI தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் கொலை சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஜேம்ஸ் பிரையண்ட், ஜெஸி வேன் ரூட்செலார் தனது குடும்பத்தின் துப்பாக்கி பெட்டகத்திலிருந்து துப்பாக்கிகளையும் வெடிமருந்துகளையும் திருடி அவற்றை தனது அறையில் மறைத்து வைத்ததாக அதிகாரிகளிடம் கூறியதாக அமெரிக்க புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 18 வயதான வேன் ரூட்செலார் தனக்காக வெடிமருந்துகளை வாங்குமாறு மற்றொரு நபரை சம்மதிக்க வைத்ததாக பிரையண்டிடம் கூறியதாகவும் அது குறிப்பிடுகின்றது. வேன் ரூட்செலார் பிப்ரவரி 10 தனது தாயார் மற்றும் சகோதரரை அவர்களது வீட்டிலும் டம்ளரிச் மேல்நிலை பாடசாலையில் 5 மாணவர்கள் மற்றும் ஒரு கல்வி உதவியாளர் உட்பட 8 பேரையும் கொன்றுவிட்டு பின்னர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. October 7 இன்றைய தினத்தில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு யூத எதிர்ப்பு அதிகரித்திருப்பதனால் கனடா முழுவதிலும் உள்ள யூத சமூகங்களின் வாழ்க்கை வியத்தகு முறையில் மாறிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கனடாவின் மக்கள் தொகையில் 1% குறைவாக அவர்கள் இருந்தபோதிலும் 2023 முதல் வெறுப்பு குற்றங்களில் யூத சமூகங்களே மிகவும் அடிக்கடி குறிவைக்கப்படும் குழுவாக இருந்து வருவதாக காவல்துறை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஜூன் மாதம் தனது ஆலயம் தீக்குண்டு வீசி தாக்கப்பட்ட மொன்ட்ரியல் ரபி லீசா கரோஷ் என்பவர் கனடாவில் உள்ள யூதர்களுக்கு இந்த ஆண்டு விழா 3 ஆண்டுகால அச்சத்தை குறிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து மிதந்து வந்து ஒரு கடலோரத்தீவில் கரையொதுங்கிய ஒரு பெரிய மிதவையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக வடமேற்கு அயர்லாந்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேயோ மாவட்ட கவுன்சிலின் செய்திக்குறிப்பின்படி சுமார் 3.5 டன் எடையுள்ள அந்த மிதவை அச்சில் தீவில் கரையொதுங்கியிருக்கின்றது. இந்த மிதவை மிதந்து சென்று கப்பல்களுக்கோ அல்லது கடலோர உட்கட்டமைப்புகளோ ஆபத்தாக மாறுவதை தடுப்பதற்காக கவுன்சில் அதை மீட்க முயன்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல தலைமுறைகளாக இடம்பெற்ற குடியேற்றங்கள் மூலம் மேயோ மாவட்டத்திற்கும் கனடாவுக்கும் உள்ள தொடர்பை இந்த கண்டுபிடிப்பு ஒரு நினைவூட்டலாக இருப்பதாக கவுன்சில் மேலும் தெரிவித்திருக்கின்றது. பிரான்ஸ் முழுவதிலும் பாடசாலைகளில் சிறந்த கல்வி வசதிகள், ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் மற்றும் பாடசாலை கட்டடங்களை மேம்படுத்துதல் உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் நடத்தி வருகின்ற போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்து நாடு தழுவிய இயக்கமாக உருவெடுத்திருக்கின்றது. நேற்று நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் நாடு முழுவதிலும் 250,000 மேற்பட்டோர் பங்கேற்றதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போராட்டங்களின் போது சில இடங்களில் வன்முறைகள் வெடித்ததை அடுத்து போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினார்கள். இதுவரை இந்த போராட்டத்தில் 215 மேற்பட்ட மாணவர்களும் 700 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் காயமடைந்திருக்கின்றனர். போராட்டம் தொடங்கியது முதல் இதுவரையில் 6,100 அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சிறுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் சோச்சி துறைமுகத்திற்கு அருகாமையிலுள்ள கடல் பகுதியில் நங்கூரமிட்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் திடீரென பாரிய தீ ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கப்பலில் இருந்து வெளிவந்திருக்கின்ற அடர்ந்த புகையானது கடற்கரையின் தொலைதூர பகுதிகளிலும் தெளிவாக புலப்படுவதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். ஆரம்பகட்ட தகவலின் அடிப்படையில் கப்பலில் இருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவம் கசிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக கப்பலை சுற்றியுள்ள கடல் மேற்பரப்பிலும் தீ பரவியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தினால் உயிர்ச்சேதங்களோ அல்லது எவருக்கும் காயங்களோ ஏற்பட்டதா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. அத்துடன் தீ விபத்துக்கான முதன்மை காரணமும் இதுவரை அதிக பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. மேற்கு ஆசியாவில் பல மாதங்கள் பணியாற்றிய 2 முக்கிய அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் திட்டமிடப்பட்ட துறைமுக வருகைகள் மற்றும் குழுவினரின் ஓய்வுக்காக அந்த பகுதியை விட்டு தாய்லாந்துக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அணுசக்தியினால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான USS ஜோர்ஜ் W. புஷ் மற்றும் ஏவுகணை தகர்ப்பு கப்பலான USS டெல்பர்ட் டி பிளாக் ஆகியவை அந்த பகுதியில் தங்களது நீண்டகால பணிகளை நிறைவு செய்த பின்னர் புக்கெட் துறைமுகத்தில் நங்கூரம் இடப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு தனது பெரும்பாலான நேரத்தை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதில் செலவிட்டிருக்கின்றது. அதேபோன்று யுஎஸ்எஸ் டெல்பர்ட் டி பிளாக் கப்பல் ஜனவரி மாதம் முதல் அமெரிக்காவின் 5வது கடற்படை பொறுப்பு பகுதியில் இயங்கி வந்திருக்கின்றது. இந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தகர்ப்பு கப்பல் செங்கடல் மற்றும் அராபிய கடல் உட்பட முக்கிய நீர்வழிகளில் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதிகரித்து வரும் கடல்சார் பாதுகாப்பு கவலைகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் நிறைவு வந்த ஒரு பகுதியில் பல மாதங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்ற செயல்பாடுகளுக்கு பிறகு இந்த 2 கப்பல்களும் மேற்காசியாவிலிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட தடகள விளையாட்டுப் போட்டி நேற்றைய தினம் மாவட்ட பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. சமூக சேவைகள் திணைக்களமும் மன்னார் மாவட்ட செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த விளையாட்டு நிகழ்வில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அர்ஜென்டினா அணிக்காக தனது இறுதி சர்வதேச போட்டிகளில் களமிறங்கிய லியோனல் மெஸ்ஸி 1 கோல் மற்றும் 2 கோல் உதவிகளோடு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சர்வதேச கால்பந்தாட்ட போட்டியில் இருந்து உணர்வுபூர்வமாக விடைபெற்றிருக்கின்றார். பெனினுக்கு எதிராக புவனஸ் அயர்ஸில் இடம்பெற்ற நட்புறவு ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA credit.
6: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
7: கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $399. 6 கதிரைகளுடன் சாலிட் வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவர் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
8: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
9: Everlasting Travels and Tours
8: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
9: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
8: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
9: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
8: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
9: 416-723-7387.
8: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
9: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
10: என்ன யோசினை?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: ஜே பி டிரான்ஸ்போர்ட் விடுக்கும் அறிவித்தல். டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம்ஸ் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 சென்ட்ஸ் வரை சம்பாதிக்க வழி ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சென்ட்ஸ் வழங்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் ஒரு வருட ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம். மேலும் டெடிக்கேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் இருக்கின்றது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றைய ஜே பி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
14: 6475437 6475437.
15: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.

0: வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM-இன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் இஸ்ரேலினுடைய நினைவுகூரல் நிகழ்வு தொடர்பாக பேச இருக்கின்றோம். அக்டோபர் 7 மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் 1200 பேர் கொல்லப்பட்டனர். அதேபோன்று 251 பேர் பயணக் கைதிகளாக பிடிக்கப்பட்டு காசா நோக்கி கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹமாஸின் இவ்வாறான தாக்குதல் நடவடிக்கை காரணமாக பல்வேறு பிரச்சினைகள் இன்று வரை தொடர்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் இப்பொழுது பலஸ்தீனியர்களை காக்க வேண்டிய ஒரு நிலையில் உலகம் இருக்கின்றது. காரணம், 4100 மேற்பட்டவர்கள் பலஸ்தீனியர் தரப்பில் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இதற்கு யார் பொறுப்பு கூறலை மேற்கொள்ள இருக்கின்றார் என்ற கேள்வியை கேட்டால் அதற்கான பொறுப்பை கூறக்கூடியவராக இஸ்ரேலிய தலைவர் விளங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேலியர்கள் மத்தியில் 2 பிளவுபட்ட நிலை காணப்படுகின்ற கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் இந்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கோட்டை விட்டதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு தாக்குதலை ஹமாஸ் தரப்பு மேற்கொள்வதற்கு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் தலைமைத்துவம் சரியாக செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தற்பொழுது நிறுத்துகின்றன. அதே நேரத்தில் தேர்தல் ஒன்று நடைபெற்றால் இதுவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு ஒரு பாதிப்பான தேர்தலாக அமைந்து விடுமா என்ற கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. இதே நேரத்தில் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இவ்வாறான பொறுப்பு கூறலை செய்ய தவறினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும், இதே நேரத்தில் இந்த போரினுடைய நிலைமை என்பது என்னவாக செல்லப்போகின்றது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், 3 கடந்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இதனுடைய வடு என்பது தொடர்ந்தும் நிலைத்திருக்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. குறிப்பாக இது தொடர்பான பொறுப்பு கூறலை தலைமைத்துவத்தில் இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தொடர்ந்து தவிர்த்து வருவதாகத்தான் பலரும் பார்க்கிறார்கள். உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் குறிப்பாக இந்த விடயத்தை எவ்வாறு உற்று நோக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக இந்த தலைமைத்துவத்தில் இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமரினுடைய கையாலாகாத தன்மைதான் இந்த தாக்குதல் நடைபெற்றதற்கான காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
1: இல்லை, நிச்சயமாக ரெக்கார்ட் அமர்த்தப்படவில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே இந்த தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னான காலத்தில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 72,000 பேர் கொல்லப்பட்டு காசா என்கின்ற நகரம் மாத்திரமல்ல பலஸ்தீனிய தேசமே ஒரு அதாவது வந்து கட்டட காடாக மாற்றப்பட்டிருக்கின்றது. கட்டட காடாக என்றால் துவம்சம் செய்யப்பட்டிருக்கின்றது. பல சிறார்களும் கற்பிணி பெண்களும் வயது முதிர்ந்தவர்களும் பட்டினிக்கு உட்படுத்தப்பட்டு எலும்பும் தோளுமாக இருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று வரை சுமார் 59 நாடுகள் அங்கே இடம்பெறுவதை இனப்படுகொலை என்பதை தாங்கள் உத்தியோகபூர்வமாக சொல்கின்ற நிலையில், அதாவது ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கின்ற 193 நாடுகளில் 59 நாடுகளுக்கு மேல் இவ்வாறு செல்லுகின்ற நிலைக்கு, அதாவது அங்கே இடம்பெறுகின்றது இனப்படுகொலை என்று சொல்லுகின்ற நிலையிலும், கனடா இங்கிலாந்து போன்றவை காத்திரமான நடவடிக்கைகளை இஸ்ரேல் மீது எடுப்பதான தோற்றத்தை காட்டுவதாக இருந்தாலும், இந்த நிலைமை எவ்வாறு ஏற்பட்டது என்பது நிச்சயமாக பிபி என அழைக்கப்படுகின்ற நெத்தன்யாகு அவர்களின் இருப்பை தக்கவைப்பதற்கான நிகழ்வா என்கின்ற கேள்வியை பல பின்னர் அறியப்பட்ட சம்பவங்கள் ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால், ஆம், அந்த அக்டோபர் 7 இப்பொழுது 3 முதல் அங்கே இடம்பெற்ற தாக்குதலின் பொழுது 1200 பேர் கொல்லப்பட்டதோடு அந்த நாவா என்று நினைக்கின்ற நாவா என்கின்ற இசை நிகழ்ச்சியின் பொழுதான அதில் கலந்து கொண்ட பலரும் தான் அதன் குறியாகி இருந்தார்கள். அதை விட ஒரு நகரம் மற்றும் 251 பேர் கைது செய்யப்பட்டு அல்லது பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டவர்கள் மீட்கப்பட்டதான செய்தி இருந்தாலும், இங்கே எழுகின்ற கேள்வி என்னவென்றால், ராம், இந்த கிடைக்கப்பெற்ற தகவல் தவறவிடப்பட்டதா என்பதை விட இந்த உளவு படையின் பணி இதில் எவ்வாறு இருந்தது என்பது இப்பொழுது இவ்வாறு கூறலாம். அதாவது வந்து ஹமாஸின் முக்கிய தலைவர்களும் ஹிஸ்புல்லா அமைப்பு, அதாவது வந்து ஈரானின் ஆதரவுடன் லெபனானில் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அல்லது ஹமாஸுடன் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்களும் குறி தவறாமல் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இதன் பின்னணி அறியப்பட்ட பொழுது ஹமாஸுக்கு வழங்கப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் பேஜர் பரிவர்த்தனை சாதனங்கள், அவர்கள் தொலைபேசிகள் மூலம்தான் இவர்களை தங்களை கண்டுபிடிக்கின்றார்கள் என்று அந்த பேஜர் மூலமான தொடர்புகளை பேணி எல்லாமே இருந்தது. அந்த பேஜர் போன்றவற்றில் எல்லாம் இட்ஸ்டேல் அது தயாரிக்கின்ற நிறுவனத்தில் உட்புகுந்து அவர்களுடன் இணைந்து அதன் மூலமாக தங்க அந்த தகவல்களை ஒட்டுக்கு சாதனங்களை பொருத்தி அவர்கள் அத்தோடு ஒரு சிறிய வெடிமருந்தை கூட அதில் வைத்திருந்தார்கள். அதன் மூலம்தான் இறுதியாக அந்த பேஜர் விவகாரம் வெளித்தெரிந்த பொழுது சுமார் 2100 மேற்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்கள் காயமடைகின்ற அளவு அந்த பேஜர்கள் அவர்களது இடுப்புகளிலும் பொக்கெட்டுகளிலும் வெடித்து அவர்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருந்தனர். எனவே இவ்வாறாக செயற்படுகின்ற ஒரு உளவு அமைப்பு எவ்வாறாக இந்த தாக்குதலை தவறவிட்டது என்பதை விட எவ்வாறு இந்த தாக்குதல் தங்களுக்கு இஸ்ரேல் என்கின்ற பாரிய தேசத்தை உருவாக்குவதற்கும் பலஸ்தீன மக்களை அப்புறப்படுத்துவதற்கும் இந்த பூமியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கும் உதவும் என்கின்ற நிலைமையை அவர்களுடைய கணிப்பின்படி இவ்வாறான ஒரு இனப்படுகொலை இடம்பெறுகிறது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த நாளுமே தாங்கள் செய்வது சரி என்று சொல்கின்றார்கள். சிறார்கள் குழந்தைகள் கொல்லுவதெல்லாம் சரி என்றுதான் எந்த ஒரு யூதரும், அதாவது மறக்கின்ற யூதர்களும் இருக்கின்றார்கள், அதனையும் மறப்பதற்கு இல்லை. அவ்வாறு செயற்படுகின்ற பொழுது இருக்கின்ற மிகுதி பேர் ஏனைய நாடுகளுக்கு அருகில் உள்ள நாடுகளுக்கு செல்வார்கள் என்ற நிலையில் இவர்களால் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. எனவே இது உண்மையிலேயே ஒரு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு மனித படுகொலை அல்லது ஒரு மாமிச திண்ணிகளாக மாறிவிட்ட ஒரு அரசின் மறைமுக செயல் என்றுதான் கூற வேண்டும் என்று இவ்வாறு கூறலாம். இவர்களது செயற்பாடுகள் தான் நெத்தன்யாஹுவை பதவியில் தக்க வைத்திருக்கின்ற என்றால் அவர் பெரிய ஊழல் மோசடி பேர்வழி என்றும் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருந்த பொழுதுதான் இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதைவிட இன்று இந்த போர் தொடர்ந்து இடம்பெறாமல் இருக்குமாக இருந்தால் நெத்தன்யாஹுவின் நிலை என்பது மிகவும் மிகவும் ஒரு அதல பாதாளத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலை கூட எடுத்து பார்த்தீர்களானால் அவர்களுடைய சனத்தொகை 10 மில்லியனில் 2.1 மில்லியன் அரபுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இரண்டாம் தர பிரஜைகள் அல்ல, மூன்றாம் தர பிரஜைகளாக அல்லது காட்டு மிராண்டிகளாகத்தான் அங்கே நடத்தப்படுகின்றார்கள். காட்டு மிராண்டித்தனமாக அவர்களுக்கு என்ற ஜனநாயகம் என்ப மறுப்பு என்பது பாரிய அளவில் இருக்கின்றது. அவர்களுடைய சனத்தொகை என்பது 20-21% இருக்கும். இருக்கின்ற யூதர்களிலே பல பிரிவுகள் இருக்கின்றன, 6 பிரிவுகள். அந்த 6 பிரிவுகளிலும் 2 பிரிவுகள் பெரும்பான்மையானவை. அவர்களுக்கு உள்ள போட்டிகள் இவைகளெல்லாம் அங்கே இஸ்ரேலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகின்றது, இஸ்ரேலில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த போகின்றது என்கின்ற தகவலை சிஐஏ அரசுக்கு கொடுத்துள்ளதான தகவலை நேற்று பத்திரிகைகள் கசிய விட்டிருந்தன அல்லது பத்திரிகைகள் மூலம் அவை வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன. சிஐஏ இப்பொழுது சொல்லி இருக்கின்றது இஸ்ரேல் ஒரு உள்புரட்சிக்கு தயாராக போகின்றது அல்லது அவர்களுடைய இஸ்ரேல் என்கின்ற தேசம் ஆட்டம் காணப்போகின்றது என்று. இவ்வாறான நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல்கள் என்பன நிச்சயமாக ஒரு இலக்கு வைக்கப்பட்டு நெறித்தனமாக மேற்கொள்ளப்பட்டவையா அல்லது ஹமாஸ் அமைப்பு என்பது பலமாக ஏமாற்றப்பட்டு உள்வாங்கப்பட்டதா அல்லது உண்மையிலேயே தகவல்கள் கிடைக்கப்பட்டும் இந்த தாக்குதல் தவிர்க்கப்பட்டதா, இதனை எவ்வாறு ஒப்பிடலாம் என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டும் அவை கண்காணாமல் விடப்பட்டதால் இன்று அவர்கள் அது தொடர்பான பலரும் கைது செய்யப்பட்டும் தற்கொலை செய்தும் அல்லது தற்கொலையா கொலையா என்று சொல்லாத அளவிற்கு செல்வதும் அல்லது அப்பொழுது ஜனாதிபதியாக வர விரும்பி அடுத்த சில ஆண்டுகளில் ஜனாதிபதியாக வந்த கொட்டபய ராஜபக்சவின் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு அவர் இந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று நல்ல இருப்பது போன்றுதான். இங்கே நடைபெற்ற சம்பவங்கள் இருந்தாலும் இங்கே ஜனநாயகம் என்பது அங்கே அவர்களுடைய உளவுப்படையின் தீர்மானமாகத்தான் இருக்கின்றது. அத்துடன் அமெரிக்காவின் ஆதரவு, அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்களுடைய துணியாக என்றில்லாமல் தாங்களே மத்திய கிழப்பில் இருப்பதாகத்தான் அவர்கள் இஸ்ரேலை பாவிக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் காலம் மாறி வருகின்றது. இஸ்ரேலில் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன, கிளர்ச்சிகள் இடம்பெறுகின்றன. அவை தொடர்ச்சியாக அங்கே ஆட்டங்காண வைக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும் நிலைமை இருக்கின்றது. அத்தோடு இந்த நாங்கள் குறிப்பிட்டது போல 72,000 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டது, இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கான காலம் எட்டி வருகின்றது. ஆனால் அதனை பல நாடுகளும் தவித்து வருகின்றன. முக்கியமாக அமெரிக்கா இஸ்ரேலுடன் ஆதரவாக இருந்து அவ்வாறான ஒரு தீர்மானத்திற்கு வழிவகுக்காமல் அமெரிக்கா அல்ல மேற்குலக நாடுகள் என்று கூறலாம். எனவே இது ஒரு கண்மூடித்தனமாக இரண்டு விதமான உலகம் இருக்கின்றது என்பதை அக்டோபர் 7 தேதி 2023 ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல் உலகிற்கு அறிவித்து சென்றது என்றால் மிகையல்ல.
0: குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில் கனடாவிலும் யூத வெறுப்பு குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்படுவதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலர் வெளியில் செல்வது அல்லது தேவாலயங்களில் கூடுவது கூட ஒரு அச்ச நிலையில் வாழுகின்ற சமூகமாக யூத சமூகம் மாறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த சூழலில் கனடா தொடர்ந்து இந்த போருக்கு எவ்வாறான நிலையில் தன்னுடைய ஸ்தானத்தை வைத்திருக்கப் போகின்றது என்ற கேள்விகளும் எழுகின்றன. இருந்த போதிலும் கனடாவில் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஓட்டைகள் இருக்கின்றன. இந்த நிலையில் எவ்வாறு எதிர்வருகின்ற காலத்தில் இந்த யூத வெறுப்பு உணர்வை கட்டுப்படுத்தப் போகிறது, கனடா இதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
1: இல்லை, அண்மையிலே கொண்டுவரப்பட்ட இந்த பில் C9 எனப்படுகின்ற July 18 என்று நினைக்கின்றேன், கொண்டுவரப்பட்ட செயற்பாடு என்பது நிச்சயமாக அவர்களினுடைய பாதுகாப்பை முக்கியமாக கொண்டு, அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் எந்தவித அடையாளங்களும் காவி செல்லப்படக்கூடாது, மற்றவர்கள் மீதான அதாவது வந்து ஹராஸ்மெண்ட் அல்லது புலியிங் அல்லது அதாவது அவர்கள் மீதான நெருக்குதல் தாக்குதல்கள் போன்றவை அல்லது வார்த்தை பிரயோகங்கள் கூட அவ்வாறு எடுக்கப்படலாம் போன்றவை எல்லாம் கொண்டுவரப்பட்டது. நிச்சயமாக இரண்டு இஸ்லாமோபோபியா எனப்படுகின்ற முஸ்லீம் இனத்தவர்கள் சார்ந்த தாக்குதல்களை அல்லது அவர்கள் மீதான மறைமுக தாக்குதலை தவிர்ப்பதற்காகவும், அதேவேளை இந்த யூதர்கள் மீதான தாக்குதல்களை அதாவது ஆன்டி செமிட்டிக் எனப்படுகின்ற அவர்கள் மீதான அந்த மறைமுக தாக்குதல்களை தடுப்பதற்காகவும் இருந்தது என்று கூறலாம். இருந்த பொழுதிலும் அண்மையிலே 3 வாரங்களுக்கு முதல் பெல்வில் நகரில் ஒரு முன்னே நாள் அமெரிக்க மன்னிக்கவும் கனேடிய ராணுவ வீரர், அவர் உண்மையிலேயே கனேடியராக இருந்திருந்தாலும் அவருடைய வெறுப்பு என்பது இஸ்ரேலியர்களுக்கு எதிராக இருந்து அவர்களுடைய சினஹாக் எனப்படுகின்ற அவர்களுடைய வழிபாட்டு தளம் மீதான தாக்குதலை முயன்ற பொழுது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அவ்வாறு அந்த ஆயுதம் தாங்கிய தாக்குதல்கள் என்பன குறைவாக இருந்தாலும் இஸ்ரேலியர்களுடைய கடைகள் மற்றும் தேவாலயங்கள் மீதான தாக்குதல்கள் என்பன இன்னும் அதிகரிக்கலாம் என்கிற நிலையில் தான் இவ்வாறான சட்ட வாக்கங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. அதைவிட அவர்களுடைய பாதுகாப்புக்கான செலவினங்களுக்கு கூட பணங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கேமராக்கள் மூலம் கண்காணித்தல் மற்றும் பாதுகாப்பு கதவுகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை செய்வதற்காக, எனவே அது குறித்த நடவடிக்கைகளில் லிபரல் அரசு என்பது தீவிரமாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த ஆண்டு குறிப்பாக 700க்கும் மேற்பட்ட அவ்வாறான இந்த கிரைம்ஸ் எனப்படுகின்ற இனவெறி சம்பந்தமான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது கனடாவில் அது அதிகரித்து வருகின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்றால் கனடா ஒரு பல்லின சமூகம், அதுதான் உண்மை.
0: இப்பொழுது நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது இந்த விடயத்திற்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பாக இந்த விடயத்தை கருதலாமா, அல்லது இது சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு தேர்தலாக அமையப் போகிறதா? அதே நேரத்தில் ஒரு ஆட்சி ஒரு தலைமைத்துவ மாற்றம் என்பது வந்தால் இஸ்ரேலினுடைய கொள்கைகள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று கருதுகிறீர்களா?
1: இல்லை, இஸ்ரேல் நிச்சயமாக மாற வேண்டும். இஸ்ரேல் மாறாவிட்டால் அவர்களுக்குரிய அனுதாபம் என்பது தற்பொழுது உலகில் குறைந்து விட்டது என்பதை ஏற்க வேண்டும். குறிப்பாக அமெரிக்கர்கள் கூட இது தங்களுக்கான போர் அல்ல, மத்திய கிழக்கில் நடைபெறுவது இஸ்ரேல் தங்களை நெறித்தனமாக அந்த போரில் உட்படுத்தி விட்டது என்கின்ற ஒரு தன்மையை ஏற்பவர்களாக பலரும் மாறியிருக்கின்றார்கள். அதைவிட இஸ்ரேலியர்கள் தங்களை ஒரு கருவியாக பாவிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு அனுபவத்தை அனுபவத்தை பெற்றவர்களாக அமெரிக்கர்கள் மாறியதற்கு இந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் தான் காரணம். இதற்கு முந்தைய நடவடிக்கைகள் எல்லாம் கண்மூடித்தனமாக அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்களை ஆதரித்ததாக இருந்தது. அதே போல இந்த மேற்குலகை சேர்ந்த அதாவது வந்து வெள்ளை இனத்தவர்கள் அல்லது அங்கே பிறந்து வளர்ந்தவர்களிடையே கூட இஸ்ரேலியர்களுக்கான ஆதரவு என்பது பலமாக இருந்த பொழுதும் அது தற்பொழுது பாரதூரமாக குறைவதற்கான காரணமாக தங்கள் கண்முன்னே நடைபெறுகின்ற மனித படுகொலைகள், அதாவது வந்து 72,000 பேரை ஈவி விக்ரமின்றி கொன்றது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் துவம்சம் செய்யப்பட்ட பொழுது அவ்வாறான நிலைக்கு அவர்கள் மாறியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் குறித்த பார்வை என்பது உலகின் பால் இப்பொழுது முற்றுமுழுதாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் தாங்கள் இந்த பொருட்கள் இவ்வாறு ஈடுபடுத்தப்படுவது இஸ்ரேலின் நடவடிக்கை என்பது. அதே போன்று வேறு நாடுகளில் இஸ்ரேலியர்கள் நன்முகம் கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் கோரமான முகத்தை கொண்டவர்கள் என்கின்ற தன்மையாக அல்லது அவர்களுக்கான ஆதரவை தவிர்ப்பதாக மாறி வருகின்றது. மறுபக்கமாக நெத்தன்யாகு எவ்வாறான நடவடிக்கைகளை இவ்வாறான நிலைகளில் ஏற்படுத்துவார் என்பது தெரியாத நிலை எவ்வாறு என்று சொன்னால், அவர்களுடைய இந்த மொசாட் எனப்படுகின்ற உளவுப்படையானது எந்த நேரத்தில் எந்த விடயத்தை செய்யும் என்பது யாருக்குமே தெரியாது. நரித்திரமான குறிப்பாக இந்த எஸ்டீன் ஃபைல்ஸ் போன்ற விவகாரங்களை கூட வெளிக்கொண்டு வருவதில் அது முக்கியமான பங்கு வகித்தது, அல்லது எஸ்டீனை தங்களுடைய உளவாளியாக அது பாவித்துத்தான் அமெரிக்க தலைவர்களுக்கு இவ்வாறான சிறுபராய சிறுமிகளை வழங்குதல் மற்றும் போதைப் பொருட்களை வழங்குதல் போன்ற விவகாரங்களை எல்லாம் செய்தது என்கின்ற விடயங்கள் ஆராயப்பட வேண்டியவையாக இருந்தாலும் அவை மறைக்கப்பட்டவையாக மாறி வருகின்றன. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் அவர்கள் அந்த கோப்பு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அவ்வாறான அமைப்புகள் சில வேளைகளில் தாங்களே வலிந்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டு அந்த உணர்ச்சி பிரவாகத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில் சில வேளைகளில் நெத்தன்யாகுவுக்கு உதவுவதாக இருக்கலாம். அண்மையில் ஏற்பட்ட ஒரு விமான ஏர் துபாய் சம்பவம் கூட பலராலும் பல மாதிரியாக விமர்சிக்கப்படுகின்றது. இவ்வாறான சம்பவங்கள், எனவே இந்த உலகின் போக்கு எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இது நடைபெறும் என்பதை நாங்கள் உடனடியாக தீர்மானிக்க முடியாவிட்டாலும் உள்ளூர் புரட்சி மக்களின் புரட்சி என்பதை ஏற்படுத்துகின்ற பொழுது மாற்றங்கள் ஏற்படும். அதில் ஜனநாயகம் மாத்திரமல்ல பொறுப்பு கூறல் கூட ஏற்படாவிட்டாலும் இப்பொழுது அந்த மக்களை அங்கே வாழவிட வேண்டிய அவர்களுக்கான கட்டணங்களை திருப்பி ஏற்படுத்த வேண்டிய தேவைகள் பொறுப்புகள் அந்த அரசிற்கு இருக்கின்றது என்கின்ற உண்மையை புலப்படுத்தும் என்று நம்ப வேண்டும். ஏனென்றால் எடுக்கப்படுகின்ற செய்மதி படங்கள் சேட்டலைட் இமேஜஸை பார்த்தீர்களானால் இந்த அதாவது மீள் தாக்குதலை இஸ்ரேல் நடத்துவதற்கு முதலிருந்த காசாவும் இப்பொழுதைய காசாவையும் பார்த்தீர்களானால் காசாவில் ஒரு கட்டடம் கூட இல்லை. எனவே அவ்வாறான நிலைமைகளுக்கான பொறுப்பு கூறல் அவர்களிடமே தங்கியுள்ளது. காலம் அதற்கு விடை கொடுக்கும் என நம்புவோம்.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரிமைக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு.

0: டுவெல் சிட்டிசன்ஷிப் அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள் கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக் கொள்ள கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்கார்ப்ரோ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நுகேகுடையில் உள்ள வீட்டுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றிருந்தார்கள். இதன்போதே சிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகலாகம லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் விசாரணை அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட நேர விசாரணைகளைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 9 மாத கால சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 41வது பொது பட்டமளிப்பு விழா இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையிலான 3 நாட்களும் 9 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறுகின்றது. தமிழகத்தில் கோவை உட்பட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை எட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் தென் தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் நடப்பு அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சொத்து உரிமையாளர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கின்றார். இந்திய உச்சநீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் செயற்பாட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிட்டு வந்த முன்னாள் கன்சர்வேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ் அலெக்சாண்டர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னதாக வெளியான கருத்து கணிப்புகளில் போதிய ஆதரவை பெறாத நிலையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தெளிவாக இல்லை என்பதை உணர்ந்தே இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடா தனது வடக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதிப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் கனேடிய உயர் ராணுவ அதிகாரி எச்சரித்திருக்கின்றார். கனடாவின் வடக்கு பகுதிகளில் போதிய ராணுவ பிரசன்னம், கண்காணிப்பு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு இல்லாத நிலை தொடருமானால் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாண அரசு தனியார் கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான ஒசாப் மாணவர் நிதியுதவி கொடுப்பனவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. கனடாவில் அண்மையில் அமலுக்கு வந்த C-12 சட்டத்தின் கீழ் கனடாவுக்குள் நுழைந்து 1 வருடத்துக்கு பின்னர் அகதி பாதுகாப்பை கோருபவர்களின் விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் அகதிகள் வாரியத்துக்கு அனுப்பப்படாமல் நிராகரிக்கப்படும் புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் இடம்பெற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அன்றைய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டதோடு 251 பேர் பணைய கைதிகளாக காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வரலாற்றில் மிக மோசமான உயிரிழப்பை ஏற்படுத்திய நாடாக பதிவாகியுள்ளது. யெமனில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமையை கருத்தில் கொண்டு யெமன் மற்றும் ஜிபூட்டிக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவியை வழங்க ஜப்பான் தீர்மானித்துள்ளது. தனது வலுவான ராணுவத்திறன் மூலம் மத்திய கிழக்கில் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்காவினால் முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு

0: போதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு தொடரும் என தெரிவித்திருக்கின்ற அவர், அமெரிக்க படைகளை மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றும் நோக்கில் ஈரான் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, GTA பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ரொஜெக்டையும் newhomecenter.com என்ற ஒரே தளத்தில் உங்களுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி ஒவ்வொரு பில்டராக நீங்கள் ப்ரொஜெக்டை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹோம்ஸ் தொடக்கம், டிட்டாச் ஹோம்ஸ் வரை பல தெரிவுகள், புதிய ப்ரொஜெக்ட்ஸ் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் ஒன்டாரியோ ரேசின் ரிபேட் மூலமாக நீங்கள் $130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் இருக்கின்றது. ப்ரொஜெக்டுகளின் பிரைஸ், லொகேஷன், ஃபுளோ பிளான்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்களை நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள newhomecenter.com உங்களுக்கான புதிய வீட்டை இன்றே தேடுங்கள். newhomecenter.com விவரங்களுக்கு 416-700-3333 416-700-3333.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். Grade 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், Grade 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். Legacy Learning Hub, Markham & Finch, 2225 Markham Road, Unit 205, 647-532-2564. 647-532-2564. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

0: கனடாவில் அண்மையில் அமலுக்கு வந்திருக்கின்ற C-12 சட்டத்தின் கீழ் கனடாவுக்குள் நுழைந்து ஒரு வருடத்துக்கு பின்னர் அகதி பாதுகாப்பை கோருபவர்களுடைய விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் அகதிகள் சபைக்கு அனுப்பப்படாமலேயே நிராகரிக்கப்படக்கூடிய புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த விதிமுறை 2025 ஆண்டு June 3 அல்லது அதற்கு பின்னர் தாக்கல் செய்யப்படுகின்ற அகதி கோரிக்கையாளர்களுக்கு பொருந்துவதோடு விண்ணப்பதாரர் முதல் முறையாக கனடாவுக்குள் நுழைந்த திகதி 2020 June 24 அல்லது அதற்கு பின்னராக இருந்தால் அந்த நுழைவு திகதியிலிருந்து ஒரு வருடத்திற்கு மேல் கடந்திருந்தால் தகுதி இழப்பு ஏற்படலாம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த மாற்றங்கள் அகதிகள் முறையில் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவை குறைத்து உண்மையான பாதுகாப்பு தேவை உள்ளவர்களினுடைய கோரிக்கைகளை விரைவாக பரிசீலிப்பதுதான் முக்கிய நோக்கமாக கொண்டிருப்பதாக குடிவரவு அமைச்சர் லீனா டியாப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த புதிய விதிமுறைகள் தொடர்பில் சட்ட மற்றும் மனித உரிமை சார்ந்த கேள்விகள் எழுந்திருப்பதாக பல மனித உரிமை அமைப்புகளும் குறிப்பிட்டிருக்கின்றன. குறிப்பாக அகதி கோரிக்கையை முழுமையாக விசாரிக்கும் வாய்ப்பு சில வேளைகளில் இதன் காரணமாக கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் சிலர் தகுதி இழக்க செய்யப்படுவது தொடர்பில் நீதிமன்ற முறைப்பாடுகளும் முன்னெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன.
1: Everything okay? No problem and jinam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the British Chilladuk thanks.
2: Chillam illadat, Selvam.
1: Cherry, cherry.
0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிக்குள் சிக்காமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெற்றுத்தர உதவுகின்றார் நவீன். இதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது தொடர்பான விவரங்களை நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகின்றார். உங்கள் நம்பிக்கைக்குரிய ஓல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். விவரங்களுக்கு 416-837-7795 416-837-7795
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: கேன் ஸ்மைல் டென்டல், ஆர்த்தோடான்டிக்ஸ், இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. Can Smile Dental.
7: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
8: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
9: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும்.